ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948, ஸ்ரவண மாதம் 12 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆடித்திங்கள் 18 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3 தேதி திங்கட்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் இன்றையமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. மங்கள இசை கேட்கலாம். ராகம் கரஹர பிரியா.

மங்கள இசையை கேட்டீர்கள். தொடர்வது குறளமுதம். அதிகாரம் 4, அரண் வலியுறுத்தல். குறள் எண் 1. குறள் சிறப்பு.

காட்டும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. பொருள்: சிறப்பையும் செல்வத்தையும் தரவல்ல அறத்தை விட உயிருக்கு நன்மை செய்வது வேறொன்றுமில்லை. குறளும் பொருளும் மீண்டும். அதிகாரம் 4, அறன் வலியுறுத்தல். குறள் எண் 1. குறள்: சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. பொருள்: சிறப்பையும் செல்வத்தையும் தரவல்ல அறத்தை விட உயிருக்கு நன்மை செய்வது வேறொன்றுமில்லை. குறளமுதம் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 6 மணி. நேயர்கள் கேட்க இருப்பது இன்றைய முதலியத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனதானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள், 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 இயற்கையின் மொழி, தென்மேற்கு பருவமழை குறித்து நீலகிரி மாவட்ட தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள், 7 மணிக்கு காலை கதிர் நலமுடன் வாழ, தாய்ப்பால் புகட்டும் தாய்மார்கள் குறித்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர் பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கும் தகவல்கள், தொடர்ந்து திரைகானம், நிறைவாக சட்டம் அறிவோம், அரசு வழக்கறிஞர்களின் பொதுவான பணிகள் குறித்து வழக்கறிஞர் ஜி நிர்மலா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். பதினைந்துக்கு தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீல்கிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், 7:40 புதின பக்கங்கள் எழுத்தாளர் ந பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 3வது பருவம், 7:50 நுட்பம் கற்போம், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 டிரைவ் டைம் பிட்ஸ். காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள், 9:10 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:15 ரெட்ரோ ராகங்கள், 9:30 உதகை உழவர் சென்னை காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 10:30 பயணிகள் விருப்பம், 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள், இன்றைய தலைப்பு இரண்டாவது வாய்ப்பு பிளான் பி என்பது அவசியமான ஒன்றா, 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை, 2:15 நீலமலை

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு, இரண்டாவது வாய்ப்பு, பிளான் பி என்பது அவசியமான ஒன்றா? இது குறித்து நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0423 என்ற முன்னிணைப்பு எண்ணை பயன்படுத்தி 2966781 மற்றும் 8300019101018 மற்றும் 9344901018 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். சோ இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரண்டாவது வாய்ப்பு, பிளான் பி என்பது அவசியமான ஒன்றா? கண்டிப்பா அவசியமான ஒன்று அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வாழ்க்கையில நம்மளுடைய தவறுகளை திருத்தி கொண்டு முன்னேறதுக்கு இந்த இரண்டாவது வாய்ப்பு என்பது ரொம்பவே ஒரு அவசியமான ஒன்று. இது வந்து ஒரு புதிய தொடக்கம், ஒரு நம்பிக்கை மற்றும் தோல்வியிலிருந்து நம்ம பாடம் கத்துக்கிட்டதுலேருந்து வெளியே வர்றதுக்கு பயன்படுற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த இரண்டாவது வாய்ப்பு முக்கியமா இல்லையா அப்படின்றது குறித்து நேர்கள் அவங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதல் நேயர் வருக, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கங்க மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் தென் பொன்முடியில இருந்து மணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கிறீங்க. ஆடி 18 பேருக்கு வாழ்த்துக்கள்ங்க.
0: உங்களுக்கும் இனியா ஆடி பேருக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றிங்க மேடம்.
0: ஓகே, தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டேங்க மேடம். ரெண்டாவது வாய்ப்பு அப்படின்னு கேட்டிருக்கீங்க, பிளான் பி. உண்மையில இது கண்டிப்பா தேவைங்க மேடம். வாழ்க்கை, கல்வி எல்லாத்திலயும் தேவை. நம்ம எல்லாத்திலயும் கரெக்டா இருக்கிறோம்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு

0: எடுத்து செய்வங்க, அதுல ஒரு தவறுகள் நடந்துருங்க, வாழ்க்கை பயணத்திலயும் ஆகட்டும் எந்த துறையிலயும் ஆகட்டுங்க,
1: கண்டிப்பா
0: அதுக்கு அதையே நம்ம சொல்லி சொல்லி குதிக்காதான் சரி பரவலப்பா அதுல ஒரு தவறு நடந்துருச்சு இதுல வந்து கரெக்டா நடந்துக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்றதுக்கு ஒரு பிளான் பி வாய்ப்பு தேவையா தான் இருக்குங்க. இது எனக்கு ரெண்டு மூணு இடத்துல இது பயன்பட்டுச்சுங்க, குடும்பத்துல சொல்றேங்க ஒரு ரெண்டு மூணு செயல்ல என்னால அது இதாயிருச்சுங்க. அப்புறம் திருப்பி இது பண்றப்ப எனக்கு ஊக்குவிப்பு கொடுத்தாங்க, எங்க மனைவி ஆகட்டும் எங்க அம்மாவும் ஆகட்டும் அதுக்கு ஒரு ஊக்குவிப்பு கொடுத்தாங்க. அது இதாச்சு நாங்க கைத்தறி நெசவு தொழில் செஞ்சுட்டு வர்றேங்க. இதுல முக்கியமா எங்களுக்கு இந்த பிளான் பி தான் சக்சஸ் ஆகுங்க, பிளான் ஒன் ஃபெயிலியர் ஆயிருங்க.
1: ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டீங்க, அழைத்தமைக்கு நன்றி.
0: நன்றி, வாய்ப்புக்கு நன்றிங்க. நன்றி
1: நன்றி. எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இன்றைய தலைப்பு இரண்டாவது வாய்ப்பு, பிளான் பி என்பது அவசியமான ஒன்றா? அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம், மனோகரன் பேசுறேன், கும்பகோணத்துல.
1: நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்குங்க. தலைப்பு கேட்டீங்களா?
2: என்ன தலைப்பு மேடம்?
1: ஹலோ, கேக்குதுங்களா?
2: கேக்குது. என்ன தலைப்பு?
1: இரண்டாவது வாய்ப்பு, பிளான் பி அப்படின்றது அவசியமான ஒண்ணா அப்படின்னு. இது வந்து நீங்கள் கேட்டவை இல்ல, இது எண்ணங்களின் வண்ணங்கள் உங்க கருத்துக்களை சொல்றது. இதுல வந்து உங்க கருத்துக்களை சொல்லிருங்க. அது வந்து ஈவினிங் இருக்கு, 3 மணிக்கு அப்ப வந்து கேளுங்க. ஓகே, இப்போ சொல்லுங்க, இது குறித்து உங்க கருத்துக்கள் ஏதாவது இருக்கா?
2: இருக்கு, இருக்கு சொல்றேன்.
1: சொல்லுங்க.
2: இப்போ லைவ்ல இருக்கீங்களா?
1: ஆமா, லைவ்ல தான் பேசிட்டு இருக்கீங்க.
2: அதாவது இரண்டாவது வாய்ப்புங்கிறது வந்து நம்ம முதல் வாய்ப்பு வந்து தவறி போச்சுன்னு
1: வச்சுக்கோங்க,
2: ரெண்டாவது தர நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கும் போது அதை வந்து நம்ம சரியா பயன்படுத்தணும். எங்க முதல்ல தப்பு செஞ்சோம், எங்க நம்ம வந்து நம்ம எங்க தவற விட்டோம் அப்படிங்கறத முதல்ல ஆராய்ஞ்சு பாக்கணும். ஏன்னா முதல்ல செஞ்ச தப்பையே திரும்பவும் செய்யக்கூடாது. அந்த மாதிரி செஞ்சோம்னாக்க நம்ம எப்பயுமே தோல்வி அடைஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். நம்ம எவ்வளவு கேள்வது வந்து அப்படியே நம்ம சரியா ஒரு இது கணிச்சு இதை செஞ்சோம்னா இது கரெக்டா இருக்கும். அதாவது வெற்றி பெறாங்கல்ல, அவங்க கிட்ட போய் எப்படி நீங்க வந்து வெற்றி பெற்றீங்க, எப்படி இது வந்து உங்களுக்கு முதல் வாய்ப்பே நல்லா கிடைச்சிக்க, மறுபடியும் ஒரு தர விட்டா கூட மறுதர எப்படி அதை வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னு அவங்க கிட்ட அந்த அனுபவம் வாய்ந்தவங்கள்ட்ட சொல்லி கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா கண்டிப்பா ரெண்டாவது வாய்ப்புலயும் நம்ம வந்து கண்டிப்பா முதல்ல வெற்றி பெறாதான் மறுபடியும் நம்ம ரெண்டாவது இதுல வந்து நம்ம வெற்றி பெறலாங்கிறது என்னோட கருத்து.
1: ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் தவற விட்டா தப்பு செஞ்சதெல்லாம் அந்த இரண்டாவது வாய்ப்புல திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க.
2: ஆமா, திருத்திக்கிட்டு மறுபடியும் வந்து அதை வந்து கரெக்டா செஞ்சோம்னா நம்மளுக்கு கண்டிப்பா வெற்றி உண்டு.
1: ஓகே, ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டீங்க, அழைத்தமைக்கு நன்றி.
2: நன்றி நன்றி.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு இரண்டாவது வாய்ப்பு, பிளான் பி என்பது அவசியமான ஒன்றா? இது குறித்து நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0423 என்ற முன்னிணைப்பு எண்ணை பயன்படுத்தி 2966781 மற்றும் 8300019118 9342901018 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருக. வணக்கம். நலமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கும் ஆடி பேருக்கு நல்வாழ்த்துக்கள். எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க, தலைப்பு கேட்டீங்களா? ஹலோ, சோ நேரோட இணைப்பு வந்து ஏதோ சம் ப்ராப்ளம்னால கட் ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே சம்ம ஹிட்டு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ் அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க, ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
3: இதோ உங்களுக்காக தான் ஓட்டி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள். நேயர்கள் இணைந்திருப்பது எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு இரண்டாவது வாய்ப்பு, பிளான் பி என்பது அவசியமான ஒன்றா? இது குறித்து நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை இங்கு கூட பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04231 என்ற முன்னிணைப்பு எண்ணை பயன்படுத்தி 2966781 மற்றும் 8300019 1018 மற்றும் 9344901018 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருக, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கோங்க. தலைப்பு கேட்டீங்களா?
4: முதல்ல இடம் வாங்கி வீடு கட்டுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. அப்ப ரெண்டாவது வாய்ப்பு வந்து பேங்க்ல போய் பணம் கேட்டுங்க, அவரு தரமாட்டேன்ட்டாருங்க. அப்புறம் வந்து எங்க ஊருக்கார டெபாசிட் பண்ணிட்டு கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்து அவரு வாங்கி கொடுத்தாருங்க. வாங்கி கொடுத்து கட்டின வரைக்கும் மறுபடியும் ரெண்டு நாளும் கூப்பிட்டு கொடுத்தாருங்க அவங்க பேங்க் மேனேஜரு.
1: ஓகே, செயல் செய்யறோம்ல முடிஞ்சிருது, அப்போ செகண்ட் சான்ஸ் கிடைக்கும் பொழுது அது வந்து நம்ம பயன்படுத்திக்கிறது அவசியமான ஒண்ணா அப்படின்னு
4: கேக்குறேன். கண்டிப்பா அவசியமான ஒண்ணுதானுங்க. நான் போய் எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வந்து ஓட்டுட்டுங்க. அப்புறம் மறுபடியும் அந்த பண பற்றாக்குறைக்கு வேண்டி போய் கேட்டு முதல் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அப்புறம் ரெண்டாவது முயற்சி பண்ணி போன கட்டிக்கு ஒரு தடவை கட்டினாட்டிக்கு மறுபடியும் ரெண்டு தடவை மூணு தடவை கொடுத்தாருங்க பணம்.
1: ஓகே, நீங்க பணம் ரெண்டு டைம் மூணாத்தையும் கொடுத்ததை சொல்றீங்க இல்லையா?
4: ஆமா.
1: சரி, ஓகேங்க, ரொம்ப அருமையா உங்களுடைய அனுபவங்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. நிகழ்ச்சி லலிதமைக்கு நன்றி.
4: நன்றிங்க.
5: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM விளக்கேற்றும் வேளை.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு இரண்டாவது வாய்ப்பு, பிளான் பி என்பது அவசியமான ஒன்றா? இது குறித்து நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை கூட பகிர்ந்து கொள்ளலாம். இதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0423 என்ற முன்னிணைப்பு எண்ணை பயன்படுத்தி 2966781 மற்றும் 8300119101 9344901018 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் அன்பு நெஞ்சமே.
0: வணக்கம் அன்பு நெஞ்சமே. யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: கோவை சிறுவாணிச்சாலை நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: நலமா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கோங்க.
1: கிளைமேட் எப்படி இருக்கீங்க? ஊட்டி எல்லாம்
0: கிளைமேட் ஊட்டி மாதிரியே இருக்கு அப்படியே. உங்க ஊர்ல எப்படி இருக்கு கிளைமேட் எல்லாம்?
1: எங்க ஊர்ல அப்படியே லேசா இருக்கு.
0: லேசா இருக்கா?
1: மோடம் போடும், லேசா பனி பெஞ்ச மாதிரி மழை பெஞ்சா.
0: ஓகே.
1: தென்மேற்கு பருவமழை இந்த வருஷம் போயிட்டே போச்சு மேடம்.
0: ஓகே ஓகே சார், சூப்பர். இன்னைக்கு நிகழ்ச்சியில தலைப்பு கேட்டீங்களா?
1: இரண்டாவது ஒண்ணு இருக்க சொல்லுங்க.
0: இரண்டாவது வாய்ப்பு, பிளான் பி அப்படின்றது அவசியமான ஒன்னா அப்படின்னு?
1: கண்டிப்பா அவசியம்ங்க. எல்லாருமே எல்லா தெரிஞ்ச விதத்துல இருக்க முடியாது. அதனால ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் கூட இரண்டாவது ஒரு வாய்ப்பு கண்டிப்பா தேவை மனித வாழ்க்கைக்கு. ஆமாங்க. அதாவது நாம எத்தனைதே முன்னாடி செஞ்சாலும் அது சிலது சமயம் தவறி போய்விடுவது சகஜம். அதனை திருத்தி கொள்ள இரண்டாவது சான்ஸ் கண்டிப்பா தேவை மேடம். இதுதான் என்னுடைய கருத்து.
0: ஓகே, இரண்டாவது வாய்ப்பு என்பது ரொம்பவே அவசியமான ஒண்ணு அப்படின்னு சொல்றீங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ஓகே சார், ரொம்ப அருமையா உங்களோட கருத்துக்களை பதிவிட்டீங்க. நிகழ்ச்சியில் அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றி நன்றி மேடம்.
0: எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு இரண்டாவது வாய்ப்பு பிளான் பி என்பது அவசியமான ஒன்றா? நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நல்லா இருக்கீங்களா மேம்?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் மேம், ஒரு குறையும் இல்ல.
0: ஓகே சூப்பர். தலைப்பு கேட்டீங்களா?
1: அருமையான ஒரு டாபிக் மேம். நிச்சயமா பிளான் பி அப்படிங்கறது வாழ்க்கையில நிச்சயம் அவசியமான ஒன்று தான் நான் நினைக்கிறேன் மேம். ஏன்னா நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கறது பெஸ்ட். அது நடக்குங்கிற நேர்மறை எண்ணத்துலதான் மேம் நம்ம எல்லா காரியங்களையும் செய்யறோம். ஆனா வாழ்க்கையில சில காரியங்கள் நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல அது நடக்கலன்னா ஆப்ஷன் பி வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட் தான் மேம். பெரியவங்க சொல்லுவாங்க யூஸ்வலா, எப்பவுமே எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் நடக்கும்னு நேர்மறையான எண்ணத்தோட நீ காரியத்தை செய். சப்போஸ் அது நடக்கல அப்படின்னா பிளான் பி அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சுக்கோ, ஒரு பேக்கப் இருக்கிறது அப்படிங்கறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க மேம். இது ஏன் அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முதலீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்கோம் மேம். அதுல வந்து நம்ம பிக்சட் டெபாசிட்ல ஒரு காசு போடுறோம், அதே மாதிரி பிளான் பியா கொஞ்சோண்டு அந்த கோல்ட்லயும் காசு அப்படிங்கறது போடணுங்கிற மாதிரி ஒதுக்கிடணும் மேம். இது ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, ஒரு சமயம் பிக்ஸட் டெபாசிட் நமக்கு அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலனாலும் கோல்டு அதிகமா ரேட் வந்து நம்ம காசு அதிகரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். வாழ்க்கையிலும் இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பிளான் ஏ பிளான் பி அப்படிங்கிறது அவசியம். உதாரணத்துக்கு காலேஜ்ல பசங்க படிப்பாங்க மேம், இந்த காலேஜ்ல எனக்கு சீட் கிடைக்கணும் அப்படின்ட்டு நமக்கு எண்ணமா இருக்கும், நடக்கும், அது பாசிட்டிவா எடுத்துப்போம். சப்போஸ் கிடைக்கலன்னா இந்த காலேஜ்லயும் பேரலல்ல சீட் போட்டு வைப்போம், அது ஏதாவது ஒரு கோட்டால கிடைக்குமா அப்படின்னு பாப்போம். அது மாதிரி பயணிச்சாதான் புத்திசாலித்தனம். ஏன்னா பிளான் ஏல மட்டும் நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்னா பிளான் பி அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லைன்னா அது ஏ நடக்கலன்னா ரொம்ப நம்ம வந்து ஸ்தம்பிச்சு போய்விடுவோம் மேம். பேக்கப் ஆப்ஷன் இருந்ததுன்னா அது நம்ம சூப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணறதுக்கும் நமக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸும் கொடுக்கறதுக்கு அது ரொம்பவே அவசியம் என்ன மேம்.
0: கண்டிப்பா, ரொம்ப அருமையான தகவல்களை சொன்னீங்க.
1: வாழ்க்கையில சாதித்த பல நபர்களை பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் ஆல்வேஸ் வச்சிருப்பாங்க. அதனுடைய மகித்துவத்தை அவங்க உணர்ந்ததுனாலதான் அவங்க வந்து அது மாதிரி பண்ணிருக்கிறாங்க. நாமும் அது மாதிரி பிளான் ஏ பிளான் பின்னு வச்சோம்னா லைஃப் எந்த ஒரு சமயத்திலயும் கிறிஸ்து சிச்சுவேஷனா மாறாது மேம்.
0: ஓகே, ரொம்ப அருமையா உங்களோட கருத்துக்களை பதிவிட்டீங்க. நிகழ்ச்சியில் அழைத்தமைக்கு நன்றி.
1: தேங்க்யூ மேம், பை.
0: எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில இரண்டாவது வாய்ப்பு பிளான் பி என்பது அவசியமான ஒன்றா அப்படின்றது குறித்து பேசிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் வந்த நேர்கள் எல்லாமே கண்டிப்பா அது வந்து அவசியமான ஒன்று, ஏன்னா முதல் வாய்ப்பு அது ஃபெயிலியரா மாறிடுச்சுனாக்கா கண்டிப்பா இரண்டாவது வாய்ப்பு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனிதன் வந்து தவறு செய்வது இயல்பு, ஆனா அந்த செஞ்ச தவற உணர்ந்து அவன் திருந்தறதுக்கும் வாழ்க்கையில மீண்டும் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா அமையறதுக்கும் கடவுள் கொடுத்த இல்லைன்னா இந்த சமுதாயம் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் இரண்டாவது வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். முதல் முயற்சியில தோல்வி அடைந்தவர்கள் வந்து சோர்வடையாம நமக்கு வந்து இது கடவுள் கொடுத்திருக்க ஒரு அடுத்த வாய்ப்பு அப்படின்னு அதை பயன்படுத்தி மீண்டு எழுறதுக்கு வந்து இது வந்து ஒரு வழிவகுக்கும். தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டு பிறகு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே சம ஹிட்டு.

0: say it's just everything about her. No, it's not her face. It's beyond that.
1: நேயர்கள் இணைந்திருப்பது எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு இரண்டாவது வாய்ப்பு, பிளான் பி என்பது அவசியமான ஒன்றா? இது குறித்து நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0423 என்ற முன்னிணைப்பு எண்ணை பயன்படுத்தி 2966781 மற்றும் 8300019108 மற்றும் 9344901018 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம் நேயரோட இணைப்பு வந்து ஏதோ

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.
2: மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வைக்கப்படுறிய? சொல்ல மாமா.
3: என்னன்னு சொல்ல?
2: ஓ, யோசிக்கிறியா?
3: எப்படி சொல்ல?

நேயர்கள், இதுவரை எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிங்க. சோ இன்னைக்கு நிகழ்ச்சியோட தலைப்பு இரண்டாவது வாய்ப்பு, பிளான் பி என்பது அவசியமான ஒன்றா? இது குறித்து நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை ரொம்பவே அருமையா பதிவிட்டீங்க. சோ எல்லா நேயர்களுமே பிளான் பி, இரண்டாவது வாய்ப்பு என்பது அவசியமான ஒண்ணுதான் அப்படின்னு ரொம்ப அருமையா சொன்னீங்க. மனிதன் வந்து தவறு செய்யறது இயல்புதான், ஆனா செஞ்ச தவறை உணர்ந்து திருந்தறதுக்கும் வாழ்க்கையில மீண்டும் வெற்றி பெறத்துக்கும் கிடைக்கிற ஒரு இரண்டாவது வாய்ப்பு அப்படின்றது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. தோல்வியை கண்டு பயப்படாம புதிய கோணத்துல முயற்சிகளை தொடர்றதுக்கு இது வந்து பயன்படுது. கடந்த காலத்துல நம்ம அந்த முதல் வாய்ப்புல செஞ்ச தவறுகளில் இருந்து பாடம் கத்துக்கிட்டு எதிர்காலத்தை சிறப்பா மாத்துறதுக்கு இந்த இரண்டாம் வாய்ப்பு வந்து மிகவும் பயன்படுது. மனிதர்களோட மன உறுதியை அதிகரிச்சு நம்மள சுய மரியாதையோட வாழறதுக்கு தைரியம் அளிப்பது வந்து இந்த இரண்டாம் வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். இரண்டாவது வாய்ப்பு என்பது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அது வந்து ஒரு மனிதனோட ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் மாற்றி எழுதும் சக்தி கொண்டது. அதை வந்து சரியா பயன்படுத்தி முன்னேறுவதே நம்மளுடைய புத்திசாலித்தனம். அதை பயன்படுத்தும் பொழுது நம்ம வாழ்க்கையில வேற லெவல வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமையிட்டு இவ்வளவு நேரமா எண்ணங்களின் வணக்கம் நிகழ்ச்சியில கால் பண்ணி உங்களுடைய அருமையான கருத்துக்களை அழகா பதிவிட்ட நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இணைப்பு கிடைக்காத நேயர்கள் மீண்டும் அடுத்தடுத்த லைவ் ப்ரோக்ராம்ல கலந்துகிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய பாடல்களையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எண்ணங்களின் வணக்கம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் வந்து கொண்டே இருக்க கேட்டு ரசியுங்கள்.

எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் எமது நிலையத்திலிருந்து இன்று நாள் முழுவதும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இந்த நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைசை பாடல்கள், 1:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 1:55 திரை கானம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் காட்டுநாயக்கர் பாடல்கள், 2:30 பூவையர் உலகம். வானிலை அறிக்கை, 3:00 செய்தி சுருக்கம், தொடர்ந்து 3:02 ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரை இசை. இன்று இடம்பெறும் சொல் முதல், நேயர்கள் பங்குபெறும் நேரடி நிகழ்ச்சி. மாலை 4:00 எதிரும் புதிரும் 1 நிமிடம் தமிழ் பேசுங்கள். 5:00 செய்தி சுருக்கம், தொடர்ந்து 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள், 7:00 திரைகானம், 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் மலை காய்கறி சாகுபடி குறித்து விவசாயி பரத் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர், 9:30 ஸ்ரீ ராகவேந்திர சரித்திரம் இசைப்பெருரை, நிகழ்த்துபவர் கல்யாணபுரம் ஆர் வீரராகவன் அவர்கள், வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம், 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர ஒலிப்பதிவு நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள் இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள்.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் இல். தொடர்புக்கு 9442643542 9442643542.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தியிருக்கை டெல்லி அஞ்சல்.

0: between protesters and security forces, with rights groups alleging a significant rise in casualties. According to data updated by the Human Rights Council of Pakistan-occupied Jammu and Kashmir as of yesterday, a total of 80 fatalities have been documented. Prime Minister Narendra Modi has congratulated the Indian contingent on its impressive performance at the Glasgow Commonwealth Games. In a social media post, Mr. Modi expressed pride in the contingent's performance and expressed happiness that India has won 39 medals, including 13 gold medals. He congratulated all the medal winners on their remarkable achievements. The Prime Minister said throughout the Games, India's talented athletes displayed exceptional skill, determination and dedication. Benchmark domestic equity indices were trading around 0.8 higher in the forenoon session today. The Sensex jumped 654 points to 78,748, while Nifty gained 211 points to 24,595 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டிஎஃப்எம் 101.8 நேரம் 12:10. நிகழ்ச்சியை கேட்கும் முன்னதாக
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நலவாழ்வின் நம்பிக்கை குரல்
1: இந்த நிகழ்ச்சி பெண்களுக்கான நிகழ்ச்சி. ஒரு பெண்மணியின் இதயம் கருணையின் கோயிலாக மாறும்போது அதற்கு இணையான வாஞ்சை இந்த அகிலத்தில் அனைத்திலும் இல்லை என்கிறார் லூத்தர். அத்தகைய சிறப்புமிக்க பெண்களின் பெருமையை பறைசாற்றுவதற்கான ஒரு அருமையான நிகழ்ச்சி தான் இது ஸ்னேகிதி. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். அந்த டிப்ஸ் பியூட்டி டிப்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஆரோக்கியத்துக்கான டிப்ஸாக இருக்கலாம், சமையல் குறிப்பாக இருக்கலாம். இந்த டிப்ஸை பரிமாறுவதோடு உங்களுக்கு விருப்பமான பாடல்களை மட்டும் கூட நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ண முடியும் இந்த நிகழ்ச்சியில். இதுதான் ஸ்னேகிதியே. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது 9344901018 9342901018. இது மட்டுமே இல்லாமல் வாட்ஸ்அப் மூலமாக கூட உங்களது விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். 8300019108 என்பது எங்களது வாட்ஸ்அப் எண். நேர்களை நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நான் கூட உங்களுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் சொல்கிறேன். நம்மளுடைய முகம் பளிச்சுன்னு இருக்கணும்னு சொல்லி சொன்னால் அங்கே இங்கே போய் அதை இதை தேட வேண்டாம். அதாவது இந்த பன்னீர் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வெளியில் வேலிகள் எல்லாமே ஒரு வெளுத்த கலரில் ஒரு லைட் பிங்க்ல ரோஜா பூ இருக்கும். இந்த ரோஜா பூக்களை கொண்டு வந்து நம்ம வந்து இரவு நேரத்தில் நல்லா கொஞ்சம் புரிஞ்சிட்டோம் கசக்கிட்டோம், இல்லை நல்லா அரைச்சி கூட அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். அந்த தண்ணியோட கொஞ்சம் சந்தனம் சேர்த்தோன்னா போதும். இதை கலக்கி நம்ம முகத்துக்கு போட்டோன்னா நெக்ஸ்ட் டே வாஷ் பண்ணா போதும், நம்ம முகம் பளிச்சுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லை, இன்னொரு டிப்ஸ் கூட இது கூட இருக்குது. இந்த ரோஜா பூக்கு கூட கொஞ்சம் கரஞ்சீரகம் இதோடைய அந்த விதைகளை கொண்டு வந்து அதை நல்லா அரைச்சி இந்த பூவோட சேர்த்து அரைச்சி அதை நம்ம முகத்துக்கு தடவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு, ஏன்னா நம்ம முகம் வந்து அவர் ஒரு மாதிரி பிளாக் ஆகிடும், கரஞ்சீரகம் கருப்பு கலர், ஸோ பிளாக் ஆகிடும். அந்த பிளாக்கை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்வோன்னு கேட்டால் அதை ரோஜா பூ கூட சேர்ந்து ஒரு 15 மினிட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கருப்பு டாட்ஸ், இந்த மங்க பற்றி எல்லாமே நம்மளுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, அது எல்லாமே கூட இல்லாமல் முகம் பளிச்சுன்னு இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த டிப்ஸோடு நீங்கள் ஒரு அருமையான பாடலை கேட்க போகிறீங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8 நிகழ்ச்சி ஸ்னேகிதியே.

சூப்பராக குஷியாக அழகான ஒரு பாடலை கேட்டீங்க. இப்போது நேர் ஒருவர் வாட்ஸ்அப் மூலமாக ஒரு விஷயத்தை அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க வந்து வர்ஷா. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பொதுவாகவே காலையில் நம்ம டிஃபன் எடுத்துப்போம். அந்த டிஃபன் நல்லா பலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன செய்யணும்னு கேட்டால், பச்சை பயிறு பச்சரிசியாக இது ரெண்டையுமே நம்ம ஒன்றா போட்டு வேக வச்சுக்கணுமா. அப்போதுக்கு உப்பு சேர்க்க வேண்டாம். அதுக்கப்புறமா இது கூட தேங்காய் நிறைய போடணுமா. அப்படி தேங்காய் நிறைய போட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து காலையில் நம்ம சாப்பிட்டோன்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய உடல் பருமன் குறையுமா. இதை வாட்ஸ்அப் மூலமாக அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. வர்ஷா கேரளாவிலிருந்து சூப்பரான விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னு நம்ம வந்து சந்தோஷப்படுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு இருக்க ஒரே பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடி வந்து நல்லா வெயிட் போடுறது தான். இது குறைக்கணும்னு சொல்லி சொன்னால் இது சூப்பரான ஒரு ஐடியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த தேங்காய் சாப்பிட்றதுனால ஓரளவுக்கு நம்ம பாடியில் பாலிஷும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் டிப்ஸ் எல்லாம் சொல்லலாம், வாட்ஸ்அப் மூலமாகவும் அனுப்பலாம். 8300119108 அப்படின்ற நம்பரை காண்டாக்ட் பண்ணி. ஓகே, சூப்பர். இனி வந்து ஒரு பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து பேச போகிறோம். நீங்களும் எங்கள் கூட தொடர்ந்து பேசி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கலாம்.

0: ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் சூப்பராக பாடலாமே கேட்டு சூப்பராகவே என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. இனி நேயர்கிட்ட பேசலாம். ஹலோ
1: ஹலோ,
0: வருக. வணக்கம்
1: மேடம்.
0: வணக்கம் வணக்கம். சொல்லுங்கள் ஸ்நேகிதி, நீங்கள் எங்கேருந்து யார் பேசுகிறீங்க?
1: என் பேர் லிஜி, கேரளாலேருந்து பேசுகிறேங்க மேடம்.
0: சூப்பருங்க. அதாவது நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள்.
1: நான் இங்கே வியாபாரம் பண்ணிட்டுருக்கேங்க மேடம்.
0: அப்படிங்களா?
1: சரி, ஷாப் வச்சுருக்குறேங்க மேடம்.
0: ஆஹா, சரி.
1: டயர் ஷாப் வச்சுருக்கேங்க.
0: ஆ சரி. உங்களுக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சா? குழந்தைங்க இருக்கா?
1: ரெண்டு குழந்தைங்க இருக்குங்க மேடம். ஆனா இல்ல, நான் தனியா தான் இருக்கறேங்க மேடம். நானே குழந்தைகளும்
0: தனியா
1: தான் இருக்கறோம்.
0: சரிங்க. இப்போ வந்து இந்த பொருளாதாரம் அதெல்லாம்மே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பண கஷ்டம் அதெல்லாம்மே. நீங்க தனியா இருக்கிறதுனால அப்ப வந்து அதை எப்படி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்தீங்க? ஆரம்பத்துல உங்களுக்கு எப்படி இந்த கடை வைக்கணும்னு தோணுச்சுன்னு சொல்லுங்க
1: மேடம். முதல்ல எல்லாம் கஷ்டமா தான் மேடம் இருந்துச்சு. குழந்தைங்க, பெரிய பொண்ணு 9ஆம் கிளாஸ், சின்ன பொண்ணு 7ஆம் கிளாஸ்ல இருக்கக்குள்ள திருமண வாழ்க்கை இல்லாம ஆயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன ஷாப்பா ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்துட்டு கொஞ்சம் பரவாயில்ல மேடம். முதல்ல ரொம்ப கஷ்டம்தான் செய்யறதெல்லாம். இப்போ வந்துட்டு குழந்தைங்க எல்லாம் நல்லா படிக்கிறாங்க, அதுலயே நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த ஷாப்லயே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னொரு ஷாப் வேற ஸ்டார்ட் பண்ண போறோம்.
0: அப்படிங்களா? ரொம்ப சூப்பர். அதாவது இந்த ஷாப் வைக்கணும்னு உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு? அதாவது முன்னாடி நீங்க என்னாச்சும் வேலைக்கு ட்ரை பண்ணீங்களா, இல்ல எடுத்தோடனே நம்ம ஒரு ஷாப்பே வச்சிடலாம் அப்படின்னு தோணுச்சான?
1: இல்லங்க மேடம், நான் ஒரு இதே மாதிரி ஒரு டயர் ஷாப்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க மேடம். அவங்க மூலியமா தான் நான் இந்த ஷாப் ஆரம்பிச்சேன். அவங்களா தான் சொன்னாங்க, ஒரு சின்ன ஒரு ஷாப்பா நீயா ஸ்டார்ட் பண்ணி இதே மாதிரி செஞ்சா. அவங்க இந்த ஊர்ல இருந்து போயிட்டாங்க மேடம். போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இது இப்படி செய்யறது அப்படி எனக்கு கத்து கொடுத்தாங்க மேடம்.
0: அப்ப நீங்க வந்து டயர் அதெல்லாம் வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: ஆமாங்க மேடம். முதல்ல வந்துட்டு அவங்க கூலிக்கு நின்று இருந்தேன் மேடம். அவங்க இது எப்படி செய்யறதுன்றெல்லாம் கத்து கொடுத்து அவங்க ஒரு ஷாப் சின்னதா எனக்கு போட்டு கொடுத்துட்டாங்க மேடம். போனாங்க.
0: பாருங்க, நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்த ஓனர் வந்து உங்களுக்கு ஒரு ஷாப்பை வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க.
1: ஆமா மேடம், நான் 7 வருஷமா அவங்க கூட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க மேடம். அப்ப அவங்களுக்கு அவங்க வந்து அப்படி செஞ்சு தந்துட்டாங்க மேடம். போனாங்க. எனக்கு வேற வேலை எல்லாம் தெரியாதுங்க மேடம், அதனால அவங்க இப்படி செஞ்சு தந்துட்டு போயிட்டாங்க. நான் இப்ப வந்துட்டு நல்லா இருக்கிறேன் மேடம். அவங்க இடையில வருவாங்க மேடம், வந்து பாத்துட்டு
0: வளர்த்துட்டீங்க?
1: பின்னாட்டு போக முடியாது மேடம். எனக்கு தமிழ் கொஞ்சம் இது, மலையாளம்
0: தான்.
1: நம்மளுக்கு முடியும், யாரு இப்ப நம்மளுக்கு உதவிக்கு யாரும் இல்ல அப்படின்ட்டு ஒவ்வொருத்தர் வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க மேடம். இங்க எல்லாம் நிறைய பேரு அந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு ஒரு இதுவும் இல்லைங்க மேடம். நம்மளுக்கு செய்யலான்ட்டு ஒரு மனசுக்கு ஒரு இது இருந்துச்சுனாக்கா நம்ம கண்டிப்பா முன்னேறுவோம் மேடம். அதுதான் மேடம் எனக்கு எல்லாருக்கும் சொல்றதுக்கு ஒண்ணு இருக்குது. நம்ம வந்து ஒண்ணுமே நமக்கு நடக்காது, அந்த இதுல வந்துட்டு பொண்ணுங்க யாரா இருந்தாலும் சரிங்க மேடம், நமக்கு நடக்காது அப்படின்ட்டு நம்ம அப்படியே இருந்தா நடக்காதாங்க மேடம். ஆனா நம்மளுக்கு நடக்கும்
0: வெற்றி பெற்று உங்க குழந்தைகளை நல்லா வளர்த்து அவங்களுக்கான வழிமுறைகளை நீங்க தேடணும். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு வாழ்த்திட்டு நாங்க இந்த நிகழ்ச்சியில இருந்து நீங்க தொடர்ந்து நீங்க பேசலாம் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கு. தேங்க்யூங்க. தேங்க்யூ.
1: சரிங்க மேடம்.
0: சூப்பருங்க. அவங்க பேசுனதை கேட்கும்போது நம்மளுக்கே வந்து ஒரு நம்பிக்கை வந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஆடி பெருக்கு. பொதுவாக என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா, ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆடிப்பட்டத்தில் நம்ம என்ன செஞ்சாலுமே வந்து நம்ம வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். இப்போ நம்ம அவங்க பேசுனதை வச்சு பார்க்கும்போது நம்மளால முடியாது அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. அப்போ என்னென்னா, நம்மளுடைய முயற்சியை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய செயல்களும். ஸோ நல்ல முயற்சியை பண்ணுவோம், நல்லபடி வாழ்வோம். அது மட்டும் இல்லை, வேறவங்களுக்கும் முடிஞ்ச வரைக்கும் உதவி செஞ்சுட்டு நல்லபடியாக இருக்கலாம். அப்போ தான் மற்றவங்களும் வாழ்வாங்க, நம்மளும் வாழ்வோம். சூப்பரான கருத்தை சொன்னாங்க. இப்போ ஒரு தொடர்ந்து ஒரு பாடலை கேட்க போகிறோம். என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8.

0: 101.8ல நீங்க கேட்டு இருக்கிறது ஸ்நேகிதியே. இது பெண்களின் நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: பன்னெண்டு மணி 31 நிமிடம் 20 நொடி ஆயிடுச்சு. நீங்க கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே, உங்களுடைய 101.8. அதாவது நிறைய பேர் இன்னைக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. நேராக பேசின நேர் கூட அவங்களுடைய கருத்துக்களை ரொம்ப சூப்பராகவே பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது இன்றைக்கி எல்லாருமே மோஸ்ட்லி வந்து இந்த ஆடி 18, அதனால் எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப்புக்கு மட்டுமே நேரம் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஆடி 18 அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த நீர்நிலைகளில் கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகை. நீர்நிலைகளை நமக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நதிகளை, காவேரி இந்த மாதிரி ஆற்றுப்பகுதிகளை எல்லாம் அவங்க வணங்கி செய்யப்படுகின்ற ஒரு திருநாள் அப்படின்னு சொல்லலாம். விவசாயிகளுக்கு இது ஒரு முக்கிய பண்டிகை அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே மோஸ்ட்லி இந்த பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. இந்த நாளில் ஒருத்தர் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது நம்ம நிறைய இனிப்புகள் அப்படின்ற பொருட்களை வந்து நிறைய வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இனிப்பு இல்லாத பண்டங்களை வந்து நம்ம அதிகப்படியாக சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது இயற்கையாகவே ஒருவேளை நம்மளுக்கு இனிப்பு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். அப்படி இனிப்பு சாப்பிட்ணும்னு தோணுச்சுன்னு சொல்லி சொன்னால், நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு எப்பவுமே அந்த ஃப்ரூட்ஸ் மூலமாக ஏதாச்சும் ஒரு கலவையை உண்டு பண்ணி நம்ம சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டோன்னா அந்த ஃப்ரூட்ஸில் கிடைக்கிற அந்த சுகரே நம்ம உடலுக்கு போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு காலையில் ஒரு முட்டை, ஒரு ஜூஸ் அப்படி கொடுத்தோன்னா அதில் இருக்க விட்டமின்ஸ் அவங்கள பளிச்சிட வைக்கும், அவங்களுக்கு நல்ல புத்தி கூர்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க வந்து ஊட்டியிலேருந்து ஷக்கீலா அப்படின்றவங்க தான். இதே மாதிரி நம்மளும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். இது நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் விஷயத்தை கூட போடலாம். இப்போ ஒரு பாடலை கேட்டு வரலாம், என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி FM 101.8.

சிநேகிதி நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடலை கேட்டீங்க. அதாவது பொதுவாகவே வந்து பெண்கள் அப்படின்னாலே கஷ்டப்படுறவங்க தான் அப்படின்னு நமக்கு தெரியும். பின் வந்து எல்லாத்தையுமே மோஸ்ட்லி தலை எடுத்து போட்டு வேலைகளை செய்கிறவங்க அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கணும், அப்போ தான் வந்து சந்தோஷமாகவும் இருப்பாங்க. இது எல்லாருமே அறிஞ்ச ஒன்று தான். அதே மாதிரி தான் பெண்களும் எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்காங்க. நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் எல்லாருமே பங்கு பெறணும். அதாவது 9344901018, அதுக்கப்புறமா 2966781, இதுக்கு முன்னாடி 0423 அப்படின்ற நம்பரை அணைச்சிக்கணும். இந்த நம்பரை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலாமே கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இதெல்லாமே உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைமில் கிடைக்கிற ஒரு விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போது உங்களுடைய மனசுக்கு இதமாகவும் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. இன்றைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில், அதாவது ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஊட்டிஎஃப்எம் ஸ்நேகிதி அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருந்தீங்க. அதுக்கப்புறம் ஒரு நேயர் நம்மக்கிட்ட வந்து பேசினாங்க. அவங்க வந்து அவங்களுடைய நம்பிக்கை குரல் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அதுக்கப்புறமா இப்போது பெண் குழந்தைகளை வந்து தனியாகவே இருந்து வளர்த்துருக்காங்க. அந்த ரெண்டு பெண் குழந்தைகளில் ஒருத்தர் வந்து வேலைக்கு போகிற அளவுக்கு, அவங்க கல்லூரியிலே வேலைக்கு போகிற அளவுக்கு ஒரு பொண்ணு வளர்த்துருக்காங்க, இன்னொரு பொண்ணு படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு கேட்குறதுக்கு நிஜமாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய முயற்சி அது. அது மட்டும் இல்லை, பெண்கள் எப்படி மனசொடைஞ்சு போகிறாங்க அப்படின்றத பற்றி கூட அவங்க சொன்னாங்க. அப்போது இப்படி இல்லாமல் பெண்களும் எங்கனாலையும் வாழ முடியும் அப்படின்னு நின்று நம்பிக்கையோடு வாழ்ந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு நிச்சயமாக வெற்றி இருக்குது அப்படி தான் சொன்னாங்க. அப்போது இதை பார்க்கும்போது இன்றைய ஊடிஎஃப்எம் ஸ்நேகிதி லிச்சி கேரளாலேருந்து அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எந்த ஊரில் வேணால் இருக்கலாம், எந்த ஊர்லேருந்து வேணுமானாலுமே நம்பிக்கை குரலை நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கான உதாரணமாக தான் இன்னைக்கு அவங்க பேசியிருக்காங்க. அவங்களுக்கு நிலத்தின் சார்பில் வாழ்த்துக்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தி அறிக்கை.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத்தில் நடைபெற்ற 3 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. விடுதலைப் போராட்ட வரலாற்றில் வீரமும் தேசப்பற்றும் நிறைந்த அழியா பெயராக விளங்கியவர் மாவீரன் தீரன் சின்னமலை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் எண்ணின் பண மதிப்பிழப்பை சரிசெய்யும் வகையிலான நடவடிக்கைகளை ஜப்பானும் அமெரிக்காவும் மேற்கொண்டுள்ளன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு பதிலாக அகிப் நபி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று கூடியதும் அவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களை பாராட்டினார். இப்போட்டியில் இந்தியா 39 பதக்கங்கள் வென்று 4வது இடத்தை பிடித்துள்ளது பெருமைக்குரியது என்று தெரிவித்தார். நாட்டின் பாரா விளையாட்டு வீரர்கள் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 3 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இந்த விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற விளையாட்டு வீரர்கள் நாட்டின் இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிப்பவர்களாக உள்ளனர் என்று பாராட்டினார். பின்னர் எதிர்க்கட்சியினர் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா காமன்வெல்த் போட்டியில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். அடுத்த காமன்வெல்த் போட்டிகள் வரும் 2030 ஆண்டு குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்தார். பின்னர் கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சியினர் நீட் போராட்டத்தில் காவல்துறையினர் மாணவர்கள் மீது எடுத்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர். அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. காமன்வெல்த் போட்டியில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய விளையாட்டு வீரர்கள் 13 தங்கப்பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். இதில் வீராங்கனைகள் 8 பேர் தங்கம் வென்றது பெருமை அளிப்பதாக உள்ளது என்றார். பிரதமர் திரு நரேந்திரமோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியா 13 தங்கம் உட்பட 39 பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். நமது விளையாட்டு வீரர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பை அவர் பாராட்டினார். விளையாட்டு வீரர்களின் சாதனை இளைஞர்களுக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த காமன்வெல்த் போட்டியில் 30 பதக்கங்களை வென்ற இந்தியா தற்போது 39 பதக்கங்கள் வென்றதை சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார். வரும் 2030 ஆண்டில் இந்தியாவில் காமன்வெல்த் போட்டிகள் நடத்துவதற்கு தயாராக உள்ளதாக அவர் கூறினார். பீகாரின் பங்கிப்பூர், மத்திய பிரதேசத்தின் தாட்டியா, குஜராத்தின் மஞ்சள்பூர் ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளில் கடந்த மாதம் 30 தேதி நடைபெற்ற இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. மஞ்சள்பூரில் பிஜேபியின் திரு சத்யேந்திர பாய் பட்டேல் முன்னிலை வகிக்கிறார். தாட்டியா தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் கான்ஷியாம் சிங்கும் பங்கிப்பூரில் ஜன் சுராஜ் கட்சியின் பிரசாந்த் கிஷோரும் முன்னிலையில் உள்ளனர். சுதந்திரப் போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது விடுதலைப் போராட்ட வரலாற்றில் வீரமும் தியாகமும் தேசப்பற்றும் நிறைந்த அழியா பெயராக விளங்கிய மாவீரர் தீரன் சின்னமலை என்று கூறியுள்ளார். ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து தாய் நாட்டின் சுதந்திரத்திற்காக தமது இன்னுயிரை அர்ப்பணித்தார் என்று அவர் தெரிவித்தார். தீரன் சின்னமலையின் வீரமும் தியாகமும் வருங்கால தலைமுறைகளுக்கு தேசப்பற்றையும் துணிவையும் ஊட்டும் என்று டாக்டர் எல் முருகன் கூறினார். பஞ்சாபில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் அனைத்து விண்ணப்பங்களும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அனிந்திதா மித்ரா தெரிவித்துள்ளார். சண்டிகரில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் 13 தேதி வெளியிடப்படும் என்று கூறினார். வரும் 13 தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 12 தேதி வரை இது தொடர்பாக புகார்கள் அளிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். ஆகஸ்ட் 8 தேதி வரை புகார்கள் மீதான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். பஞ்சாபில் இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 12 தேதி வெளியிடப்படும் என்று அனந்திதா மித்ரா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய உறுப்பு தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் ஜுக் ஜியோ இயக்கத்தை தொடக்கி வைத்தார். இந்த இயக்கம் மூலம் உறுப்பு தானம் செய்வோரையும் அவரது குடும்பத்தினரையும் ஆதரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் உறுப்பு தானத்திற்கான இ பிரத்யார்போன் இணையதளத்தை அவர் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் உறுப்பு தானம் தொடர்பான தகவல்களை ஒருங்கிணைக்க இந்த இணையதளம் வழிவகை செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் பத்தனம்திட்டா, இடுக்கி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பத்தனம்திட்டா மற்றும் இடுக்கி மாவட்டங்களில் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பம்பை மற்றும் மணிமலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ராணியில் வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஏராளமான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். அரண்முலா, கொழஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தால் சாலைகள் சேதமடைந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் அச்சங்கோவில் ஆறு நிரம்பி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரளம் தமிழகத்தை இணைக்கும் நேரியமங்கலம் அடிமாலி சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கோவா மாநிலத்திற்கு மத்திய அரசு வரி பகிர்வாக 398 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாக முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் தெரிவித்துள்ளார். பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்த இந்த நிதி பயன்படும் என்று அவர் கூறியுள்ளார். கடந்த மாதத்தில் கோவாவின் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் 622 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. கடந்த வருடம் ஜூலை மாதம் 584 கோடி ரூபாய் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது 7% வளர்ச்சியடைந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி உள்ளிட்ட அணைகள் நிரம்பி வருகின்றன. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவும் அதிகரித்துள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணை முழு கொள்ளளவை எட்டக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உபரி நீர் அங்கிருந்தும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் மழை அதிகரித்துள்ளது. குறிப்பாக கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் கடலோர தமிழகத்தின் சில மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடியின் அழைப்பின் பேரில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு போதைப்பொருள் இல்லாத இளைஞர்கள் இயக்கம் நாடு முழுவதும் செயல்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் இளைஞர்கள் போதைப்பொருட்களை ஒழிக்க ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் மாவட்ட அலுவலர் திரு சிவசண்முகம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இளைஞர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா படிப்பு பிளஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறாங்காட்டி அவங்களுக்கு போதை பழக்கத்துக்கு போற மாதிரி வந்துட்டு நேரம் இருக்கிறது இல்ல. அதனாலதான் மை பாரத் மூலியமா என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். பொதுவா வந்துட்டு பேரண்ட்ஸுக்கு சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா எப்படி வந்துட்டு சின்ன பசங்களை வந்துட்டு கரெக்டான திசையில வழி நடத்தி இந்தியா வந்துட்டு வல்லரசு நாடாக்கணும் அப்படிங்கறது தான் வந்துட்டு இதோட குறிக்கோள். நம்மளுடைய பிரதமர் மோடி அவங்க 2047 வந்துட்டு இந்தியா வந்துட்டு வல்லரசு நாடா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி ஏற்றிருக்கிறாரு. அதற்கு பாத்தீங்கன்னா இளைஞர்களோட சப்போர்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம். இளைஞர்கள் இல்லாம எந்த நாடுமே வந்துட்டு முன்னேறாது. அதனால இளைஞர்களை வந்துட்டு கரெக்டான பாதையில வழி நடத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து போதை கலாச்சாரம் இருக்கக்கூடாது.

0: ஜப்பான் எண்ணின் பண மதிப்பிழப்பை சரி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை ஜப்பானும் அமெரிக்காவும் மேற்கொண்டுள்ளன. இது தொடர்பாக ஜப்பான் நிதியமைச்சர் கட்டாயாமா சசுகி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு எண்ணின் மதிப்பு சரிந்துள்ளதாக கூறினார். இதனை சரி செய்ய அமெரிக்காவும் ஜப்பானும் கூடுதல் எண் வாங்கி அதன் மதிப்பை கூட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜஸ்பிரித் பும்ராவுக்கு பதிலாக அகிப் நபி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். காயம் காரணமாக பும்ராவிற்கு பதிலாக ஜம்மு காஷ்மீர் வேகப்பந்து வீச்சாளர் அகிப் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கல்லையில் வரும் 15ஆம் தேதியும் இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் போட்டி கொழும்பில் வரும் 23ஆம் தேதியும் தொடங்க உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத்தில் நடைபெற்ற 3 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. விடுதலைப் போராட்ட வரலாற்றில் வீரமும் தேசப்பற்றும் நிறைந்த அழியா பேராக விளங்கியவர் மாவீரன் தீரன் சின்னமலை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் எண்ணின் பண மதிப்பிழப்பை சரி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை ஜப்பானும் அமெரிக்காவும் மேற்கொண்டுள்ளன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜஸ்பிரித் பும்ராவுக்கு பதிலாக அகிப் நபி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UDFM 101.8 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் கல்வி மற்றும் ஆராய்ச்சி ஒத்துழைப்பை மேம்படுத்தும் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். இந்தியாவின் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சியின் தரத்தை உலக தரத்திற்கு உயர்த்தும் நோக்கத்துடன் இந்திய அரசின் கல்வி அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம்தான் ஸ்பார்க் ஆகும். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் இந்தியாவின் உயர்கல்வி நிறுவனங்களும் உலகின் முன்னணி பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களும் இணைந்து ஆராய்ச்சி கல்வி மற்றும் புதுமை முயற்சிகளை மேற்கொள்ள உதவுவதாகும். இன்றைய உலகில் எந்த நாடும் தனியாக அனைத்து ஆராய்ச்சிகளையும் முன்னெடுக்க முடியாது. அறிவு, அனுபவம் மற்றும் தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்ள உலகளாவிய ஒத்துழைப்பு அவசியமாகியுள்ளது. இந்த தேவையை உணர்ந்து இந்திய அரசு ஸ்பார்க் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் இந்திய கல்வி நிறுவனங்களின் ஆராய்ச்சி தரத்தை உயர்த்துதல், உலகின் சிறந்த கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து ஆராய்ச்சியை மேற்கொள்ளுதல், புதிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை ஊக்குவித்தல், மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு சர்வதேச அனுபவத்தை வழங்குதல் மற்றும் உலகளாவிய ஆராய்ச்சி வலையமைப்பை உருவாக்குதல். இந்த திட்டத்தின் மூலம் யார் பயனடையலாம்? பேராசிரியர்கள், ஆராய்ச்சியாளர்கள், முனைவரப்பட்ட மாணவர்கள், முதுகலை மாணவர்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் பயனடையலாம். இந்த திட்டத்தின் செயல்முறை இந்திய உயர்கல்வி நிறுவனம் ஒரு வெளிநாட்டு பல்கலைக்கழகம் அல்லது ஆராய்ச்சி நிறுவனத்துடன் இணைகிறது. இரு தரப்பினரும் இணைந்து ஒரு ஆராய்ச்சி திட்டத்தை தயாரிக்கிறார்கள். அந்த திட்டம் நிபுணர் குழுவால் மதிப்பீடு செய்யப்படுகிறது. தேர்வு செய்யப்பட்ட திட்டங்களுக்கு நிதி வழங்கப்படுகிறது. பின்னர் கூட்டு ஆராய்ச்சி, கருத்தரங்குகள், பயிற்சிகள் மற்றும் அறிவியல் வெளியீடுகள் நடைபெறுகின்றன. ஸ்பார்க் திட்டத்தின் கீழ் பல்வேறு துறைகளில் ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படுகிறது. அவை செயற்கை நுண்ணறிவு, தரவு அறிவியல், காலநிலை மாற்றம், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், உயிரியல் தொழில்நுட்பம், மருத்துவ ஆராய்ச்சி, வேளாண்மை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ரோபோட்டிக்ஸ் மற்றும் நானோ தொழில்நுட்பம். இந்த திட்டத்தினால் கிடைக்கும் நன்மைகள் உலக தரம் வாய்ந்த ஆய்வகங்களில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைக்கிறது. வெளிநாட்டு பேராசிரியர்களுடன் இணைந்து ஆராய்ச்சி செய்யலாம், புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளலாம், சர்வதேச இதழ்களில் ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளியிட வாய்ப்பு அதிகரிக்கிறது. இந்திய மாணவர்களின் ஆராய்ச்சி திறன் மேம்படுகிறது மற்றும்

0: உலகளாவிய அறிவு பரிமாற்றமும் இதன் மூலம் கிடைக்கிறது. இந்த திட்டத்தின் மூலம் இந்திய பல்கலைக்கழகங்களில் உலகளாவிய தரவரிசை உயர்கிறது, புதிய கண்டுபிடிப்புகள் உருவாகின்றன மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி வேகமடைகிறது. உலகம் இன்று அறிவை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்தை நோக்கி நகர்கிறது. திறமையான மாணவர்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு உலகில் பல்வேறு கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து கற்றுக்கொள்வது மிகவும் முக்கியமானது. ஸ்பார்க் போன்ற திட்டங்கள் உங்கள் அறிவை உலக அரங்கிற்கு கொண்டு செல்லும் சிறந்த வாய்ப்பாக அமையும். உங்கள் ஆர்வம், உழைப்பு மற்றும் புதுமையான சிந்தனைகள் இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைக்க உதவும். ஸ்பார்க் என்பது இந்தியாவின் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறையை உலக தரத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு மிக முக்கியமான முயற்சியாகும். இந்த திட்டம் மூலம் இந்திய மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் உலகின் தலை சிறந்த கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பை பெறுகின்றனர். இது இந்தியாவின் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமை வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பாக அமைகிறது. அறிவை பகிர்ந்தால் அது பெருகும், ஆராய்ச்சியில் இணைந்தால் முன்னேற்றம் பல மடங்கு உயரும். இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் கல்வி மற்றும் ஆராய்ச்சி ஒத்துழைப்பை மேம்படுத்தும் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: இனி கேட்போம் மெல்லிசை.

ஹிந்தி பட பாடல் அது, அனுராதா பவுடுவால் பாடியது, ஜங்லி லவ் படம் அது. இனி அடுத்த பாடல் மலையாள மொழி திரைப்படத்திலிருந்து கேட்க போகிறோம், என்ஜாய் பண்ணுங்கள். இது உங்கள் UTFM 101.8, நீங்கள் கேட்டுருக்க இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்க.

மலையாள மொழி திரைப்படத்திலிருந்து அந்த சூப்பரான பாடலை கேட்டீங்க. விஜய் யேசுதாஸ் ஸ்ருதி பீதாம்பரன் பாடியிருந்தது அந்த பாடல். இனி அடுத்த பாடலும் கூட சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். இந்த பாடல் கன்னட மொழி திரைப்படத்திலிருந்து.

தெலுங்கு மொழி படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டீங்க. படம் தாகூர். 1:30:52 நொடியாகிவிட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டியஃபம் 101.8 வண்ண வண்ண பூக்கள். நேர்களே, இன்று தேசிய உறுப்பு தான தினம். நமக்கு பிறகு நாம் செய்வது உறுப்பு தானம். நாம் இல்லை என்றாலும் கூட நம்முடைய உறுப்புகள் பிறர் மூலமாக செயல்படட்டுமே. நம்மால் இயன்ற அளவிற்கு பிறருக்கு நம்முடைய உறுப்புகளை தானம் செய்யலாம். இது நமக்கு பிறகுதானே அவர்களுடைய வாழ்க்கையை வாழ நாம் தானம் செய்வோம். நாம் இந்த உலகத்தில் எல்லா பொருட்களையும் கண்களால் பார்த்து விட்டோம். நமக்கு பிறகு நம்முடைய கண்கள் தொடர்ந்து பார்க்க பிறருக்கு நம்முடைய கண்களை கூட தானம் செய்யலாம். அனைத்து உறுப்புகளுமே நமக்கு பிறகு வாழக்கூடியவை. அவற்றை நாம் பிறருக்கு கொடுக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கை செழிக்கட்டும், நம்முடைய உறுப்புகள் அவர்களுக்கு பயன்படட்டும். உறுப்பு தானத்தை நாம் அனைவரும் செய்ய முற்படுவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டியஃபம் 101.8. இனி வண்ண வண்ண பூக்கள் இந்நிகழ்ச்சியில் ஹிந்தி மொழி திரைப்பட பாடல் ஒன்று.

0: அந்த கேட்ட ஹிந்தி மொழி திரைப்படத்திற்காக ஒலித்த குரல் கே ஜே யேசுதாஸ். படம் சாவன் கோ ஆனே தோ.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.

ரிங் மாஸ்டர் படம் அது. நசீம் ஆசாத் பாடியது அந்த பாடல். இனி வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல்.

எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் அது. ஸ்ரீமனது அப்படின்ற கன்னட மொழி பாடல் கேட்டோம். வண்ண வண்ண போக்குகள் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் அது. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. உரகடம், மாம்பாக்கம், சிப்காட் தனியார் தொழில் நிறுவனங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். காவிரி பாயும் மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு விழா பக்தி சிரத்தையுடன் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழக அரசு பள்ளி மாணாக்கருக்கு முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். காவிரி பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தை அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் பிரச்சனையை எழுப்பி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை மீண்டும் கூடிய போது மத்திய புள்ளியியல் திட்ட அமலாக்கத்துறை இணையமைச்சர் திரு ராவ் இந்தர்ஜித் சிங் இந்திய புள்ளியியல் மசோதா 2026 இன்று அவையில் தாக்கல் செய்தார். புள்ளியியல் அறிவியல் மற்றும் அது சார்ந்த பிரிவுகளில் உலகளாவிய மையமாக இந்திய புள்ளியியல் கல்வி நிறுவனம் உருவெடுப்பதற்கான விரிவான நெறிமுறைகளுக்கு இந்த மசோதா வகை செய்கிறது. இதேபோல் வங்கியாளர் கணக்கு புத்தகங்கள் சாட்சிய மசோதாவை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவையில் தாக்கல் செய்தார். நீட் விவகாரத்தில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா பதிலளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக மக்களவையில் காமன்வெல்த் போட்டிகளில் வெற்றி வாகை சூடியவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா 2030 காமன்வெல்த் போட்டிகள் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெறும் என்று அறிவித்தார். மாநிலங்களவையில் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் காமன்வெல்த் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்து நாட்டிற்கு பெருமை ஈட்டி தந்த வீரர்களை பாராட்டினார். பின்னர் பூஜ்ய நேரத்தை அவர் எடுத்துக்கொள்ள முயன்றபோது எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. மாநிலங்களவையில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் இன்று நடைபெறுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் உரகடம் மாம்பாக்கம் சிப்காட்டில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று நேரில் ஆய்வு மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் முதலீடு செய்துள்ள பன்னாட்டு நிறுவனங்களையும் அவற்றின் செயல்பாடுகளையும் அவர் பார்வையிடுகிறார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 221வது நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட செய்தியில் அன்னாரது வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த தினத்தையொட்டி சென்னை கிண்டியில் அன்னாரது திருவுருவப்படத்திற்கு தமிழக அரசின் சார்பில் மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ராஜ்மோகன், திரு குமார், திரு ராஜேஷ்குமார் மற்றும் திமுக தலைவர் திரு ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட சேலம் மாவட்டம் சங்ககிரி கோட்டை அடிவாரத்தில் அன்னாரது திருவுருவப்படத்திற்கு மாநில அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். உடல் உறுப்புதான உறுதிமொழி இணையதளம் தொடங்கி 3 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் 500,000 மேற்பட்ட உறுதிமொழிகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். புதுடெல்லியில் 16வது இந்திய உடல் உறுப்பு தான நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அமைச்சர் கடந்த 12 ஆண்டுகளில் உடல் உறுப்பு தானம் நம் நாட்டில் அதிகரித்திருப்பதாக எடுத்துரைத்தார். உலகளவில் 3வது உடல் உறுப்பு தான நாடாக இந்தியா திகழ்கிறது என்று கூறிய அவர் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு உடல் உறுப்பு தான

0: தானத்திற்காக நிதி உதவி வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். நாட்டு மக்கள் உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வர வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். உடல் உறுப்பு தானத்தில் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக தொடர்ந்து நீடிக்கும் தமிழகத்திற்கான விருதை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் பெற்றுக்கொண்டார். குஜராத், மத்திய பிரதேசம், பீகார் மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறும் நிலையில் குஜராத் மஞ்சள்பூரில் பிஜேபியும் மத்திய பிரதேசம் டாட்டியா தொகுதியில் காங்கிரசும் முன்னிலையில் உள்ளன. பீகார் பங்கிபூர் தொகுதியில் ஜன் சுராஜ் கட்சி தலைவர் திரு பிரசாந்த் கிஷோர் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஆடி மாதம் 18வது தினமான இன்று காவிரி பாயும் மாவட்டங்களில் நீர்வரத்து குறைவாக இருந்த போதிலும் மக்கள் ஆடிப்பெருக்கு விழாவை பக்தி சிரத்தையுடன் கொண்டாடி வருகின்றனர். தர்மபுரி ஒகேனக்கல் காவிரியில் தொடங்கி அது பாயும் ஈரோடு, சேலம், கரூர், திருச்சி, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட மாவட்ட நீர்நிலைகளில் தண்ணீர் குறைவாகவே காணப்பட்ட நிலையில் பாரம்பரிய கலாச்சார சிறப்புடன் ஆடிப்பெருக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. தர்மபுரியில் புதுமண தம்பதிகள் காவிரி அம்மனை வழிபட்டு இவ்விழாவை கொண்டாடுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: ஆடிப்பெருக்கு விழா தர்மபுரி மாவட்டத்தில் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் புதுமண தம்பதியினர் புனித நீராடி புத்தாடை அணிந்து அங்குள்ள காவிரி அம்மனை வழிபடுகின்றனர். தர்மபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் மக்கள் புனித நீராடி சூரிய பகவானை வழிபட்டனர். சேலம் மாவட்ட காவிரிக்கரையில் கிராமங்களை உயிர்ப்பிக்கும் குலதெய்வ வழிபாடு களை கட்டியது. இதில் பங்கேற்ற பொதுமக்கள் பேசுகையில்,
2: பூலாம்பட்டி ஆடி 18 வெள்ளகனூர் எல்லா ஊர்ல இருந்து சாமி வந்து கோயில இருந்து சிலையை எடுத்துட்டு வந்து இங்க வந்து சாமி சுத்தம் பண்ணி பூசை பண்ணி எடுத்துட்டு போய் அவங்க இங்க கோயில சாமி கும்பிடுவாங்க.
0: நாமக்கல் மோகனூர் காவிரி ஆற்றில் ஏராளமானோர் புனித நீராடி பல்வேறு பூஜை பொருட்களை ஆற்றில் தூய்மை செய்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் பொதுமக்களும் புதுமண தம்பதியினரின் வருகையும் குறைவாக காணப்படுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: மங்கள நாளான இன்று புதுமண தம்பதிகள் நீர்நிலைகளில் புனித நீராடி தாலிப்பெருக்கு எனப்படும் தாலி மாற்றிக் கொள்வது வழக்கம். ஆடி 18 நாளான இன்று புதுமண தம்பதியினர் தாங்கள் திருமணத்தின் போது அணிந்திருந்த மாலைகளை ஆற்றில் விட்டும் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள குழாய்களில் புனித நீராடியும் பொங்கி வரும் காவிரி போன்று தங்கள் வாழ்வு பெருகவும் மகிழ்ச்சி நிலைக்கவும் மாங்கல்யம் பெருகவும் வாழை இலையிட்டு பூ, குங்குமம், வெற்றிலை பழம், மங்கள பொருட்களை கொண்டு வழிபாடு செய்து பெற்றோர்களிடத்தில் ஆசி பெற்று தாலி மாற்றிக் கொண்டனர்.
0: தஞ்சை கும்பகோணம் மகாமகம் திருமஞ்சன படித்துறைகளில் வீடுகளிலிருந்து குடங்களில் தண்ணீர் எடுத்து வந்து காவிரி தாய்க்கு அபிஷேகம் செய்து மக்கள் வழிபட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: காவிரியினுடைய பெரிய ஆறு இருக்கிறது, ஆனால் நீர் இல்லை என்கின்ற ஒரு வருத்தமான நிலையிலே இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புதுமண தம்பதிகள் பெண்கள் எல்லோரும் வீட்டிலிருந்து வந்து படித்துறையிலே தற்போது பூஜை செய்து வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். புதுமண தம்பதிகள் சம்பிரதாயப்படி வழக்கமாக காளி கறிகள் குறித்து தங்களுடைய எதிர்காலம் குறித்து இந்த பூஜையிலே அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
0: மயிலாடுதுறை காவிரி ஆற்றில் பாரம்பரிய முறைப்படி காப்பரிசி, காதோலை, கருகமணி வைத்து மஞ்சள் கயிறுகள் கட்டி பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டனர். காவேரி கரை காவிரியம்மன் ஆலயத்தில் சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
5: காவிரி அன்னையை கன்னிப்பெண்ணாக நினைத்து காப்பரிசி, காதால கருகமணி, கண்ணாடி வளையல், மஞ்சள் குங்குமம் வைத்து தீபமேற்றி வழிபட்டனர். பெண்கள் மஞ்சள் கயிறு அணிந்தும் புதுமண தம்பதியினர் தாலி பிரித்து மீண்டும் கட்டும் பாரம்பரிய சடங்கையும் மேற்கொண்டனர். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: நாகை மாவட்டத்தில் காவிரி நீர்நிலைகள் நீரின்றி வறண்டு காணப்படுவதால் ஆடிப்பெருக்கு களையிழந்த நிலையில் விவசாயிகள் கடைமடை பகுதிகளில் காவிரி நீர் முறையாக சென்றடைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகையில் மக்கள் தத்தம் வீடுகளில் ஆடிப்பெருக்கு விழாவை இனிதே கொண்டாடி வருகின்றனர். தமிழக அரசு பள்ளி மாணாக்கருக்கு முறையான மருத்துவ உளவியல் பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்ப பிரிவுகளை சேர்ப்பது குறித்து ஆராய துறை சார்ந்த வல்லுநர்கள் குழு அமைக்கப்படும் என்றார். தாவீகா தலைமையிலான அரசின் கீழ் விவசாயிகள் அதிகம் பாதிக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழக அரசை கண்டித்து தஞ்சையில் இன்று நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய அவர், இப்பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். காவிரி பிரச்சினை, மேகதாது அணை விவகாரத்தில் மூத்த சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து தீர்வு காண தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, கடலூர், விழுப்புர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஒரகடம், மாம்பாக்கம், சிப்காட் தனியார் தொழில் நிறுவனங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். காவிரி பாயும் மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு விழா இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. தமிழக அரசு பள்ளி மாணாக்கருக்கு முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
6: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 1:56. இனி திரைகானம் ஒன்று

கார்த்திக் ஸ்ரேயா கோஷல் பாடியது அந்த பாடல் புலிவால் படத்துக்காக. திரைக்கானம் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தியறிக்கை டெலியன்ஷல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நீலமலை இந்நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் ஆறு பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி காட்டுநாயக்க இன மக்களின் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி காட்டுநாயக்கேன மக்களின் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. பூவையர் உலகம் நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் பூவையர் உலகம் நிகழ்ச்சியில் நாம நீலகிரி மாவட்டம் உதகை நகரம் பல்வேறு பெண்களுக்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு இன்னல்களையும் சரி பல்வேறு சவால்களையும் சரி எதிர்கொண்டு வாழ்க்கையில் தானும் ஒரு முன்னேற்றத்தை காண வேண்டும், இந்த சமூகத்தில் தனக்கென்று ஒரு இடம் வேண்டும் என்ற நோக்கில் முனைப்புடன் செயல்படக்கூடிய மகளிர்கள் இவர்களை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் பூவையர் உலகம். இன்றைய பூவையர் உலகம் நிகழ்ச்சியில நாம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, தான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் இன்னைக்கு இந்த சமூகத்துக்கு நான் என்ன செய்தேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கண்டிப்பாக வேணும். அதாவது இந்த நாடு உனக்கு என்ன செய்தது அப்படிங்கிறத தாண்டி இந்த நாட்டிற்கு நீ என்ன செய்தாய் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்மளுடைய முன்னோர்கள். அந்த மாதிரி இந்த சமூகத்திற்கு நான் என்ன செய்தேன், என்னால என்ன செய்ய முடியும், நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி களமிறங்கியிருக்கிறார்கள் குன்னூர் பகுதியை சேர்ந்த திருமதி நஸ்ரின் பேகம் அவர்கள். அவர்களை தான் நாம் சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: அதாவது இன்னைக்கு நீங்க படிச்சது வளர்ந்தது இதை பத்தி நீங்க சொல்லுங்க.
2: நான் படிச்சது சென்னையில தான், வளர்ந்த விதமும் சென்னை தான், திருமணமானது இங்க ஊட்டி குன்னூர்ல, வீட்டுல அப்பா அம்மா பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க.
1: இப்போ உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நீலகிரி மாவட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கும் நிறைய விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா சென்னை அப்படிங்கிறது அப்படி இல்ல. அந்த காலகட்டத்திலேயே வந்து சென்னையினுடைய மாநகராட்சி அப்படின்னு சொல்லும்போது அந்த நகர பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது, உங்களுடைய பள்ளி வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருந்தது?
2: பள்ளி வாழ்க்கை இன்னுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. திருமண வாழ்க்கையை விட பள்ளி வாழ்க்கைக்கு இப்ப மறுபடியும் போக மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு.
1: அங்க படிக்கும் போது உங்களுக்கான கட்டுப்பாடுகள் என்னென்ன இருந்தது?
2: கட்டுப்பாடுகள்லாம் ஒன்றும் இல்லை, படிக்கணும், வீட்டுக்கு வரணும், படிக்கணும், அவ்வளவுதான். அப்புறம் அப்பா அம்மா எங்கன்னா வெளியே கூட்டிட்டு போடுவாங்கன்னா அதோட அவ்வளவுதான், அந்த லைஃப் ஸ்டைல் தான் இருந்தது.
1: அன்றைய சமூகத்துல உங்களுக்கான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததா? இன்னைக்கு இன்றைய சமூகத்துல வந்து பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இன்றைய சமூகத்தில் பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு பெண் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னா கூட நிறைய யோசிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பெண்களை நாம வந்து பள்ளிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னா கூட யோசிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அன்றைய காலகட்டத்தில் எப்படி இருந்தது, உங்களுக்கான சுதந்திரம் எப்படி இருந்தது?
2: சுதந்திரமாவே இருந்தது. சுதந்திரம் எப்படி இருந்ததுன்னு இல்லை, ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்தது. எல்லாருமே சரிசமமாக பேசிக்கலாம், பழகிக்கலாம். 12th ஃபேர்வெல் டேல நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து வெளியில் போனோம், பீச்சுக்கு இதெல்லாம் போனோம். அந்தளவுக்கு சுதந்திரம் இருந்தது. இன்னைக்கு வந்து அந்த சுதந்திரம் இல்லை. அதிகமாக பாதிக்கப்படுறதும் பெண்கள் தான்.
1: எதனால நினைக்கிறீங்க?
2: சமூக சீர்கேடுன்னு தான் நான் நினைப்பேன்.
1: இந்த சமூக சீர்கேடு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இன்னைக்கு நீங்க ஒரு பெண்ணா இருந்து இந்த சமூகத்துக்கு நான் நிறைய விஷயங்களை கற்றுத்தரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்களை கற்றுத்தரணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: முதல்ல ஒரு பெண்கள் வந்து தானாக முன்னே வரணும். ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தால் தான் இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கு அவங்களுக்கு தைரியம் தேவை. தைரியம் இல்லாததுனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு அவங்களும் பயந்துட்டு தன்னோட வாழ்க்கையும் இதுவாயிட்டு இருக்கு.
1: இனிமையான பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் நாம் நேயர்களை இணைந்திருங்கள்.

0: இப்போ நீங்க அங்கிருந்து குன்னூர் வந்துட்டீங்க, திருமணமாகி குன்னூர் வந்துட்டீங்க. ஒரு நகர பகுதியில இருந்த வாழ்க்கைக்கும் நீங்க கல்யாணம் பண்ணி வரும்போது குன்னூர் பகுதி ஒரு சின்ன கிராம பகுதி வாழ்க்கையா மாதிரி இருந்திருக்கலாம். அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்தது? ஐயோ, நம்ம இவ்வளவு பெரிய சிட்டில இருந்திருக்கோம், நம்ம இதெல்லாம் பாத்துருக்கோம், இங்க என்ன குன்னூர் வந்து இவ்வளவு ஒரு சின்ன நகரமா இருக்குதே அப்படின்னு எல்லாம் யோசித்து இந்த இடத்துல நாம எப்படி இருக்க போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததா மனசுக்குள்ள?
1: கட்டாயம் இருந்தது. ரொம்ப பெரிய இடத்துல இருந்து ஏதோ சின்ன இடத்துக்கு வந்துட்டோமோ அப்படிங்கிற அந்த யோசனை இருந்தது. ஆனால் நான் திருமணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் என் கணவர் வந்து அந்த யோசனையை வந்து உடைச்சிட்டாரு. நீ நினைக்கிறது தப்பு, இதுவும் வந்து ஒரு வகையில் நீ இருந்து பார்த்தினா உனக்கு அது தெரியும்னு சொன்னாரு. ஸோ அதே மாதிரி நானும் ட்ராவல் பண்ணும்போது இப்போ சென்னையை விட இது ஓகே, பெரிய லெவலில் எனக்கு இருக்குங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது.
0: இப்போ நீங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்க, திருமணம் ஆகி எத்தனை வருடங்கள் ஆச்சு?
1: 15 வருடங்கள்
0: அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்க சமீபத்துல தான் வெளி உலகுக்கு வந்தீங்க. அது வரைக்கும் உங்களுடைய பணிகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அன்றாட பணிகள் எல்லா பெண்களுக்கும் இருக்க மாதிரி தான் இருக்குமா, இல்ல வீட்டுல இருந்தே நாம ஏதாவது இது வரைக்கும் நீங்க செஞ்சிருக்கீங்களா?
1: எல்லா பெண்களுக்கும் இருக்கிற மாதிரி தான் இருந்தது பணிகள் எல்லாமே. குழந்தைங்க, வீடு, கணவன், மாமியார், அந்த உலகத்துல இருந்த எனக்கு புதுசா ஒரு விஷயத்த கணவன் கத்துக் கொடுத்தாரு. எப்படின்னா, நீ இதை செஞ்சு என்கரேஜ் பண்ணாரு, நிறைய என்கரேஜ் பண்ணாரு. நீ இதை செஞ்சினா இதை நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி உனக்கு சேல் பண்ணி தரேங்கிற மாதிரி. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விஷயத்த எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அவர் சொல்லி கொடுத்துருக்காரு.
0: இப்போ நீங்க ஒரு பெண் குழந்தைகளுக்கு தாயா இருக்கும்பொழுது உங்களுடைய பார்வை எப்படி இருந்தது? ரெண்டுமே வந்து பெண் குழந்தைகளா நமக்கு இருக்காங்க. அப்ப நம்மளோட சூழ்நிலைகள் இப்படி இருக்கு, நாம எப்படி அந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு யோசித்து அந்த பாதுகாப்பு எப்படி கொடுத்துருக்கீங்க? நீங்க பள்ளிக்கு போகும்போது கூட்டிட்டு
1: போயிருப்பீங்க? அதான், ஸ்கூலுக்கு போகும்போது கூட்டிட்டு போவேன். ஒன்னு, நான் வேலையில இருந்தேனா அவர் கூட்டிட்டு போவாரு, என்னோட கணவன் கூட்டிட்டு போவாரு. அவருக்கு வேலை இருக்கும்போது நான் கூட்டிட்டு போவேன். எங்க ரெண்டு பேரோட பார்வையிலேயே, எங்க ரெண்டு பேரோட பாதுகாப்புலயே தான் எங்க குழந்தைங்களும் இருக்காங்க.
0: இப்போ இந்த குழந்தைகளுக்கு ஒரு கல்வி மட்டும் இல்லை, நான் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் நான் கற்றுத்தரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்னென்ன விஷயத்த நீங்கள் நினைச்சிருக்கீங்க? என் குழந்தைங்க இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா என்னென்ன நினைச்சிருக்கீங்க? உங்கள் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் படிப்பை தாண்டி இதெல்லாம் நான் கற்றுக் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னென்ன விஷயங்கள் கற்றுக் கொடுப்பீங்க?
1: முதல்ல என் குழந்தைங்களுக்கு தைரியத்தை கற்றுக் கொடுப்பேன். ரெண்டாவது தான் படிப்பு. அவங்களோட அறிவை வளர்த்துக்கணும், அதோட எப்படி அப்படிங்கிறதையும் கற்றுக் கொடுப்பேன். இந்த ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு என்ன இருக்கோ அது அவங்களோட சாய்ஸ் தான். நான் இதை கற்றுக்கணும், நான் இதை பண்ணணும் அப்படின்னும் போது அவங்க சாய்ஸில் நான் விட்டுருவேன். இது என்னோட குறிக்கோள். கணவனுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துலேயுமே இருக்கணும். நம்ம குழந்தைங்க இது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாம எல்லா இடத்துலயும் நம்ம குழந்தைங்க இருக்கணும் அப்படிங்கறது அவருடைய ஒரு ஆசை.
0: இனிமையான பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் நாம் நேயர்களை இணைந்திருங்கள்.

0: குழந்தைங்களுக்கு தற்காப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. ஏன்னா எந்த இடத்துலையுமே பெண் குழந்தைகள் தனியாக போகிறாங்க வராங்க, இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க ஓகே, காலேஜுக்கு போகிறாங்க, நாளைக்கு வேலைக்கு போகிறாங்க, அப்போ அவர்களுக்கான அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து அவங்க தானே வச்சுக்க முடியும்
1: கண்டிப்பா
0: இல்லையா. என்னதான் பெற்றவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் கூட போக முடியும் வர முடியும், அதற்கு பின்னாடி அவர்களுடைய வாழ்க்கை அப்படின்னு அவங்க காலடி எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பாதுகாப்பு அவர்கள் கையில் தான் இருக்கு. அந்த பாதுகாப்பை நீங்க எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நீ இப்படிதாமா இருக்கணும், இந்த மாதிரி போய்க்கோ, இந்த மாதிரி வந்துக்கோ அப்படின்னு என்ன அறிவுரை நீங்க சொல்றீங்க?
1: அவங்க என்கிட்ட சோசியலா பேசுவாங்க, அதாவது இப்போ இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலையில வந்துட்டு ஸ்கூல்ல அம்மா இப்படி பேசினாங்க என்கிட்ட, இந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க எல்லாமே இப்படி பேசுறாங்க, என்ன இப்படி கிண்டல் பண்றாங்க, என்கிட்ட சாப்பாடு கேட்கறாங்க, ஸ்பெஷல் பிரியாணி நீங்க செய்வீங்களா அதை கொடுங்க நான் பேசும்போது. ஸோ அவங்கள்ட்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வகையிலேயே நம்ம போயிட்டோம் அப்படின்னா அவங்களோட பாதுகாப்பு எந்த அளவுக்கு உறுதியா இருக்குங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம், அவங்க கூட டிராவல் பண்ணும்போது நம்ம அதை புரிஞ்சுக்கலாம்.
0: ஸோ பெற்றோர்கள் வந்து இன்னைக்கு குழந்தைங்கள்ட்ட நண்பர்கள் மாதிரி இருக்காங்களா இல்ல பெற்றோர்கள் மாதிரியே தான் இருக்காங்களா?
1: என் குழந்தைங்களுக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கும், அவருமே சரி நானுமே சரி இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் அவங்களோட டீனேஜ்க்கு அப்புறமா தான் தெரியும் அவங்களோட இது எப்படி சேஞ்சஸ் ஆகணும். அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஈக்குவலாக தான் போகுமே தவிர நாங்கள் வந்துட்டு பெற்றோர்களாக இருக்க மாட்டோம்.
0: இருக்க மாட்டீங்க,
1: கரெக்ட்.
0: நண்பர்களாகவே இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய விஷயங்களை வந்து
1: ஷேர் பண்ணுவாங்க,
0: ஓப்பனாக சொல்லுவாங்க நம்ம கிட்ட இது நடந்தாலும், அதுல இருந்து அவர்களுக்கான பாதுகாப்பை வந்து நம்ம உறுதி பண்ண முடியும். சரி, நீங்க இப்படி ஒரு குடும்ப வாழ்க்கையில இருந்தவங்க சமூக பார்வை அப்படின்னு சொல்லி எதனால உங்களுக்கு தோணுச்சு நானும் இந்த சமூகத்துக்கு வரணும் அப்படின்னு?
1: மோட்டிவேஷன் எல்லாமே அவர் தான். அவரோட பார்வையில வந்துட்டு எல்லாருமே ஒரு பக்கம் போறாங்க அப்படின்னும் போது அவர் வந்துட்டு இந்த ஆதரவற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்றாரு, குளிக்க வைக்கிறது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது, இதெல்லாம் பண்ணும்போது இது வந்து வயசானவங்களுக்கே இவர் பண்ணிட்டு இருக்காருன்னும் போது நம்ம ஏன் ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதில் என்னோட பார்வையில் பார்த்தீங்கன்னாக்கா விதவை பெண்களுக்கு முக்கியமாக இந்த 30 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, நடுத்தர ஏஜில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லை ஒன்று. ரெண்டாவது வந்து அப்படியே அவங்க மீறி வெளியே வந்தாலும் அவங்களுக்கு வந்து பேர் ரொம்ப கெடுது, அதையெல்லாம் உடச்சி வெளியே வாங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டில் தான் நான் வெளியே வந்தேன்.
0: சரி, முதல் முதல்ல நீங்க செஞ்ச சமூக பணி என்ன?
1: ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண சமூக பணி என்னன்னு கேட்டிருக்கீங்க. இவர் வந்துட்டு இந்த மழை காலங்களில் குளிர்காலங்களில் வந்துட்டு வயசானவர்கள் அப்படியே ரோட் சைட்லேயே படுத்திருப்பாங்க, அவங்களுக்கு வந்து குளிரும் அது நமக்கு தெரியும் அவங்களுக்கும் தெரியும், ஆனால் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அது மூலயமா வீட்டில் இருந்தது ஒன்று ரெண்டு எடுத்துட்டு வந்து இவர் கொடுத்தாரு. சரி, சின்ன பொண்ணு இருக்காங்க எனக்கு, ரெண்டாவது மகள், அவங்க சொல்கிறாங்க அப்பா நீங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டீங்க, இதே அவங்களுக்கு ஒரு இடம் இருந்தால் நல்லாயிருக்கும்லப்பா அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போது இவருக்கு தோணுச்சு, சரிடா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம், ஆனால் இப்போதைக்கு அப்பாட்ட என்ன இருக்கோ அதை தானடா நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் வந்தார். சரி, அப்புறம் இவர் சாப்பாடு விஷயங்கள் பற்றி பேசினார். நான் சொன்னேன் நான் வீட்டில் நம்ம 4 பேருக்கு சமைக்கிறதில்ல, அதில் ஒரு 4 பேருக்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் போய் அப்படியே கொடுங்கன்னு அப்படி தான் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் 2 பேருமே சேர்ந்து இந்த பணி தொடங்க ஆரம்பித்தோம்.
0: இப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து இந்த சாலையோரத்தில் இருக்கவங்களுக்கு உணவு கொடுக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் வந்து குளிர் காலம் அப்படிங்கிறதுனால வெம்மை ஆடைகளை கொடுக்க ஆரம்பிச்சு, இந்த கம்பளி பெட்ஷீட்டு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிங்க. இது அப்படியே தொடரணும் அப்படின்னு நினைக்கும்போது பொருளாதார ரீதி அப்படின்னு ஒன்று இருக்குது
1: கண்டிப்பா
0: இல்லையா? 4 பேத்துக்கு நீங்க சொல்ற மாதிரி நம்ம சமைக்கிறோம், 4 பேத்துக்கு சமைக்கிறோம், இன்னொரு 4 பேத்துக்கு நம்ம சேர்ந்து சமைக்கிறோம், அது பிரச்சனை இல்லை, ஏன்னா அது நம்ம வீட்டிலேயே சமைக்கிறது தான். ஆனா இந்த 4 பேர் அப்படிங்கறது இன்னைக்கு ஒரு 40 பேத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது அந்த இடத்துல நீங்க என்ன யோசித்தீங்க, எப்படி கொஞ்சம் ஸ்டக் ஆனீங்களா இல்ல அதை தொடரணும் அப்படிங்கறதுனால ஏதாவது முயற்சிகள் எடுத்தீங்களா?
1: கண்டிப்பா ஸ்டக் ஆன 4 பேத்துக்கு சமைக்கும் போது 40 பேத்துக்கு சமைக்கணுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அப்படி இருக்கும்போது இவர் ஒருத்தர் சம்பாதிக்கிறதுல வந்துட்டு 40 பேத்துக்கு செய்யணும்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். சரி, நம்மளும் கொஞ்சம் கூட ஸ்டெப் எடுத்து நம்மளும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் வந்து அந்த வேலையுமே இவர் ரெடி பண்ணி கொடுத்தது தான். அது மூலயமா இப்போ நானும் சம்பாதிக்கிறேன் அவரும் சம்பாதிக்கிறோன்னும் போது இப்போ 4 பேருக்கு கொடுத்த இடத்துல இன்னைக்கு 10 பேத்துக்கு நாங்கள் கொடுக்குறோம். இதுக்கப்புறமா எங்களோட வேலைகளில் உயர்வு கொஞ்சம் அதிகமாக கிடைச்சதுன்னா 40 பேர் கட்டாயம் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு.
0: இப்போ சமூக சேவை அப்படின்னு சொல்லி வரும்பொழுது 2 பேருமே இந்த சமூக சேவையில இருக்கீங்க, ஒரு கட்டத்துல 2 பேருமே ஒரு இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னு சொன்னா குழந்தைகள் என்ன சொல்லுவாங்க? அம்மா நீங்க இருங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்ல ரெண்டு பேருமே போயிட்டு வாங்க நாங்க தைரியமா நாங்க வீட்டுல இருந்துக்கிறோம் நீங்க போய் பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? அவங்க கொடுக்கக்கூடிய ஊக்கம் என்ன?
1: கட்டாயமா நீங்க அப்பா கூடவே இருந்து எல்லாம் பண்ணிக்கங்க, வீட்டுல என்ன இருக்கோ அதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு என் பெரிய பொண்ணு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தேவை, சின்னவங்களுக்கு தேவையானது எல்லாமே பெரியவங்களும் செஞ்சு கொடுத்துக்குவாங்க. எங்க ரெண்டு பேரோட பூஸ்டப்பும் அவங்க தான்.
0: இப்போ அந்த குழந்தைங்களை அப்படி விட்டுட்டு வந்து நீங்க ஒரு சமூக சேவை செய்யும் பொழுது உங்களுடைய மனசுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு?
1: அதுக்கு மகிழ்ச்சி ரொம்ப அதிகம். நாம செய்யற வேலை நம்ம குழந்தைங்களுக்கு நன்மையை செய்யறோம்னு இன்னைக்கு இல்லை, அந்த காலத்துல முதியோர்கள் இருந்து ஆண்டாண்டு காலமா சொல்லிட்டு வந்திருக்காங்க. அந்த இது அந்த வகையில வந்துட்டு இவரும் நானும் வந்து அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி அதை செய்யணும். இன்னைக்கு நம்ம சொத்து சேர்க்கிறோம், பேரு நகை நட்டு பங்களா அதெல்லாம் இல்லாம அவங்களோட நன்மைக்கு என்ன தேவையோ அதை சேர்த்து வச்சோம்னா அந்த நன்மை அவங்கள தர்மம் தலை காக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களை அது ஒரு நாள் காக்கும்.
0: நிச்சயமாக பெற்றவர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு தான் சேரும். சோ இன்னைக்கு நாம இந்த உலகத்துல எதை அனுபவிக்கிறோமோ இல்லையோ, மறுமை அப்படிங்கிற ஒரு உலகம் இருக்கு, அந்த உலகத்துல நாம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உங்களுடைய குழந்தைங்களுடைய கல்வி அப்படிங்கறத வந்து நீங்க எப்படி பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? அவங்க வந்து ஒரு டிகிரி முடிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல கல்விதான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மூலதனம் அதனால அவங்க எவ்வளவு படிக்கிறாங்களோ அவ்வளவு படிக்கட்டும்னு நினைக்கிறீங்களா?
1: கட்டாயமா கல்வி மட்டும்தான் இன்னைக்கான வாழ்க்கை. கல்வி இருந்தா மட்டும்தான் அவங்க சுயமா ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தைரியம் அவங்களுக்கு வரும். கல்வியில சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நாங்க இன்டர்ஃபியர் ஆக மாட்டோம். அவங்களுக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ அவங்க அதை படிக்கட்டும், எங்கனால என்ன முடியுமோ அதை நாங்க அவங்களுக்கு கண்டிப்பா கொடுப்போம்.
0: இந்த மாதிரி பெண்மணிகள் நம்மளுடைய சமூகத்துல இன்னும் உருவாக வேண்டும், அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. நேயர்களே, இந்த வாரம் நிகழ்ச்சியை தொடர்ந்து மீண்டும் அடுத்த வாரமும் நம்முடைய இந்த சமூக பார்வை தொடரும். இணைந்திருங்கள் உங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

2:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். தென்காசி மாவட்டம் குண்டார் அணை 10 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு 7 சென்டிமீட்டர், ஊத்து 6 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் பெரியாறு, கிருஷ்ணகிரி மாவட்டம் பெனுகொண்டாபுரம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர், திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர், கோயம்புத்தூர் உப்பாசி, ஸ்ரீபுஷ்ணம், தேக்கடி, கடலூர், மேமாத்தூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சின்னக்கல்லாறு, குறிஞ்சிப்பாடி, விண்ட்வர்த், ஆவடி, மாஞ்சோலை, ஜம்புகுட்டப்பட்டி, ஹரூர், செங்கோட்டை, அயப்பாக்கம், வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, சோலையாறு, சென்கோனா ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், மகாபலிபுரம், மேல்பவானி, கருமாந்துறை, வால்பாறை, செம்மேடு, தென்காசி, முள்ளங்கினாவிளை, பார்வுட், ஹரூர், ஆர்கேபிட், கெடார், மாதவரம், பெரம்பூர், ஊத்தங்கரை, பாம்பாரணை, கொரட்டூர், மயிலாடுதுறை, பள்ளிக்கரணை, வடபழனி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கீழச்செருவாய், கொரட்டூர், சைதாப்பேட்டை, அவலாஞ்சி, சூரப்பட்டு, ஊத்துக்கோட்டை, ஹாரிசான், அடையாறு, கீழ்பெண்ணத்தூர், ராணிப்பேட்டை, உட்பிரையர், லால்பேட், லபைக்குடிக்காடு, மணல்மேடு, அண்ணாநகர் மேற்கு, மின்னல், ஆனந்தாபுரம், வளசரவாக்கம், முகையூர், வெள்ளிவாக்கம், மணம்பூண்டி, ஆய்குடி, தேவாலா, அகரம்சீகூர், மேடவாக்கம், ஒக்கியம், துறைப்பாக்கம், அடவிநயினார் கோவில் அணை, களியல், நீலாங்கரை, ஈஞ்சம்பாக்கம், கன்னிமார், கொளத்தூர், திருப்பரப்பு, திருக்கழுக்குன்றம், அமைந்தகரை, முண்டியம்பாக்கம், கண்ணகி நகர், நடுவட்டம், ஸ்ரீபெரும்புதூர், காட்டுமன்னார் கோவில், குழித்துறை, அம்பத்தூர், காரைக்கால், பேசின்பாலம், முகலிவாக்கம், கோழிப்போர்விளை, ஆனைமடுவு அணை, எறையூர், கருப்பாநதி அணை, கீழணை, மடிப்பாக்கம், பள்ளிக்கரணை, ராஜா அண்ணாபிள்ளைபுரம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38.5 டிகிரி செல்சியஸ் அரியலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கடலூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தஞ்சாவூர், கரூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, நீலகிரி, தருமபுரி, நாகப்பட்டினம், திருப்பத்தூர், திருவள்ளூர், ராமநாதபுரம், வேலூர், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஒரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கு வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். நாளை திருவண்ணாமலை, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், சென்னை, மதுரை, செங்கல்பட்டு, தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் 5ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், சென்னை, மதுரை, செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 18 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில்
பதிவான அதிகட வெப்பநிலை 31.8

3 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 24.8 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள், அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:15. ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில்.

ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 3:01.

0: நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலவுட்டி. ஹலவுட்டி நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு சொல் திரை இசை வளம் வர காத்துக்கிட்டே இருக்கு நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சியில முதல் என்ற சொல் இடம்பெற்ற பாடல்களை நேயர்கள் தேர்வு செஞ்சு கேட்க போறீங்க. இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கான நேரம். நேயர்கள் பாடலை வந்து அலசி ஆராய்ச்சிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். முதல் அப்படிங்கிற வார்த்தையை வந்து முடிவும் நம்மளா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாங்க. நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது அந்த விஷயத்துல வந்து ஒரு சரியான ஒரு தெளிவான ஒரு பார்வையோடு நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்குமே ஆனால் அன்றைய ஒவ்வொரு செயலும் நமக்கு சிறப்பானதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில் நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ். இன்னைக்கு ஹாலவுட் நிகழ்ச்சியில் நேயர்களே 0423 என்ற இணைப்பு எண்ணோடு 2966781 என்ற தொலைபேசி எண்ணிலும் 8300191018 என்ற அலைபேசி எண்ணிலும் நேயர்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். அந்த விருப்ப பாடல் முதல் என்ற சொல் இடம்பெற்ற பாடலாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாடலுக்கான நேயரும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: சத்யநாராயணன் கோயம்புத்தூர் பேசுறேன் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, முதல் நேயரா வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க.
0: கண்டிப்பா, இன்னைக்கு கொடுத்த வார்த்தைக்கு முதல் நேயரா வந்ததுக்கு சூப்பர்.
1: அதே மாதிரி
0: பாடலும் ஒரு சூப்பரான பாடலோட வந்திருப்பீங்க அப்படின்னு எதிர்பார்க்கறேன்.
1: நானும் கிட்டத்தட்ட ஒரு 8 பாடல் எடுத்து வச்சுட்டேன். அதுல இருந்து எனக்கு பிடிச்ச பாடல் பாத்தீங்கன்னா சங்கமம்.
0: ஓகே,
1: முதல் முறை கிள்ளி பார்த்து அந்த பாடத்தை.
0: கண்டிப்பாக ஒரு சூப்பரான பாடலை கேட்டிருக்கிறீங்க. உங்களுக்கான பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஒரு சொல் திரையாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. முதல் என்ற சொல்லிடம் பெற்ற பாடல்களை நேர்கள் தேர்வு செஞ்சு கேட்டுட்டே இருக்கிறீங்க. நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கணும் அப்படிங்கும்போது 9344-9010018 என்ற அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அடுத்த பாடலுக்காக நேயரும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க. வணக்கம்.
1: நீலகிரி மாவட்டம் இடக்கர் ரங்கநாதன் சார்.
0: சொல்லுங்க ரங்கநாதன், என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
1: நிகழ்ச்சியில அப்படி அருமையா கேட்டுறீங்க சார், நம்ம உதகை வானொலி நிலையம்.
0: ஓகேங்க, நீங்க கேக்குறதுனாலதாங்க சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சொல்லுங்க.
1: எனக்கு வந்து இந்த மஜ்னு படத்துல அந்த முதல் கனமி முதல் கனமி அந்த பாடல்.
0: கண்டிப்பாக இந்த பாடல் இதான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குங்க. நன்றி. வணக்கம்.
1: நன்றி.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில ஒரு சொல் திரையசை ஒழித்துக் கொண்டிருக்கிறது. முதல் என்ற சொல்லிடம் பெற்ற பாடல்கள் நேர்கள் கேட்டுட்டே இருக்கிறீங்க. நேரம் 3:15. நேர்கள் இணைந்திருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. அடுத்த பாடலுக்கான நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா. வணக்கம்.
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க சார். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்க.

0: எல்லாம் நலமா இருக்கிறாங்கம்மா. சொல்லுங்க, என்ன பாடலோட வந்திருக்கீங்க? முதல் என்ற சொல்ல கொடுத்திருக்கிறோம்.
1: எங்கள் என்ன படம் சார்? முதல் முதலாய்
0: கண்டிப்பாக இந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குங்க. நன்றி, நன்றி.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ.

0: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
0: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
0: கேட்க தவறாதீர்கள்.
2: நேர்களை இன்னைக்கு வந்து 4 மணிக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள் என்ற டாபிக்ல இன்னைக்கு கேம்ஸும் இருக்கு. நேர்கள் அவளோட எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கலாம். இந்த நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்று உங்களுடைய அந்த தமிழ் புலமையை வந்து காமிக்கலாம். நேர்களே, நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 8300-1901018. நேயர்கள் இணைந்திருப்பது ஹலவுட்டி நிகழ்ச்சியில ஒரு சொல் திரை இசை. அடுத்த பாடலுக்கான நேயரியான் கேட்டலாம். வணக்கம்.
3: வான்வெளியில் வர்ணஜாலம் காட்டும் ஊட்டி பண்பலைக்கு இனிய மாலை வணக்கத்துடன் உங்கள் அன்பு சிஞ்சம் கோவை வெள்ளிங்கிரிச்ச மலைச்சாரல் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
2: வணக்கங்க. வணக்கம். வாங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். என்ன பாடலோட வந்திருக்கீங்க
3: ஐயா? லேசா லேசா பாடுறதுக்கு முதல் முதலாக அப்படிங்கிற பாடல் போடுங்க ஐயா.
2: கண்டிப்பாக இந்த பாடல் உங்கள் விருப்பமாக அனைவருக்காகவும் வந்துகிட்டே இருக்கு. இணைந்தீர்கள் ஊட்டி FM 101.8. இங்கு எல்லாமே சமஹிட்டு.

0: நேர்களை இன்று இரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் மலைக்காய்கறி சாகுபடி குறித்து விவசாயி பரத் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். கேட்க தவறாதீர்கள். நேயர்கள் இணைந்திருப்பது உங்கள் ஒட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் திரை இசை ஒலித்துக் கொண்டிருக்கிறது. முதல் என்ற சொல் இடம்பெற்ற பாடல்கள். அடுத்த பாடலுக்கான நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கமா. வணக்கம். சொல்லுங்க, என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
1: எனக்கு வந்து முதல் முதலாக பாட்டு உன்னாலே உன்னாலே அந்த படத்துல இருந்து.
0: கண்டிப்பாக இந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. நன்றி. வணக்கம்மா.

0: ஆறறிவு கொண்ட மனிதர்கள் நெகிழி பொருட்களை பயன்படுத்திவிட்டு வீதிகளிலும் வனங்களிலும் வீசி எறிவதால் பாதிக்கப்படுவது ஐந்தறிவு கொண்ட விலங்குகளும் பறவைகளும் தான். நெகிழி பொருட்களை பயன்படுத்திய பின் முறையாக தூய்மை பணியாளர்களிடம் ஒப்படையுங்கள். நம் சிறு அலட்சியம் ஒரு உயிருக்கு ஊர் விளைவிக்கும். சிந்திப்போம்.
1: அலவுட்டி நிகழ்ச்சியில நேர்கள் இன்னைக்கு வந்து ஒரு சொல் திரையசையாக முதல் என்ற சொல் இடம்பெற்ற பாடல்களை தேர்வு செஞ்சு கேட்டுட்டே இருக்கிறீங்க. அடுத்த பாடலுக்கான நேயர் யான்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம். கோயில்பலத்திலிருந்து துரையன் பேசுறேன். நல்லா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சரிங்க.
1: என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
2: முதல் பண்ணி
1: சரிங்க. இந்த பாடல் ஏதோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கீங்க. நன்றி. வணக்கம்.
2: நன்றி.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:40 ஒலிபரப்பாகும் புதின பக்கங்கள் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடர் கேட்க தவறாதீர்கள்.
1: நேரம் 3:40 நோண்டம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 ஹலவுட்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஒரு சொல் திரை இசையாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. முதல் என்ற சொல் இடம்பெற்ற பாடல்களை நேயர்கள் தேர்வு செஞ்சு கேட்டுட்டே இருக்கிறீங்க. அடுத்த பாடலுக்கான நேயரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாருன்னு கேட்டலாம், வணக்கம்.

0: அன்பு சகோதரர் கோ கனகராஜ் அவர்களுக்கு அழகான மாலை வணக்கம். அன்புடன் நான் சென் மேரிஸ்ல இருந்து. நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா.
1: ஓகேங்க, ஒரு சூப்பரான பாடலோட வந்திருப்பீங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாடல்?
0: நீதானே பொன் வசந்தத்துல இருந்து எப்பவும் குடும்பத்தாருக்கும் ஆர்ஜிஸ் குடும்பத்தாருக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் சேர்ந்து காற்றலில் தடவிடுங்கள். வாய்ப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி.
1: நன்றி நன்றி, வணக்கம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 ஹலோட்டி நிகழ்ச்சியில் ஒரு சொல் திரை இசை ஒலித்துக் கொண்டிருக்கிறது. முதல் என்ற சொல் இடம்பெற்ற பாடல்களை நேயர்கள் தேர்வு செஞ்சு கேட்டுட்டே இருக்கிறீங்க. அடுத்த பாடலுக்கான நேயர், வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கமா, வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கிறது பேசுறீங்க?
2: சார், நான் குமரங்குன்றதுல இருந்து இந்திராணி பேசுறேங்க சார்.
1: சொல்லுங்க, என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
2: முதல் முதலாக இன்னை பார்க்கிறேன் என்ற பாட்டுங்க சார்.
1: கண்டிப்பாக இந்த பாடல் இது உங்களுக்காக வந்துட்டே இருக்குங்கம்மா. நன்றி, வணக்கம்.
2: வணக்கம்.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM விளக்கேற்றும் வேளை.

0: நேயர்கள் இணைந்திருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 ஹாலிவுட்டின் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஒரு சொல் திரை இசையாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. முதல் என்ற சொல் இடம்பெற்ற பாடல்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேயர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய முதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் என்ன பாடல் அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், கோயம்புத்தூர்ல இருந்து அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் சார். நிறமாராதா பூக்கள் படத்துல இருந்து முதன் முதலாக காதல் டுயட் பாடம் வந்தேன்.
0: கண்டிப்பாக இந்த பாடல் இதோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குங்க. நன்றி, வணக்கம்.
1: மிக்க நன்றி.

0: நேர்கள் கேட்ட இந்த பாடலோடு இன்றைய ஹலோட்டி நிகழ்ச்சியில் ஒரு சொல் திரை இசை நிறைவு பெறுகிறது.
1: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர், உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. கேட்போம்.
2: நேர்லே உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.

0: நிலையத்தில் நேரம் சரியாக 4 மணி. நேர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். நம்ம வந்து எதிரும் புதிருமா வந்து உட்கார்ந்துருக்கிறோம். இன்னைக்கு வந்து நேயர்கள் கிட்ட பேசுறதுக்காக நிகழ்ச்சியில் நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ். நேயர்களே, இன்னைக்கு வந்து எதிரும் புதிரும் நிகழ்ச்சி கேம் ஷோவில் வந்து 1 நிமிடம் தமிழ் பேசுங்கள். ஆங்கிலம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய லைஃப்ல எப்பவுமே ஒன்று இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் இல்லைங்களா? ஆமாம், அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை அப்படி கண்டிப்பாக, அதாவது எங்களுக்கு இதில் வந்து விதிவிலக்கு இருக்கு. நாங்கள் வந்து ஆங்கிலத்தில் வந்து பேசுவோம், ஆங்கிலத்தில் வந்து நாங்கள் பேசுவோம், ஆனால் நீங்கள் வந்து தமிழிலே தான் பேசணும். அந்த 1 நிமிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு நமக்கு ஒரு சாகசமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நேயர்கள் வந்து நம்ம எப்போவுமே நம்ம ஆங்கில கலப்பு இல்லாமல் பேசுகிறத ஒரு பெருமையாக நான் நினச்சிட்டே இருக்கோம் இல்லைங்களா? தொடர்ந்து வந்து நேயர்களுக்காக இந்த நம்பரை சொல்லிடலாம். இந்த நம்பரில் வந்து நேயர்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த கேம் ஷோவில் வந்து பங்கேற்கலாம். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்
1: 1 இணைப்பு எண்ணாக 0423 என்பதை இணைத்துக் கொள்ளுங்கள்.
0: நிகழ்ச்சியில் வந்து முதல் நேயரும் வந்திருக்கிறாங்க, நேயரோட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்,
1: லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கங்க, வணக்கங்க, சொல்லுங்க.
2: வணக்கம் சார், நீலகிரி மாவட்டம் மெடக்கார் ரங்கநாதன்.
0: ரங்கநாதன், சூப்பர். நிகழ்ச்சிக்கு நல்லா இருக்கிறோங்க,
2: நிகழ்ச்சி அப்படியே அருமையா கேட்டு இருக்குங்க.
0: எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில வந்து முதல் நேயரா வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து சூப்பரா வந்து நீங்க வந்து 1 நிமிஷம் அந்த 1 நிமிஷம் நீங்க வந்து தமிழ்
1: ஆனா வந்து அந்த தமிழ் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி நான் தான் சொல்றேன், அதை கேட்டுட்டு நீங்க தமிழ் பேசணும். வெளிநாட்டுக்கு உங்க வீடு வந்து வில்லேஜ் சைட்ல இருக்கு, இப்ப டவுன் சைட்ல நீங்க போகணும். அப்படி போகிறதுக்கு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பிடிக்கணும், எலக்ட்ரிக் ட்ரெயின் பிடிக்கணும், அதுக்கப்புறமா டவுனை தேடி போகணும். அங்கிருந்து நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா பாஸ்போர்ட் எடுக்கணும். பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து திருப்பி வீட்டுக்கு வரீங்க, ஒரு ஆட்டோல வீட்டுக்கு வரீங்க. அதுக்கப்புறமா வந்து பேசி எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்து ஏர்போர்ட்டுக்கு போய் நீங்க வந்து பிளைன்ஸ் அதாவது வேற நாட்டுக்கு போக போறீங்க வெளியூருக்கு.
2: எங்க
1: போறீங்க? நீங்க
0: அடுத்த நேரும் லைன்ல இருக்கிறாங்க, பேசலாம். வணக்கம்,
1: என்னாச்சு, பயந்துட்டாங்களா? இல்ல வந்து இல்ல வரலாம் அப்புறமா அப்படின்னு நினைச்சிட்டாங்க.
0: கண்டிப்பா யோசனை பண்ணாங்க, நீங்க கொடுத்த இது வந்து ரொம்ப லாங்கா இருக்கோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு நான் கித்தா வர்றேங்க அப்படின்னு சொல்லி கூட போயிருக்கலாம்.
1: 1-2 வார்த்தை அவுட் ஆனா பரவாயில்ல, அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை.
0: கண்டிப்பா அடுத்த நேயர் இருக்கிறாங்க, பேசிடலாம். வணக்கம், ஹலோ. வணக்கம்,
3: வணக்கம் சார். வணக்கம் சார், மசனக்குடி ராஜேந்திரன்.
1: ஓகே, வந்து நீங்க முன்னாடி கேட்டீங்களா நான் என்னென்ன சொன்னேன்னு? வெளிநாட்டுக்கு போறீங்க, வெளிநாட்டுக்கு போறீங்க. அப்ப வெளிநாட்டுக்கு போகும்போது உங்க வீடு வந்து வில்லேஜ் சைட்ல இருக்கு, அப்ப நீங்க டவுன் சைட தேடி போறீங்க. அப்படி போகும்போது எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை பிடிக்கணும், எலக்ட்ரிக் ட்ரெயினை பிடிக்கணும், அதுக்கப்புறமா போய் நீங்க வந்து டவுன் அடைஞ்சு அங்கிருந்து பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு வரணும், அதுக்கப்புறம் ஏர்போர்ட் போகணும், அதுக்கப்புறம் பிளைன் பிடிச்சி நீங்கள் வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி தான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபாரின் போக போகிறீங்க. இதை வந்து தமிழில் சொல்லுங்கள், ஒரு கதையை எடுத்துகிட்டு அப்படியே சொல்லுங்கள்.
3: வெளிநாட்டுக்கு போகும்போது நான் ஒரு

0: ஒரு ஒரு வண்டியில ஏறி போவேன். வண்டியில ஏறி போய் அந்த அந்த இடத்தை அடையும் போது அங்கிருந்து
1: ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பிடிக்கிறீங்க,
0: ரயில பிடிப்பேன்.
1: ரைட், அங்கிருந்து வந்து அதுக்கப்புறம் ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் பிடிக்கிறீங்க.
0: ஒரு இதுதான் பிடிப்பேன், சாதாரண ரயில தான் பிடிப்பேன்.
1: இல்ல, அங்க எலக்ட்ரிக் ட்ரெயின் தான் இருக்கு, அதனால அதை தான் பிடிக்கணும். நீங்க அதை தான் நீங்க தமிழ்ல சொல்லணும். சரி, ஓகே. அங்க போயிட்டு பாஸ்போர்ட் அப்ளை பண்றீங்க. நீங்க எப்படி போயிட்டீங்க, உங்க இஷ்டத்துக்கு ட்ரெயின் பிடிச்சி போயிட்டீங்க. அங்க போயிட்டு இப்ப பாஸ்போர்ட் அப்ளை பண்றீங்க. அந்த பாஸ்போர்ட்டை எப்படி சொல்லி அப்ளை பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க போதும். சொல்லுங்க சொல்லுங்க.
2: ஓகேங்க, ஓகே. அடுத்து
1: சரி, நீங்க பாஸ்போர்ட் சொல்லல அப்படித்தானே? சரி, ஓகே, அதுதான் பாருங்க, முடிஞ்சே போச்சு. சரி, அடுத்த டைம் நீங்க கட்டாயமா ட்ரை பண்ணுங்க.
2: நன்றிங்க, நன்றி, நன்றி, வணக்கம். அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ,
1: ஹலோ, சொல்லுங்க, யாரு?
3: ஆடிப்பருக்கு நல்வாழ்த்துக்கள்.
1: உங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள்.
3: எப்படி இருக்கீங்க எல்லாரும்?
1: எல்லாரும்
2: இருக்கிறாங்க.
3: வணக்கம் கூறுகிறேன், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: ஓகே, தமிழ்ல இவ்வளவு வார்த்தைகளும் இப்ப கொண்டு வரணும் நீங்க?
3: நான் கொண்டு வருவேனே. ஆடிப்பெருக்கு இங்க விழா கோலாகலமா நடந்துட்டு இருக்கிறது சொல்லாமலா?
1: அதான் பாருங்கல்ல,
3: ஆடிப்பெருக்கில் ஓடி கழித்து வைகை வெள்ளம் கொண்டாட அப்படின்னு சொல்லிட்டு இங்க பழையாட்டுல வந்து தீபங்கள்லாம் ரெடியா வச்சு பெண்டிரெல்லாம் காத்துட்டு இருக்கா.
1: ஓகே, இப்ப வந்து நீங்க என்ன செய்யணும்னா, இந்த நன்னாள்ல நீங்க வந்து தமிழ் பேசி ஜெயிக்கிறீங்க. ஓகே,
3: ஆமா, தமிழில் அது ஒரு இனிய கலை.
1: இல்ல, நீங்களா பேசக்கூடாது, நீங்களா பேசக்கூடாது. ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்றேன்னோ அதை பத்தி தான் நீங்க தமிழ்ல கொண்டு வரணும்.
3: சரி, நீங்க சொல்றதே நான் வந்து
1: கொண்டு வரீங்க,
3: பின்தொடர்கிறேன்.
1: ஓகே, பின்தொடருங்கள். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வந்து வெளிநாட்டுக்கு போறீங்க, இந்த நாட்டை விட்டு வெளியே போறீங்க. அப்படி வெளிநாட்டுக்கு போகும்போது நீங்க வந்து பாஸ்போர்ட் வந்து எடுக்கணும், அதுக்கு அப்ளை பண்ணும். அதுக்கு அப்ளை பண்றதுக்கு நீங்க ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல போகணும், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போகணும். உங்க வில்லேஜ்ல இருந்து டவுனுக்கு போக போறீங்க, அங்க போய் தான் அப்ளை பண்ண போறீங்க.
3: எங்கள் ஊரில் இருந்து மாட்டு வண்டியில் பயணித்து போகிறேன்.
1: மாட்டு வண்டியிலயா?
3: பயணித்து அந்த கடவுச்சிக்கு தருகிற அலுவலகத்தில் வரிசையில் இருக்கிறேன். வரிசையில் நிற்கிற போது அவர்கள் சொல்கிறார்கள், உங்கள் பெயர் வரும்போது நீங்கள் உள்ளே வந்தால் போறோம், ஆனால் வரிசையை தொடருங்கள் என்று சொல்கிறார். ஒருவர் பின்னாலே ஒருவர் என்று தொடர்ந்து கொண்டு நிற்கிறேன்.
1: நின்றுட்டு வாங்கல, ஆனாலும் பரவாயில்ல.
3: அவள் என்ன கூப்பிடவில்லையே, என்னுடைய பெயர் சொல்லி கூப்பிட்டால் தானே நான் உள்ளே செல்ல முடியும்.
1: சரிதான், ரொம்ப சூப்பர்.
2: கண்டிப்பா நான் வந்து நின்னுகிட்டே அந்த ஒரு நிமிஷத்தை நான் தமிழ்ல வந்து பேசிட்டேன் அப்படின்னு வெற்றி பெற்றார் அப்படின்னு
1: நினைக்கிறேன். பேசணும்,
3: கால் கூட கடுக்கவில்லை, ஆனா பேசுறது எனக்கு இனிமையா இருக்கு,
2: இனிமையாக இருக்கு.
1: ஓகே, நன்றி. இப்ப அடுத்த நேரம் வந்து இப்படி பேசக்கூடாது. ஆனா என்னன்னா, ஒரு நிமிஷம் உங்க கடகடான்னு நான் சொன்ன விஷயத்த சொல்லிடணும். ஒன்னு சில வார்த்தைகள்
3: பேசும், நான் கடகடாவிருந்து தேநீர் அருந்துவேன்.
2: ஓகேங்க, ஓகே, உங்களுக்கு நன்றி. அடுத்த நேயரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாரு, எங்க இருந்து அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: என்னாச்சு?
2: இந்த நேயரோட இணைப்பு வந்து கட் ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான பாடலுக்கு பிறகு நேயர்கள் வந்து அழகா வந்து ஒரு நிமிடம் தமிழ் பேசலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு கேம் ஷோல வந்து ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள் அப்படின்னு சொல்லி அழகாக நம்மளுடைய சரமலை மேடம் வந்து சூப்பராக பேசிகிட்டே இருக்கிறாங்க. அடுத்த நேயர் கூட லைனில் வந்துட்டாங்க. அவங்க வந்து எப்படி
1: அடுத்த நேருக்கு ஒரு சூப்பரான மேட்டர் வச்சிருக்கேன்னா, அவங்க சூப்பராக தமிழ் பேச போகிறாங்க, கஷ்டமே கிடையாது,
0: எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன்.
1: ஆமாம் ஆமாம், ஈஸி வேர்ட்ஸ் தான்.
0: ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கங்க வணக்கங்க,
1: சொல்லுங்க யாருங்க?
2: கோவை மாவட்டம் சின்னவன் சேர்ந்து செல்வராஜ் மஞ்சளா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா சார்? ஆடி பெருக்கு எப்படி இருக்கு உங்க ஊர்ல?
0: எல்லாம் சூப்பரா இருக்குங்க. நீங்க எப்படி ஆடி பெருக்கெல்லாம் விசேஷங்கள்லாம் எப்படி இருக்கு நம்ம ஊர்ல?
2: படத்துக்கு போயிட்டு வந்தாங்க சார். எங்க ஊர் சார் தண்ணி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க சார்.
0: சரிங்க, ஓகே, நிகழ்ச்சிக்கு வரலாங்களா?
1: நீங்க இவ்வளவு ஆர்வத்தோடு இருக்கும்போது நான் கட்டாயமா சொல்றேன். அதாவது நீங்க வந்து இப்ப எங்க போறீங்கன்னு சொல்லி சொன்னா, நாலஞ்சு குழந்தைங்களை கூட கூப்பிட்டு நாலஞ்சு குழந்தைங்களை கூட கூப்பிட்டு குட்டி பேபிஸ் கேக்குதா? ஆ கேக்குதா? ஆ, குட்டி பேபிஸ் ஒரு நாலஞ்சு பேர்த்த கூட கூப்பிட்டு நீங்க அப்படியே வந்து ஒரு ஜூ பார்க்க போறீங்க. ஆமா, போகும்போது என்னெல்லாம் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ், அது ஒரு ஹாட் பாக்ஸா கூட இருக்கலாம், அதுக்கப்புறம் பிளாஸ்க், அதுல ஹாட் வாட்டர், அப்புறமா டவல், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் இதெல்லாமே எடுத்துட்டு நீங்க போறீங்க. போதும், ரொம்ப எடுத்துட்டு போக முடியாது, உங்களால வெயிட் தாங்க முடியாது. சோ இதெல்லாமே போதும், ஒரு நல்ல ஒரு லெதர் பேக்ல போட்டு எடுத்துட்டு போறீங்க. அதை வந்து நீங்க தமிழ்ல சொல்லுங்க, தமிழில், ஏன்னா உங்ககிட்ட இருந்து கேக்குது.

0: நான் சொல்றது வேற,
1: ரொம்ப அதாவது ரொம்ப லென்த்தா போயிருக்குதே.
0: நீங்க ஷார்ட்டா சொல்லுங்க, ஒன்னு ரெண்டு வேட விட்டுருங்க பரவாயில்ல.
1: சரிங்க, நான் வந்து பொற்காட்சிக்கு நாங்க இந்த குழந்தைகளை கூட்டிக் கொண்டு போகிறேன்.
0: எங்க போறீங்க?
1: குழந்தைகளை கூட்டிக் கொண்டு போகிறேன்.
0: எங்க?
1: அதாவது பொது, அதாவது தமிழ் சொல்லணுங்களா?
0: ஆமா ஆமா.
1: அதாவது தமிழ் வர மாட்டீங்களே.
0: ஜூன் சொல்றது பொதுவா சொல்லுங்க, விளையாட்டா சொல்லுங்க போதும்.
1: என்னங்க?
0: ஒரு ஜூக்கு போறீங்க? ஜூ
2: தெரியும். உங்கள் இருவரையும் நான் வருக வருக வரவேற்கிறேன். ஏன்னா அப்படி காலநிலை தட்ப வெப்பநிலையில வேலூர் மாவட்டத்துல சிறப்பா இருக்கு, ஆனால் மகிழ்ச்சியா இருக்கிறோம்.
3: வானிலை அறிக்கை சொல்லி விடுச்சிட்டீங்க, சரி சொல்லுங்க இந்த கேமுக்கு வாங்க.
2: போலாம், அப்படியே நீங்க சில கேளுங்க, அப்படியே பதில் சொல்லுவோம்.

0: இருவரையும் நான் வருக வருக வரவேற்கிறேன். ஏன்னா அப்படி காலநிலை தட்பவெப்ப நிலையில வேலூர் மாவட்டத்துல சிறப்பா இருக்கு, அதனால மகிழ்ச்சியா இருக்கிறோம்.
1: வானிலை அறிக்கை சொல்லி முடிச்சிட்டீங்க, சரி சொல்லுங்க இந்த கேமுக்கு வாங்க.
0: போலாம், அப்படியே நீங்க சில கேளுங்க, அப்படியே பதில் சொல்லுவோம்.

0: பிரத்யேகமான எண் இருக்கிறது. 8300119101018 என்பதை தொடர்பு கொள்ளலாம்.
1: தொடர்ந்து அடுத்த நேரம் நம்பர் சொல்ல சொல்ல வந்தாங்க, இருந்தாலுமே நம்பர் சொல்லிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க.
0: ஆனாலுமே கனகராஜ், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், நீங்க கூட ஒரு பதில் சொல்லணுமா?
1: கண்டிப்பா.
0: அதாவது வந்து நீங்க இப்ப வந்து ஒரு ஹோட்டல் போறீங்க, அந்த இடத்துல வந்து வெறும் வந்து இந்த சைனீஸ் பேசுறவங்க தான் இருக்காங்க. இப்ப வந்து நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அங்க எல்லா ஐட்டமுமே முன்னாடி வச்சிருக்காங்க. இப்ப நீங்க ஒரு ஐட்டம் அவங்ககிட்ட இருந்து கேட்கணும், உங்களுக்கு சைனா பாஷை தெரியாது, அப்ப எப்படி கேட்பீங்க?
1: நம்ம வந்து பாஷை தெரியலன்னா சைகையில தான் பேசுவோம்.
0: வெரி குட். நான் நினைச்சேன் அப்படி இப்படி நினைமாச்சு பேசுவீங்கன்னு. இல்ல, உங்க பக்கத்துல தான் எல்லாம் இருக்கு, செய்கை கூட தேவையில்லை இது அப்படின்னு காமிச்சீங்கன்னா போது கொடுத்துருவாங்க.
1: கண்டிப்பாங்க,
0: உங்களுக்கு ஈஸி
1: மெத்தட் போகும்போது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நேயர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: எந்த வணக்கம் சொல்லுங்க, உங்க பேரு? வரும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் கேளுங்க?
2: அப்படிங்களா?
0: இப்ப வந்து ஒரு நிமிடம் தமிழ் பேசலாம், அந்த நிகழ்ச்சிக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க, தெரியும் தானே?
2: ஏன் தமிழ்? ஒரு நிமிடம்.
0: ஆமா, ஒரு நிமிடம் தமிழ், ஆனா நான் சொல்றதா பேசணும்.
2: அதுக்கப்புறம் சரி,
0: அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறோம். இப்போ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுது, அது கூட கொஞ்சம் ஸ்டிக்ஸ் கூட சொருகிறோம்.
2: ஒரு குச்சி சொருகிறோம்.
0: ஆமாம், இதை தான் நீங்கள் தமிழில் சொல்ல போகிறீங்க. நான் இப்போ என்ன சொன்னோ அதை ஐஸ்கிரீம் பண்ணுற மாதிரியே தமிழில் சொல்லுங்க.
2: சக்கரை
1: எதிரும் புதிரும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியை நீங்க வந்து வாரந்தோறும் கேளுங்க. திங்கட்கிழமை வந்து அதாவது ஆங்கில கலப்பு இல்லாம தமிழ் பேசணும் அப்படிங்கறத இந்த நிகழ்ச்சியோட ஒரு விதி. அதனால நீங்க நாங்க ஆங்கிலத்துல பேசும்போது சரி ஆமா இல்லை அப்படின்னு சொன்னா கூட நீங்க வந்து நிகழ்ச்சியில இருந்து வெளியேற வேண்டிய ஒரு நிலை வரும். நன்றிமா நீங்க பேசினதுக்கு.
0: நாலு மணிக்கு இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான நிகழ்ச்சி இருக்கு, அதுல எல்லாம் வாங்க. சரியா, சந்தோஷம் சந்தோஷம்.
1: சூப்பரா வந்து பேசினாங்க. அடுத்து
0: என்னமோ அவங்களை கொடுமை பண்ண மாதிரி நமக்கு தோணுது.
1: அவங்க நம்ம பேசுறதே திருப்பி பேசணுமோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
0: உங்களை பாராட்டலாம்.
1: ஆமா, கண்டிப்பா. அடுத்து ஒரு நேயர் கூட பேசலாமா, இல்லைன்னா ஒரு பாடல் கொடுக்கலாமா? நேயர்கள் வந்து அப்பா ரொம்ப டஃபா இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பாடலை கேளுங்க, அப்ப உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம்.
0: ஒரு பாட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா தொடர்ந்து நம்ம பேச போறோம். இன்னைக்கு ஈஸி வேணும் தான் தரப்போறேன்.
1: கண்டிப்பா.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நிகழ்ச்சியில். இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில கேம் ஷோ நேர்கள் கேட்டுட்டே இருக்கிறீங்க. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் தமிழ், அதாவது ஆங்கில கலப்பில்லாமல் பேச காத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். நிலையத்தில் நேரம் 4:30 ஆயிடுச்சுங்க. அடுத்து நேயரும் லைன்ல காத்துட்டு இருக்கிறாங்க, யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் வக்கீஸ்வரர் அவர்களே. வணக்கம் மேடம் அவர்களே.
0: சொல்லிருவீங்க என்ற நான் நம்பிக்கையில இருக்கேன்.

0: சொல்லுங்க. எனக்கு சார்
1: வந்து நீங்க எந்த வேலை செய்யறதுல ரொம்ப ஃபெமிலியரா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. இந்த வேலைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி.
0: எல்லா
1: பணியும் ரொம்ப சிறப்பா செய்வீங்களா? இப்ப வந்து உங்களுக்கு வந்து குக்கிங் தான் நம்ம தரப்போறோம், ஐஸ்கிரீம் இல்லாட்டி வந்து கேக்கு அந்த மாதிரி எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
0: ஐஸ்கிரீம் சொல்றேன்.
1: ஐஸ்கிரீம் சொல்றீங்க, ஓகே. சுத்த தமிழ்ல ஐஸ்கிரீம் பத்தி சொல்றீங்க.
0: போட்டோ சொல்றேங்க. நான் முதல்ல பால் சக்கரை எடுத்து பனிக்கூழ் தயாரிக்கிறேன். பனிக்கூழ் மிக்சியில் இட்டு அடித்து நான் வந்து பனிக்கூழ் தயாரிக்கிறேன். அதில் குச்சியை சொருகி
2: நீங்க ஆங்கிலத்துல இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்றாரு.
1: அப்படி கிடையாது. எப்படி நீங்க வந்து இப்ப ஐஸ்கிரீம் வந்து பனிக்கூழ்னு சொன்னீங்களோ அதே மாதிரி வந்து இதையும் வந்து தமிழ் படுத்துங்க.
0: அவங்க தமிழ்ல வந்து மிக்ஸி வந்து
1: மிக்ஸி தானா? அப்ப நீங்க அவுட்னு அர்த்தம். பரவாயில்லையா,
0: அவுட்ங்களா?
2: இல்ல, அந்த காலத்துல எல்லாம் மிக்ஸி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்?
0: அது அம்மில போட்டு அடிப்பாங்க.
1: அப்ப அரவை இன்னொன்னு ஒரு மெஷினுக்கு என்ன சொல்லுவோம்?
0: மிஷினுக்கு வந்து
1: நன்றி,
2: வணக்கம்.
1: அவர் வந்து மிக்ஸி அப்படின்னு சொல்லி இருக்காரு. அவருக்கு வந்து நீங்க கைத்தட்டல் கொடுத்துருக்கீங்க.
2: இவ்வளவு
1: நேரம் கஷ்டப்பட்டு வார்த்தை எல்லாம் கண்டுபிடிச்சு வரேன். ஒரு கைத்தட்டல் எப்ப நாச்சு கொடுத்துருப்பீங்களா? இது
2: கண்டிப்பா கொடுத்துடலாங்க. நாங்க வந்து நீங்க அது ஆங்கிலம்னு எப்படி சொல்லுவீங்க? நாங்க மிக்ஸிய மிக்ஸின்னு தான் இதனால வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். அந்த காலத்துல வேணா இந்த அரவே அரைச்சு இருந்திருப்பாங்க இல்லீங்களா? கல்லுல தான் நாங்க அரைச்சா. மிக்ஸி எல்லாம் இப்பதானே வந்து
1: வந்திருக்கு, அதனால உங்களுக்கு சொல்ல முடியாது.
2: கண்டிப்பா நாங்க
1: ஐஸ்கிரீம் இப்பவும் இருக்கு, அப்பவும் இருக்கு,
2: அப்பவும் இருக்கு,
1: அதனால கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, ஒண்ணு பண்ண முடியாது.
2: அடுத்த நியாயம் கூட இருக்கிறாங்க. என்ன சொல்றாரு அப்படினு கேட்டலாம். வணக்கம்.
3: வணக்கம். கோயில் குளத்துல இருந்து துரைங்கசன்.
2: வாங்க நிகழ்ச்சிக்கு வாங்க. ரெடியா இருக்கீங்களா?
3: என்ன
2: நிகழ்ச்சிக்கு ரெடியா இருக்கீங்க? கேம் ஷோல
3: தயாராக
2: இருக்கிறோம். சொல்லுங்க.
1: ஓகே, தயாரா இருக்கீங்க. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஹோட்டல் போறீங்க. நீங்க வந்து ஒரு நான் சொல்ற சிச்சுவேஷனை கேட்டுட்டு அப்படியே தமிழ் சொன்னா போதும். அதுல ஒன்னு ரெண்டு வார்த்தைகள் விடுபட்டா கூட பரவாயில்லை, ஆனால் தமிழில் பேசணும், சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க. அந்த ஹோட்டலில் வந்து அந்த டேபிள் வந்து க்ளீனாகவே இல்லை. உடனே பேரரை கூப்பிடுறீங்க, இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறமா அந்த ஷீட்டில் உட்காடுறீங்க. அதுக்கப்புறம் மெனு கார்டு கையில் வச்சு அப்படியே பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஆர்டர் பண்ணுறீங்க. இதை எப்படி ஆர்டர் பண்ணுவீங்க, என்ன ஆர்டர்
3: பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. எங்கே
1: போகிறீங்க?
3: உணவகம். உணவகம்.
1: ஆ, ரைட். உணவகம் சென்று
3: உணவகம் உணவகம் இயற்கையில் வந்து சுத்தமாக இல்லை என்று அங்கே பணிபுரியும் பணியாட்களை கூப்பிட்டு சுத்தம் செய்ய சொல்லுவேன்.
1: அங்க என்ன கிளீனா இல்ல?
3: நாம் சாப்பிடும் மேஜை.
1: அப்பா, யாரும் சொல்லி கொடுத்தா?
3: கொடுத்துருந்தீங்களா?
1: நீங்களே யோசிச்சு சொல்லி மைண்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஓகே, சூப்பர், சொல்லுங்க.
3: சுத்தமாக இல்லைன்னு அங்கே பணிபுரியும் ஆட்களை கூப்பிட்டு சொல்லுவேன். அப்புறம் அங்கே என்னென்ன உணவாக இருக்கிறது என்று பட்டியல் தயாரிப்பவரன் கேட்டு தயார் நிலையில் இருப்பதை பார்த்து நான் அதை உண்டான நானும் எனக்கு உண்டான உணவுகளை சொல்லுவேன்.
1: உங்களுக்கு உண்டான உணவு என்னது? நான்வெஜ் வெஜ் எது?
3: நான் எப்பொழுதுமே காய்கறி உணவுத்தான்.
1: அதில் காய்கறி உணவில் என்னங்க? இந்த புலாவ் அதெல்லாம் சாப்பிடுவீங்களா, இல்லை வந்து இந்த ரைத்தா அதெல்லாம் சாப்பிடுவீங்களா?
3: காய்கறி உணவு தமிழ்நாட்டு காய்கறி தான்.
1: சரி, இப்போ வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லணும், எப்படி சொல்லுவீங்க?
3: ரொம்ப சுவையாகி இருக்கிறது.
1: சூப்பர். பணம் கொடுக்கணும். இப்போ பணம் கொடுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு, மணி ப்ளீஸ் அப்படின்னு. அது கூட டிப்ஸும் கொடுக்குறீங்க, அப்போ எப்படி தருவீங்க?
3: அன்பளிப்பாக.
1: டிப்ஸ்க்கு நல்ல வார்த்தை அன்பளிப்புன்னு கண்டுபிடிச்சிங்க. ஓகே சூப்பருங்க.
2: கண்டிப்பாக சூப்பராக அந்த ஒரு நிமிஷத்துக்கு மேலேயே அந்த அழகாக அதை யோசனை பண்ணி ஆங்கில கலப்பு இல்லாமல் பேசுனீங்க. நன்றியா, நன்றி, வணக்கம். அடுத்த நேயர் கூட லைன்ல இருக்கிறாங்க, பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: எங்கிருந்து யார் பேசுறீங்க?
4: சின்னமலவெளியிலிருந்து இந்திராணி பேசுறேங்க.
1: சரிங்க, நீங்க வந்து குழந்தைகளை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கறது அந்த வேலை எல்லாம் பண்ணுவீங்களா, இல்ல நான் வீட்டுல தாங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து வேலை செய்வேன் அப்படின்னு சொல்றீங்களா, எப்படின்னு
4: சொல்லுங்க. நான் ஹவுஸ் ஒய்ஃபா தான் மேடம் இருக்கேன்.
1: வீட்டுல தான் இருக்கீங்க?
4: ஆமாங்க.
1: சரிங்க, வந்து இப்போ தமிழ் தான் பேசணும் அப்படின்போது நீங்க தமிழ் மட்டும் தான் பேசுவீங்களா, இல்ல வீட்டுல வந்து இங்கிலீஷ் கலந்து பேசுறது உண்டா?
4: நான் தமிழ் மட்டும் தான் மேடம் பேசுவேன்.
1: அப்படிங்களா, தமிழ் மட்டும் தான் பேசுறீங்க?
4: ஆமாங்க, இங்கிலீஷ் தெரியாதுங்க. எனக்கு
1: தெரியாது, பரவாயில்லைங்க, அது நல்லது, அதுதான் நாங்க இப்ப கேட்டுட்டு இருக்கோம். தெரியாதவங்க தான் இதுல வெற்றியாளர். தெரிஞ்ச கனகராஜ் வெற்றியாளர் கிடையாது. சரிங்களா, சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு டீ தயாரிக்கிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸோட ஒரு டீ நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு.
4: சரிங்க,
1: அந்த டீ போடுற மெத்தடை சொல்லுங்க.
4: டீ போடுற மெத்தட் சொல்லணுங்களா?
1: ஆமாம், தமிழில் சொல்லணும், தமிழ் மட்டும் தானே பேசணும். ஆமாம்.
4: தேநீருக்கு
1: வந்து காபி தூள் போட்டு அது காபிங்க.
2: டீ வைக்கிறதுக்கு
1: நீங்க வைக்கிற மாதிரி வேங்க ஒரு டீ
2: பாத்துக்கோ.
1: வச்சு எல்லாருக்கும் கொடுங்க. ஓகே, சரிங்க,
2: நன்றி மேடம், நன்றிங்க, நன்றிங்க. அடுத்த நேயர் கூட பேசலாம். வணக்கம்.
5: ஹலோ.
1: வணக்கம்.
5: அன்பான உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள்.
2: வணக்கம் சார, வணக்கம்.
1: சீக்கிரம் சொல்லுங்க, என்ன எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ் பேசி பேசி பரிதாபமா உட்கார்ந்து இருக்காரு நம்ம கண்கராஜ், அதனால அவருக்கு பரிதாப வணக்கம்.
5: அன்பு சோதிக்க, நீ மாலை வணக்கம்.
1: ஓகே, உங்களுக்கு மாலை வணக்கம். அப்புறம் இப்போ வந்து உங்களுக்கு தமிழ் பேசுறதுக்காக நாங்கள் கேள்வி கேட்கணும், அதுதானே?
5: தமிழ் கொஞ்சம் முயற்சி பண்றேனே.
1: ஆமா, அது வந்து நாங்க ஒரு சீன் சொல்றோம், அதை மட்டும் சொன்னீங்கன்னா போதும், நீங்களா எதுவுமே கிரியேட் பண்ண வேண்டாம். சொல்றாங்க இப்ப நீங்க போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வர்றீங்க, கரெக்ட்டா கொண்டு வந்து குடுக்குறீங்க, இவ்ளோ மட்டும் தான்.
5: அது வந்து நாங்க குடுத்துட்டேன், அதை நீங்க குடுக்க போறீங்க, அதே மாதிரி நாங்க குடுத்துட்டேன், இந்த மாதிரி குடுத்து அந்த மாதிரி தமிழ்ல சொல்லலாம்ல?
1: ஆமா, இப்ப வந்து நான் என்னென்ன சர்டிபிகேட் சொல்லணும், அந்த சர்டிபிகேட் எல்லாம் தமிழ்ல நீங்க சொல்லணும்.
5: என்னுடைய புதல்வன் அதுக்காக கல்லூரி, என் புதல்வன் அழைத்துக் கொண்டு கல்லூரிக்கு சென்றேன்.
1: ரைட், வெரி குட்.
5: அப்பொழுது வந்து தலைமை ஆசிரியர் வந்து அப்ப வந்து உங்களுடைய டாக்குமெண்ட், அவங்களுடைய தமிழ் பையனுடைய மதிப்பெண் சான்றிதழ், அவங்களோட வருமான வரி சான்றிதழ், மற்ற எந்தெந்த ஒரு பதிவு சான்றிதழ்களுக்கும் எத்தனை எடுத்துட்டு வாருங்கள் என்று என்னிடம் கூறினார். அதன்படி எல்லாத்துமே அதன்படி பதிவு செய்து அந்த சான்றிதழ்களை இன்னொரு அச்சுப்பதிவு செஞ்சு, அச்சுப்பதிவு செஞ்ச சான்றிதழையும் உண்மையுள்ள சான்றிதழையும் கொண்டு போய் தலைமை ஆசிரியரிடம் அவரிடம் கொடுத்தேன்.
1: இப்ப ஜெராக்ஸ்க்கு என்ன படிவு, ஜெராக்ஸ்க்கு என்ன சொன்னீங்க?
5: அது அச்சுப்பதிவுன்னு சொல்லலாம் நம்ம தமிழ்ல, அச்சுப்பதிவு தானே.
1: அச்சுப்பதிவு
5: மாதிரி படிவம், மாதிரி
1: மாதிரி படிவம் மாதிரி படிவம். ஆனாலும் எப்படியோ தமிழ் பேசி நான் உட்காந்துருக்கேன் எங்க காலேஜ்ல கொண்டு வந்து நீங்க வந்து உங்க பையனை சேர்த்துட்டீங்க.
2: நீங்க சூப்பரா வின் பண்ணாரு. அடுத்த நேயர் கூட லைன்ல இருக்கிறாங்க.
1: ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து நேயருக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க. ஏன்னு கேட்டா அவங்க கொஞ்சம் இங்கிலீஷ் சொன்னா கூட கை தட்டத்து குடுத்துட்டு சூப்பரா தான் சொன்னாங்கன்றீங்க. ஏன்னு கேட்டா இதெல்லாம் ஹார்ட் அப்படின்னு சொல்லிடுறீங்க.
2: நான் வந்து அச்சுப்பதிவு அப்படின்னு அவரு சொன்னாரு. இருந்தாலுமே நாங்க வந்து ஜெராக்ஸ் எடுக்கிற பழக்கமே இல்ல, எங்களுக்கு வந்து அந்த ஒரிஜினலே கொடுத்து பழகிட்டோம். அடுத்த நேயர் கூட இருக்கிறாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
6: ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
6: ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
1: ரெண்டு பேருடைய வணக்கம் உங்களுக்கு. சொல்லுங்க உங்க பேரு.
6: என் பேர் கிருஷ்ணமூர்த்தி, ஊர் நாகர்கோவில்.
1: அப்பா இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க இல்லையா இந்த விளையாட்டு?
6: ரொம்ப நேரமா நாங்க ட்ரை பண்றேங்க.
1: பாருங்க கிடைச்சிச்சு.
6: பாட்டுக்கும் ட்ரை பண்ணேன், ரெண்டாவது நேரம் வந்தேன், ஹோல்ட் பண்ண சொன்னாங்க.
1: அப்படிங்களா?
6: பண்ணிட்டே இருந்தேன்,
1: கரெக்ட் ஆயிடுச்சு. சரி சரி, ரொம்ப லாங்கா ஹோல்ட் பண்ணிட்டு
6: எடுக்கவே இல்லை, திரும்ப இப்பவும் ட்ரை பண்ணிட்டு.
1: சரி, இப்ப கிடைச்சிச்சு இல்லைங்களா? சந்தோஷத்தோட நம்ம விளையாடுறோம்.
6: சந்தோஷம்.
1: சரிங்க, இப்ப வந்து நான் வந்து ஒரு தமிழ்ல பேசணுங்க. ஒரு நிமிஷம் தமிழ் பேசுவோம் சரிங்களா?
6: நமக்கு வந்து எல்லாருக்குமே தமிழ் பேசுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு.
1: ஆமா பாருங்க,
2: அதை பாருங்க.
6: ஆங்கிலேயர் வெளியேறி வெளியேறி ஆங்கிலேயர் துரத்தி விட்டுட்டோம். ஆனா அவங்க யூஸ் பண்ண வேர்ட்ஸ் மட்டும் பேசிட்டு இருக்கோம். புரியாது.
1: ஆனாலும் கூட நீங்க பாத்தீங்கன்னா கலோக்கியலா பேசும்போது நம்ம அடிச்சு தான் லோன் வச்சுக்கோங்க. இந்த பர்டிகுலரா ஒரு தமிழ் வரும்போது தான் அதை கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன்னா அது மாதிரி நம்ம தேடி எடுத்துட்டு வரோம் கஷ்டப்பட்டும் அப்படின்றதுக்கா. ரொம்ப நல்ல எண்ணுங்க எங்களுக்கு, அவங்க கஷ்டப்பட்டுட்டும் அப்படின்னு வருவோம். அது பாருங்கல்ல. சரி, இப்ப வந்து நீங்க உங்க பையனை அவர் வந்து காலேஜ்ல சேர்த்துட்டாரு ஒருத்தர் முன்னாடி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டா ஹாஸ்டல் கண்டுபிடிச்சு போறீங்க. அந்த ஹாஸ்டல்ல வார்டன் இருக்காங்க. அந்த வார்டன் கிட்ட அந்த ரூம் பத்தி எல்லாம் கேக்குறீங்க. அதாவது இவங்களுக்கு செப்பரேட்டான ரூம் தரீங்களா? ரீடிங் ரூம் இருக்கா? டைனிங் ஹால் இருக்கா? அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் ரூம் அங்கே எல்லாமே லைட் எல்லாமே கரெக்டாக இருக்கா? அப்புறம் ஸ்டூடெண்ட்டை வந்து எந்த டைமுக்கு வெளியே விடுறீங்க, எந்த டைமுக்கு வந்து உள்ளே சேர்ப்பீங்க, லஞ்ச் எப்படி கொடுப்பீங்க, பிரேக்ஃபாஸ்ட் எப்படி, எல்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் விசாரிக்கிறீங்க வார்டனை. இது மட்டும்தான்
2: பாருங்க, எங்களை வந்து தமிழில் பேச வைக்கிறதுக்கு எவ்வளவோலாம் யோசனை பண்ணுறீங்க அப்படின்னு
1: அவர் ஓவோ நிறைய.
6: வாங்க வாங்க,
1: சொல்லுங்கள் சொல்லுங்கள், சொல்லுவீங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு.
6: ம், என் பையனை கூப்பிட்டு நான் கல்லூரிக்கு போனேன்.
1: கல்லூரியில
6: வந்து தங்கும் விடுதி இருக்குது.
1: சூப்பர்.
6: தங்கும் விடுதியில வந்து பையன் தங்கணும், தங்கி படிச்சாதான் சரிப்படும். அதனால அங்க ஒரு காவலர் உண்டு. அந்த தங்கும் விடுதிக்கு ஒரு காவலர் மேற்பார்வையாளர் சொல்லலாம். அப்ப அவர்கிட்ட வந்து நான் எல்லாமே விசாரிக்கிறேன். அதாவது பையன் தங்குறதுக்கு தனி அறை உண்டுமா, அப்புறம் படிக்கிறதுக்கு தனி அறை உண்டுமா, அப்புறம் சாப்பாட்டு அறையெல்லாம் எப்படி இருக்கும், சாப்பாடு எப்படி இருக்கும், அப்புறம் விளக்கு எல்லாம் ராத்திரி எல்லாம் எரியுமா, இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை வருமா, அப்படின்லாம் நான் கேப்பேன்.
1: அதுக்கப்புறம் இந்த லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர்
6: மத்தியான சாப்பாடு, மத்தியான சாப்பாடு எப்படி இருக்கும், ரொம்ப ருசியா இருக்குமா, நல்ல ஆரோக்கியமா இருக்குமா அப்படின்னு கேப்பேன். அதே மாதிரி காலை, காலை உணவும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும், இட்லி தோசை இடியாப்பம் இந்த மாதிரி போட்டா போதும், அது நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது
1: அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க.
6: அந்த மாதிரி சொல்லிட்டு வருவேன்.
1: சூப்பர் தான். இந்த வார்டன், வார்டனை நீங்க பார்க்கவே இல்லையே. ஹாஸ்டல் வார்டன் சூப்பர்வைசர் எல்லாம் பாத்துட்டீங்க, அதுக்கப்புறமா வந்து வெளியே இருக்க செக்யூரிட்டி எல்லாத்தையும் பாத்துட்டீங்க, வார்டனை மட்டும் பார்க்கவே இல்லையே. அது
6: இல்லையா? அவர்தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்.
1: அது வந்து நீங்க கேட்டது மேற்பார்வையாளர் வந்து சூப்பர்வைசர்,
6: அதாவது தங்கும் விடுதி காவலர்.
1: நீங்க வந்து ஒரு ட்ரிபிள் வின்னர் சொல்லலாம்.
6: அவர் பேர் தாங்க தங்கும் விடுதி காவலர். நாங்க சொல்லுவோம்
1: கொஞ்சம் சேஞ்ச்
6: தான் சொல்லுவோம் நாங்களா.
2: உங்களுக்கான பாடலும் இதோ வந்துட்டே இருக்கா.
1: என்னையும் அவரும் தப்பிச்சிருக்காரு.
2: நன்றி
1: நன்றி, ரொம்ப அழகா விளையாண்டீங்க.
2: அடுத்து வந்து என்னையும் கேள்வி கேட்டிருக்கிறீங்க. கண்டிப்பாக நான் வந்து யோசனை பண்ணுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க, நான் யோசனையே பண்ண மாட்டேன். ஒரு பாட்டு கொடுக்கணுமே அப்படின்னு தான் யோசனை பண்ணேன். இந்த பாடல் இதை உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கு. இணைந்தீர்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம ஒரு நிமிடம் தமிழ் பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம். நிறைய நேயர்கள் நிறைய ட்ரை பண்ணாங்க, ஏதாச்சும் ஒரு வார்த்தை மட்டும்தான் மிஸ் ஆச்சு. இப்போ கூட ஒரு நேயர் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம், அவர் எப்படி தமிழ் பேசுகிறாருன்னு பார்க்கலாம். அவருக்கு ரொம்ப ஈஸியான ராஜ்.
1: கண்டிப்பாக. ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்,
0: சொல்லுங்கள். யார் இங்கேருந்து?
2: மேம், நான் ஊட்டியிலேருந்து தீபா பேசுகிறேன்.
0: ஓகே தீபா, இப்போ வந்து நாங்கள் முன்னாடி வந்து ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலான்னு கேட்டோம். ஒரு லேடியாக இருக்கிறதுனால அவங்க ஈஸியாக சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி கேட்டோம். அப்போ வந்து அவங்க அப்படியே சொன்னாங்க, ஆனாலும் சொன்னாங்க. அப்புறம் டீ போடுறதை பற்றி சொன்னாங்க. உங்களுக்கு என்ன சமையல் தெரியும் நல்லா?
2: மேம், நான் டீ போடுறதை பற்றி சொல்கிறேன் மேம்.
0: ஆனால் வேணாம், ஏன்னா நாங்களே டீ போட்டோம், நாங்களே குடிச்சிட்டோம், அதனால் தேவையே இல்லையம்மா. இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்ல போகிறீங்கன்னு கேட்டால்
2: தீபா,
0: அதாவது நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்குறீங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க டாக்டரை பார்க்குறீங்க. அந்த டாக்டர் வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வந்து மெடிசன் வாங்கிட்டு வரீங்க. அவங்க உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பெல்லாம் தராங்க. நிறைய விட்டமின்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் அதெல்லாம் சாப்பிடுங்க. ஏ, பி, டு, சி, டி, ஜெட் வரைக்கும் கொடுத்துட்றாங்க. அதெல்லாமே நீங்கள் வாங்கிட்டு வரீங்க. அப்போது இப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க நீங்கள் அட்மிட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பெட் சார்ஜ் எவ்வளோன்னு கேட்குறீங்க? 500 ருபீஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவ்வளோ மட்டும்தான். நீங்கள் எக்ஸ்ரே கூட எடுக்க வேண்டாம். ரைட், சொல்லுங்க. தமிழில் சொல்லுங்க.
2: மருத்துவமனைக்கு சொல்ல வேண்டும்.
0: சூப்பர்.
2: அங்கே போய் மருத்துவ சீட்டை வாங்க வேண்டும்.
0: மருத்துவ சீட்டு அது, ரைட்.
2: அங்கே அதை வாங்கிட்டு மருத்துவரை சென்று பார்க்க வேண்டும். பெண் மருத்துவரை.
0: ரைட், பெண் மருத்துவரை.
2: பெண்களுக்கான மருத்துவரை சந்திக்க வேண்டும்.
0: சரி.
2: அவர் வந்து பரிசோதித்து உங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளது என்று சொல்லுகிறார்.
0: சூப்பர், பாருங்களேன்.
2: அதற்காக அதற்கு என்ன மருந்து என்றால், நம்மளுக்கு தேவையான சத்துக்கள், வைட்டமின்கள், வைட்டமின் மாத்திரைகளை நம்மளுக்கு பரிந்துரை செய்கிறார்.
0: சரி.
2: அப்புறம் நம்ம வந்து கேக்குறோம், நம்ம வந்து இங்க அனுமதி பெறணுமா அப்படின்னு.
0: அட்மிட்டுங்க, அது அனுமதி பெறணுமா? ஓகே, சூப்பர்.
2: மருத்துவமனையில வந்து அனுமதி பெறணுமா அப்படின்னு கேக்குறோம். அப்ப அவங்க வந்து அப்படி பெறணும்னா படுக்கைக்கு வந்து ஒரு படுக்கைக்கு வந்து 500 ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க.
0: என்னன்னு
1: ஊட்டச்சத்து மாத்திரைகள்
0: ஊட்டச்சத்து பொருள் எல்லாமே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஹார்டான வேர்டை வந்து நிறைய கண்டுபிடிச்சதுனால தீபா இதுல வெற்றியாளர்.
2: எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்,
0: சொல்லுங்க.
2: இந்த எக்ஸ்ரேக்கு வந்து கதிர்வீச்சுன்னு சொல்லுவாங்களா?
0: ஆ, கதிர்வீச்சு, ஊடு கதிர், கதிர்வீச்சு. சூப்பர், சூப்பர், அதையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. டபுள் வின்னர் நீங்க.
2: ஓகே,
1: நன்றி. வணக்கம். அடுத்து நேயர் கூட இருந்தாங்க. நிகழ்ச்சியோட நிறைவுக்கு பதிக்கிட்டே வந்துட்டோம். நிறைவு காலர் கூட யாருன்னு கேட்டுடலாங்களா?
0: கேட்டுடலாம், ஏன்னா அவங்க மட்டும் ஏமாந்து போக கூடாது.
1: கண்டிப்பா. ஹலோ வணக்கம்.
3: அனைவருக்கும் நீங்க மாலை வணக்கம்.
0: மிகவும்
3: சிறப்பாக சென்று கொண்டது. காலையில வந்து எங்களுடைய கிணற்றுக்கு பகுதிகளுக்கு சென்று வழிபட்டோம்.
0: ஒரு நிமிஷம் சீக்கிரம் பேசுங்க.
3: ஆமா, ஆழ்குலை கிணறுலாம் இருக்கு பாத்தீங்களா, அங்கெல்லாம் பூ வச்சு தேங்காய் உடைச்சு எல்லாம் வழிபட்டு சிறப்பாக வழிபாடு எல்லாம் முடிந்தது.
0: சிறப்பா என்ன செய்வீங்க இங்க?
3: இங்க வந்து மதுரையில வந்து எப்படின்னா கோயில்களுக்கு மீனாட்சி உங்களுக்கு சென்று வழிபடுவாங்க. அந்த வீட்டுல உள்ள நல்லதினி கூட ஆழ்கொலை கிணறுகள்லாம் வந்து வச்சாங்க. அதே மாதிரி இன்று ஒரு 3 புதிய செடிகளை நட்டு இருக்கிறேன். ஒன்று வந்து தூதுவிலை, இன்னொன்று கருவேப்பிலை, இன்னொன்று வந்து செம்பருத்தி ஆகியவை நேற்று வாங்கி வந்து வைத்து இன்று குழந்தைகளுடன் நாளை சென்று மொட்டை மாடியில் வைத்து நட்டு வளர்த்தோம்.
0: பாருங்களேன் என்ன நல்லா தமிழ் பேசுறீங்க. நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
0: ரொம்ப சூப்பர்.
3: நன்றி.
1: அதாவது இந்த நேயர் வந்து தானா வந்து
0: இன்று நாளுடைய சிறப்பை சொல்லி சூப்பரா
1: பேசினாரு. நீங்க எல்லாம் ஒன்றும் கேட்க வேணாம், நாங்கள் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சூப்பரா வந்து பேசினாரு. அந்த நேயருக்கும் நன்றியை சொல்லிக்கலாம். நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்யக்கூடிய நேரம் வந்துருச்சு.
0: ஆனாலும் கனகராஜுக்கு ஒரு திருப்தி இருக்காது, ஏன்னா வந்து ஹார்ட் க்வெஸ்சன் கேட்டுட்டேன் மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க. அப்படிதான்
1: ஆமா, அதனாலதான் யோசனை பண்ணிட்டே இருந்தேன். ஆனா அந்த நேயர் வந்து சொன்னாரு, விடுதி காவலன் அப்படின்னு சொன்னாரு. சரியான
0: விடுதி காவலர் என்ன நீங்க சொல்லவே இல்லையே.
1: விடுதி காப்பாளர்.
0: வெரி குட் கனகராஜ், உங்களுக்கு ரெண்டு தட்டு.
1: ஓகே, எனக்கு வந்து நீங்க கை தட்டினது ஒரு மிக்க மகிழ்ச்சியா இருக்கு.
0: இந்த நிகழ்ச்சியை செஞ்சுக்கலாம்
1: செஞ்சுக்கலாம் நிகழ்ச்சியில். இதுவரை நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ்,
0: நான் உங்க ஷர்மிலி.

0: பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த மாதம் 29,88,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவையின் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் வலுத்தூக்கும் பிரிவில் பதக்கங்களை வென்றவர்களுக்கான பரிசுத் தொகையை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று புதுதில்லியில் வழங்கினார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரினை கர்நாடக அரசு திறந்துவிட உத்தரவிடக் கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் செயல்பாடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளின்படி விவசாயிகளின் பயிர்க்கடனை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். காவல்துறையினரின் நீண்டநாள் கோரிக்கைகளை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் 4 வெள்ளி 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரேசில் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 9 தங்கம் 6 வெள்ளி 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. விக்டோரியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சானியா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். டாக்காவில் நடைபெற்ற சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. வாடாமலர் என்றென்றும் வாடாமல் மலர்ந்து கொண்டிருக்கும் பாடல்களின் தொகுப்பு. ஆயிரத்தி தொள்ளாயிரத்து 1960 அப்படிங்கும்போது அந்த பசுமையான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லுங்க. திரைத்துறையில் பாடல்கள் ஆகட்டும், இசையமைப்பு ஆகட்டும், எல்லாமே பசுமையாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட காலகட்டங்களில் கூட ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய பாடல்களை தந்த பாடலாசிரியர்கள் எத்தனையோ பேர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பாடல்கள் இன்றைய நிகழ்ச்சியில் வளம் பெற காத்து கொண்டிருக்கிறது. இந்த 1 மணி நேரம் தன்னம்பிக்கை பாடல்கள்.
2: ஒன், டூ, த்ரீ, ஃபோர்.

0: கூட்டும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும், ஓடி ஓடி உழைக்கணும்.
1: நல்ல நேரம் படத்திற்காக இந்த பாடல் ஒலித்தது. டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் குரலில் கே வி மகாதேவன் அவர்களுடைய இசை அமைப்பில் புலமை பித்தன் அவர்கள் அழகான வரிகளை கொடுத்திருப்பார். ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உழைப்பில் மட்டுமே வருகிறது அப்படின்னு சொல்லலாங்க. உழைக்கும் ஒவ்வொருமே தன்னுடைய வெற்றியை வந்து காண முடிகிறது அப்படின்ற அழகான வரிகளோடு அடுத்த பாடலும் காத்துக்கிட்டே இருக்கு. என் அண்ணன் படத்திற்காக இந்த பாடல்

கண்ணதாசன் அவர்களின் பாடல் வரிகளுக்காக ஒலித்தது இந்த பாடல்.

0: போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க.
1: கண்ணதாசன் அவர்களின் பாடல் வரிகளுக்காக ஒலித்தது டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் குரலில் எங்க ஊரு ராஜா படத்திற்காக.
2: நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.
3: கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு.
2: பொன்மாலை பொழுதில் இன்று தத்துவ பாடல்கள்.
3: கனவில் யார் வருவார், யாரை பார்த்து அழைப்பார், புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி.

0: கேட்ட பாடல் ஒலித்தது சந்திரபாபு அவர்களின் குரலில் அன்னை படத்திற்காக இந்த பாடல்.
1: உங்கள் ஊட்டி FM 101.8
2: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
3: குட் மார்னிங்,
2: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம், இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
0: நேயர்கள் இணைந்திருப்பது உங்கள் ஊட்டி FM 101.8 பொன் மாலை பொழுது. வாடாமல் மலர்ந்து கொண்டிருக்கும் தத்துவ பாடல்களாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது இதோ நேயர்களே அடுத்த பாடல் ஒலிக்கின்றது. அடிமை பெண் படத்திற்காக

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மா ஆலய பொழுது. நிகழ்ச்சியில் இன்னைக்கு நேயர்களே தன்னம்பிக்கை தரக்கூடிய பாடல்கள் ஒழித்து கொண்டிருக்கிறது. என்றைக்குமே நமக்கு எப்போதும் துணை நிற்கக்கூடிய ஒருவர் அப்படின்னா நம்மளுடைய நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நண்பனாக இருக்கக்கூடிய மனிதர்களாக மட்டும் இல்லாமல் நம்ம கூட இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை என்கின்ற ஒரு நண்பனை முதல் நண்பனாக நாம் எப்போதும் வைத்து கொண்டோமே ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு நேரங்களிலும் துணை நிற்பான் அப்படின்னு சொல்லலாங்க. இதே நேரத்தில் அடுத்த பாடல் ஒலிக்க காத்து கொண்டிருக்கிறது. சுமை தாங்கி படத்திற்காக இந்த பாடல். நேரம் 5:25.

1963 வெளிவந்த படமான சுமை தாங்கி படத்திற்காக ஒலித்தது இந்த பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் குரலில். நேயர்களின் நினைவிற்கு நேயர்களே, இன்று இரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் மலை காய்கறி சாகுபடி குறித்து விவசாயி பரத் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். கேட்க தவறாதீர்கள்.

கண்ணதாசன் அவர்களின் பாடல் வரிகளுக்காக எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் குரலில் ஒலித்தது அவன்தான் மனிதன் படத்திற்காக ஒலித்த குரலே மீண்டும் ஒலிக்கின்றது பலே பாண்டியா படத்திற்காக இந்த பாடல்.

அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்லது.

வாலி அவர்களின் பாடல் வரிகளுக்காக ஒலித்தது ரிக்ஷாக்காரன் படத்திற்காக இந்த பாடல். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது, உங்கள் ஊட்டி FM 101.8. நேரம் 5:40.

0: கண்ணதாசன் அவர்களின் பாடல் வரிகளுக்காக ஒலித்தது விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் குரலில். பணம் படைத்தவன் படத்திற்காக ஒலித்தது இந்த பாடல்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
1: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
3: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
1: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடி ஜோக் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
4: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூடத்தான் ஒரு கச்சேரி வைப்பமாடா.
1: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

0: மேலடா.
1: நம்பிக்கை தன்னம்பிக்கை அப்படிங்கிற அந்த அழகான வரிகளை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து 1960 வந்து அழகாக இந்த வரிகளில் கொடுத்துருக்கிறாருங்க. எப்படிப்பட்ட ஒரு அருமையான இந்த பாடல், எக்காலத்திற்கும் ஏற்ற ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். அரசிலங்குமரி படத்திற்காக ஒலித்தது இந்த பாடல்.

0: மருதகாசி அவர்களின் பாடல் வரிகளுக்காக ஒலித்தது டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் குரலில். நினைத்ததை முடிப்பவன் படத்திற்காக இந்த பாடல். நேயர்கள் கேட்ட இந்த பாடலோடு இன்றைய பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வீடுகளிலோ ஹோட்டல்களிலோ வீணாகும் உணவுக் கழிவுகளை சாலையோரங்களில் வீசி செல்லாமல் தூய்மை பணியாளர்களிடம் முறையாக சேர்ப்போம். வாய்ப்புகள் இருந்தால் இயற்கை உரமாக மாற்றுவோம். சுகாதாரம் காப்போம். ஆகாஷவாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6 மணி. நேர்களை, இன்றும் நாளையும் எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகவிருக்கின்ற நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்பதற்கு முன்பாக,
1: நேர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: ஒலி ஆஃபர்ஸ் இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகவிருக்கின்ற நிகழ்ச்சிகள். இந்த நிகழ்ச்சி நிரலினை தொடர்ந்து ஆறுபத்திற்கு விளக்கேற்றும் வேலை, திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 வெட்டத கமலம் படுகுமொழி பாடல்கள், 7:00 திரைகாணம், 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் மலை காய்கறி சாகுபடி குறித்து விவசாயி பரத் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம், 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல், 8:30 நினைத்தாலே இணைக்கும், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 ஸ்ரீ ராகவேந்திர சரித்திரம் இசைப்பேருரை நிகழ்த்துபவர் கல்யாணபுரம் ஆர் வீரராகவன் அவர்கள், விவி சீனிவாசராவ் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர ஒளிப்பதிவு டெல்லி அஞ்சல், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். இனி நாளை ஒளிபரப்பாகவிருக்கின்ற நிகழ்ச்சிகள், நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனைத்தானும் நலவை கேட்க, 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் யானைகளின் பண்புகள் குறித்து நீலகிரி மாவட்ட பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள், 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ, குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் இணை உணவுகள் குறித்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மகப்பேறு மருத்துவர் பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கும் தகவல்கள், தொடர்ந்து திரைகாணம், நிறைவாக சட்டம் அறிவோம், அரசு வழக்கறிஞர்களின் பொதுவான பணிகள் குறித்து வழக்கறிஞர் ஜி நிர்மலா அவர்கள் வழங்கும் தகவல்கள். காலை 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 3 பகுதி, நிறைவாக அறிவோம் அரசின் திட்டங்கள், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 ட்ரை டைம் பீட்ஸ், 9:00 ரெட்ரோ ராகங்கள், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:15 ரெட்ரோ ராகங்கள், 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:30 மாணவர் குரல், 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள், தலைப்பு மற்றவர்களுடன் நம்மை ஒப்பீடு செய்வது கொள்வது குறித்து ஆரோக்கியமானதா அவசியமற்றதா, 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெலிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைகாணம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் இருளர் பாடல்கள் கேட்கலாம், 2:30 மருத்துவ மலர். நேர்களே, இன்றும் நாளையும் எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகவிருக்கின்ற நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள்.
2: This is Akashvani, the news read by Anuja Kumar. The Lok Sabha today passed the Supreme Court Number of Judges Amendment Bill. The bill aims to increase the number of judges of the Apex Court from the present 33 to 37, excluding the Chief Justice of India. In May this year, President Draupadi Murmu had promulgated an ordinance in this regard. Union Minister of Law and Justice Arjun Ram Meghwal moved the Supreme Court Number of Judges Amendment Bill. He said under the visionary leadership of Prime Minister Narendra Modi, the mantra of reform, perform and transform is being effectively implemented. The minister said that the bill is an important step in that ongoing reform process within the judicial sector. Earlier, the Lok Sabha was adjourned several times today amid protests by opposition parties over several issues. When the Lok Sabha began its proceedings at 11 a.m, Speaker Om Birla congratulated athletes for their outstanding performance at the 23rd Commonwealth Games at Glasgow. After that, Mr. Birla tried to take up the question hour, but the opposition members raised the issue of alleged police action during the students' protest. Mr. Birla expressed concern over the deliberate disruptions by some opposition members. Minister of Statistics and Programme Implementation Rao Inderjeet Singh introduced the Indian Statistical Institute Bill 2026. Finance Minister Nirmala Sitharaman introduced the Bankers' Books Evidence Bill 2026. The Rajya Sabha today passed the Micro, Small and Medium Enterprises Development Amendment Bill amid ruckus. The bill aims to further amend the Micro, Small and Medium Enterprises Development Act 2006. In the assembly by polls, BJP has retained the Manjalpur seat in Gujarat's Vadodara district. Party candidate Satyendra Bhai Patel defeated Congress Bhikabhai Rabari by over 30,000 votes. The by poll was necessitated after the seat fell vacant following the death of senior BJP MLA and former Gujarat Minister Yogesh Patel. Congress has retained the Datia Assembly seat in Madhya Pradesh. Its candidate, Ghanshyam Singh, defeated BJP's Ashutosh Tiwari by over 6,000 votes. The seat fell vacant following the disqualification of former Congress leader Rajendra Bharti. Meanwhile, counting of votes is underway for Bihar's Bankipur Assembly constituency. Jan Suraj Party candidate Prashant Kishore is leading to BJP's Neeraj Kumar Sinha by over 16,800 votes after 31 rounds of counting. The by-election was necessitated after BJP leader Nitin Naveen vacated the assembly seat following his election to the Rajya Sabha. Voting for the by-polls to the three constituencies was held on the 30th of last month. The Supreme Court today clarified that the Delhi government and various state governments are free to close or withdraw FIRs registered against protesters involved in the recent student protests at Delhi's Jantar Mantar and elsewhere in the country. A three-judge bench led by Chief Justice Suryakant explained that its 28th of July order permitting the prosecution of protesters with criminal antecedents was intended to apply only to those accused of grave and heinous offences. The top court was hearing pleas alleging excessive police action against students who participated in protests at Jantar Mantar on the 20th of July. Indian Railways recorded growth of 9% in freight loading in July this year as compared to the corresponding month last year. It loaded 141.3 million tons of freight during July 2026 compared to 129.7 million tons in July last year. The performance reflects sustained demand across core sectors of the economy and continued efforts to improve freight logistics and operational efficiency. Defence Minister Rajnath Singh has stressed the need for greater integration between the military and civilian wings of the Ministry of Defence to strengthen the country's defence ecosystem. Addressing the 85th Armed Forces Headquarters Civilian Services Day celebrations in New Delhi today, Mr. Singh emphasised that this will effectively address evolving security and technological challenges. Benchmark domestic equity indices ended in positive zone for the fourth straight session today. The Sensex rose 544 points or 0.7% to close at 78,639. Nifty surged 391 points to settle at 24,774. And that is the end of this news bulletin.
3: Neram 6 mani.
1: Akashavani Udagamandalam Vanoli Nilayam ஊட்டி எஃப்எம் 101.8. நேயர்கள் கேட்கலாம் திரையில் பக்தி பாடல்கள் விளக்கேற்றும் வேலை.
4: மூக்குத்தி அம்மனுக்கு பொங்க வைப்போம் கையில்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 விளக்கேற்றும் வேலை. திரையில் பக்தி பாடல்களாக மூக்குத்தி அம்மன் படத்திலிருந்து எல்.ஆர். ஈஸ்வரி அவர்களும், கடவுள் படத்திற்காக பவதாரணி அவர்களும், தமிழச்சி படத்திற்காக கிருஷ்ணராஜ் அவர்களின் குரலில் பாடல்கள் ஒலித்தது. நிறைவு பாடலாக ஒலிக்க காத்து கொண்டிருக்கிறது கரகாட்டக்காரன் படத்திற்காக மலேசிய

0: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் ஒலித்தது கரகாட்டக்காரன் படத்திற்காக மலேசிய வாசுதேவன் சித்ரா அவர்களின் குரல்களுக்காக. இந்த பாடலோடு இன்றைய விளக்கேற்றும் வேலை நிறைவு பெறுகிறது.
1: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: லோனா?
1: யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்க, எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்க, அதுவும் சரி பார்த்து வாங்க. ஏற்பாடு ஆயிடுச்சு, சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பிருக்கேன்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: கண்ணா நேத்து என் அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை, அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மாதத்தில் 29,88,000 கோடி ரூபாய் அளவிற்கு டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால், உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த சட்டத்திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீதித்துறையின் சேவைகளை மேம்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் மக்களுக்கு குறித்த காலத்திற்குள் நீதி கிடைக்கும் என்றும் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். உடல் உறுப்பு தானத்தில் சிறந்த மாநிலத்திற்கான விருது தமிழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச உடல் உறுப்பு தினத்தை ஒட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் மத்திய இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் இந்த விருதினை வழங்கினார். தமிழகத்தின் சார்பில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் இந்த விருதினை பெற்றுக் கொண்டார். இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
6: வெள்ளை அறிக்கை வெளியிடுறதை வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல வந்து கடந்த ஆட்சி நடைபெற்ற ஊழல்கள் என்னென்னலாம் வந்து கோயில் சொத்துக்கள் வந்து அபகரிக்கப்பட்டிருக்கு, கோயில் சொத்துக்கள் எப்படி எல்லாம் வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதை எல்லாத்தையும் நாங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ஆய்வுகளின் அடிப்படையில யாரெல்லாம் அதுல வந்து ஈடுபட்டிருக்காங்கன்றதை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக இந்து சமய அறநிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஊழல் அப்படின்றது வந்து முற்றிலும் ஒழிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துலதான் நாங்க அதை வச்சிருக்கிறோம். நிச்சயமாக அந்த ஊழலை ஒழிப்போம். இது வரைக்கும் இருந்த ஊழல்களை எல்லாம் நாங்க ஒழித்துட்டு அதே போல கோயில் சொத்துக்களை வந்து முறைகேடாக யார் யாரெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க, முறைகேடாக
5: தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு இதுவரை அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டாதது ஏன் என்று வினவியுள்ளார். கர்நாடகாவில் இது தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். குறுவை நிவாரண சிறப்பு தொகுப்பை தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் ஓடா நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கும் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று குறை கூறினார். தாவேக நிர்வாகிகளே பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவதாகவும் அவர் தெரிவித்தார். காவிரி பிரச்சினையை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இல்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் குறித்து அவதூறாக மிரட்டும் வகையில் பேசியது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வழங்கியுள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி திரு ஜி கே இளந்தரையன் இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். எதிர்காலத்தில் இதுபோல் பேசப்போவதில்லை என்று தூத்துக்குடி நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகள் இந்த உத்தரவில் இடம்பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை விடுவிக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தலின்படி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்து காரணமாக மதுரை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
0: மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தும்பைப்பட்டி 4 வழிச்சாலை மேம்பாலம் பகுதியில் இன்று காலை சென்னையில் இருந்து திருநெல்வேலி நோக்கி கார் ஒன்று சென்று கொண்டிருந்த நிலையில் அங்கிருந்த மேம்பாலம் பகுதியில் முன்னே சென்ற இருசக்கர வாகனம் மீது எதிர்பாராத விதமாக கார் மோதியதில் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் மறுபுறம் மதுரையிலிருந்து திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த காரின் மீது பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தில் ஒரு பெண் குழந்தை உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் படுகாயங்களுடன் இருவர் மீட்கப்பட்டு மேலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்து காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் மேலூர் காவல்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டதுடன் வழக்கு பதிவு செய்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டனர். மாவட்ட ஆட்சியரும் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டார். அதிகாலை நடந்த விபத்தில் பெண் குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
5: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றார்.
2: வட தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களான காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், ராமநாதபுரம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
5: மாவட்ட செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி பத்மஜா இன்று தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நில மோசடி விவகாரத்தில் மேலும் 2 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி இன்று நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 92 கிலோ எடைப்பிரிவில் சாக்ஷம் வெண்கலப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரேசில் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் விஜேந்தர், பிரேம், யசோதன் ஆகியோரும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் மணிஷாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஆர்யன் தாக்கர் இணையும், யசோதன் தீரஜ் இணையும், பிரேம் குல்தீப் இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் பிரேம் மணிஷா இணையும், மகளிர் இரட்டையர் பிரிவில் மணிஷா ஆண்ட்ரூ இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவிலும் கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. விக்டோரியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சான்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஞ்சித் குமார், ஆஷிஷ் யாதவ், தரணிதரன் தியாகராஜன், பூஜா, தனு சௌத்ரி உட்பட 36 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி அமெரிக்காவின் யூஜினில் நாளை மறுநாள் தொடங்கி வரும் 9 தேதி வரை நடைபெறவுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளுதூக்கும் பிரிவில் பதக்கங்களை வென்றவர்களுக்கான பரிசுத் தொகையை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று புதுதில்லியில் வழங்கினார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி அடுத்த ஆண்டு சீனாவின் செங்டுவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:40.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: சுவையானது ரூபி மேங்கோ ரூபி ஆப்பிள் ரூபி நன்னாரி லெமன்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ನಾಕುಬಿಟ್ಟನ ಜನ ಎಲ್ಲಾಗ ನಮಸ್ಕಾರ. ಇದು ಊಟಿ ಎಫ್ಎಂ 101.8. ನಂಗ ಜನಾಗೂ ಸಂತೋ ನಂಗ ಊಟಿ ಎಫ್ಎಂ ದೋಗ 641 ಇಜುಮಣಿಗೆಟ್ಟ ಬೆಟ್ಟದ ಗಮಲು ಬಡುಗುಮಳಿ ಪಾಡಲ್ಗಳ ಕೀರ್ತನ. ಈ ಬಡುಗುಮಳಿ ಪಾಡಲ್ಗಳು ಒಂದೊಂದು ಜನವು ಒಂದೊಂದು ಮಾಕ್ಯಾನ ಪಾಡಲ್ಗಳು. ಇಲ್ಲೇ ಸಂತೋಷ

நேயர்கள், இதுவரை வெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள் கேட்டீர்கள். ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 7 மணி. நேயர்கள், கேட்கலாம் திரைகானம்.

கேட்ட பாடல் ஒலித்தது மீரா படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் அவர்களின் குரலில் ஒலித்த பாடலோடு திரைகானம் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: ஆகாஷ்வாணி கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் என் முருகேசன் அவர்கள்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆய்வுக் கூட்டம் மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, குழந்தைகள் பாதுகாப்புத்துறை, தாட்கோ மாவட்ட தொழில் மையம், மகளிர் திட்டம் உள்ளிட்ட துறையின் சார்பில் முடிவற்ற வளர்ச்சி திட்ட பணிகள் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் உள்ளிட்டவர்களை குறித்து துறை வாரியாக விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்யப்பட்டது. வங்கியின் மூலம் பல்வேறு அரசு திட்டங்களின் கீழ் பெறப்படும் கடன் உதவிகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் பொதுமக்களிடம் இருந்து பெறப்படும் விண்ணப்பங்களை உடனுக்குடன் பரிசீலனை செய்து அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு கடன் உதவிகளை விரைந்து வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பட்டா இல்லாதவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசலம் வட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா பேசும்போது, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சின்னசலம் வட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வில் பங்காரங் கிராமத்தில் வேளாண்மை துறையின் சார்பில் தேசிய எண்ணெய் வித்துக்கள் இயக்கம் மதிப்பு சங்கிலி தொகுப்பு திட்டத்தின் கீழ் ஏக்கருக்கு ரூபாய் 7500 மானியத்தில் 60 கிலோ நிலக்கடலை பயிரிடப்பட்டுள்ள வயலினை நேரில் பார்வையிட்டு மின்னணு பயிர் கணக்கீடு பணியின் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்தார். மேலும் நமச்சியாயபுரம் கிராமத்தில் தோட்டக்கலைத் துறையின் சார்பில் பயிரிடப்பட்டுள்ள மஞ்சள் வயல் மற்றும் கருவேப்பிலை வயலினை நேரில் பார்வையிட்டு மஞ்சள் கருவேப்பிலை போன்ற பயிர்களின் சாகுபடிகள் முறையில் மானிய விவரங்கள் சந்தைப்படுத்தல் உள்ளிட்டவைகளை குறித்து கேட்டறிந்தார். மேலும் பயிர்களை உரிய முறையில் பராமரிக்கவும் முறையாக தண்ணீர் பாய்ச்சுவதை கண்காணிக்கவும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நமச்சியாயபுரம் கிராமத்தில் விக்சித் பாரத் கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கம் விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் பணிகளை பார்வையிட்டு பதிவேடுகள் குறித்து சம்பந்தப்பட்ட அலுவலரிடம் கேட்டறிந்து ஆய்வு செய்யப்பட்டது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசும்போது, கள்ளக்குறிச்சி

0: ரூபாய் 30.25 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் குடிநீர் குழாய் அமைத்தல் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்தல் பணிகளையும், ரூபாய் 6.95 கோடி மதிப்பீட்டில் பாதாள சக்கரை இணைப்பு அமைக்கும் பணியினையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் புதிய பேருந்து நிலையத்தில் அடித்தள பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதையும், பாதாள சாக்கடை இணைப்புகளையும் அதிகப்படுத்தவும், குடிநீர் குழாய் அமைக்கும் பணிகளை விரைந்து முடித்திடவும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. எனவே பணிகளை விரைவாகவும் தரவாகவும் முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா இவ்வாறு தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 2027 ஆம் ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமாக வீடுகள் பட்டியல் தயாரித்தல் மற்றும் வீடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் தொடங்கி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இப்பணி வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை மாவட்டம் முழுவதும் நடைபெற உள்ளது. பணிக்கான கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 2119 ஆசிரியர்கள் கணக்கெடுப்பாளர்களாகவும், 356 ஆசிரியர்கள் மேற்பார்வையாளராகவும் நியமிக்கப்பட்டு களப்பணியில் ஈடுபட்டனர். கணக்கெடுப்பாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று வீடுகள் குறித்து தயாரிக்கப்பட்டுள்ள 33 கேள்விகளை கேட்டு டிஜிட்டல் முறையில் தகவலை பதிவு செய்வார்கள். எனவே கணக்கெடுப்பிற்கு வரும் அலுவலர்களிடமிருந்து பொதுமக்கள் தங்கள் வீடுகள் பற்றிய சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்கி இந்த தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பணிக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா கேட்டுக்கொண்டுள்ளார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் என். முருகேசன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. கர்நாடக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் திசேதோ பக்தியார் ஒலி வீச் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். இந்த பேச்சுக்களின் போது இந்தியாவின் பயிற்சி திட்டங்களின் மூலம் 3000 மேற்பட்ட உஸ்பெகிஸ்தான் அதிகாரிகள் பயனடைந்திருப்பதாக தெரிவித்தார். 16,000 மேற்பட்ட இந்திய மாணவர்கள் உஸ்பெகிஸ்தானில் உயர்கல்வி பயின்று வருவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். இருசக்கர மின் வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மாதம் மட்டும் 3,30,000 இருசக்கர மின் வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 66% அதிகமாகும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜீதன் ராம் மான்ஜி, சிறு குறு தொழில்துறையினருக்கான கடனுதவி வெகுவாக அதிகரித்துள்ளதாக கூறினார். இதன் காரணமாக இந்த தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2014 சிறு குறு தொழில்துறையினருக்கு 10,00,000 ரூபாய் அளவிற்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்பட்டதாகவும் தற்போது இது 38,00,000 ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கான திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார். சிறு குறு தொழில்துறையினருக்கு உதவும் வகையில் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் குறித்தும் திரு ஜீதன் ராம் மான்ஜி எடுத்துரைத்தார். நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியதை சுட்டிக்காட்டினார். இந்த மசோதா மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். இதேபோல் மாநிலங்களவையில் சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்திலும் எதிர்க்கட்சிகள் பங்கேற்காததை சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு உரிய வாய்ப்பு வழங்கப்பட்ட போதிலும் அதனை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றும் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் வெள்ளத் தடுப்பு திட்டங்களுக்காக 2,536

ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் திரு ராஜ்பூஷன் சௌத்ரி கூறியுள்ளார். இன்று மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், சிக்கிம் உள்ளிட்ட மாநிலங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளதாக கூறினார். திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு மாநில அரசுகளுக்கு இருப்பதாகவும், தொழில்நுட்பம் மற்றும் நிதியுதவியை மட்டும்தான் மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் திரு ராஜ்பூஷன் சௌத்ரி தெரிவித்தார். குஜராத் மாநிலம் மாஞ்சல்பூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு சத்யேந்திர

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இன்று பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நரேந்திர சுவாமி, சிவராஜ் தங் தாகி உட்பட 19 பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ரயில்வே கடந்த மாதம் 14 கோடியே 10 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 9% அதிகமாகும் என்று ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரயில்வே மூலம் மின் உற்பத்தி நிலையங்களுக்கான நிலக்கரி விநியோகம் கடந்த மாதம் 20% அதிகரித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள சாலைகளில் பாதசாரிகளுக்கான பகுதி வரையறுக்கப்படுவதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு அலோக் ஆராதே அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திராவில் கைத்தறி நெசவாளர்களுக்கு வருடந்தோறும் 25,000 ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டம் வரும் 7ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட இருப்பதாக அம்மாநில ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி சவிதா அறிவித்துள்ளார். இன்று அமராவதியில் இது தொடர்பாக ஜவுளித்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். தேசிய கைத்தறி தினமான வரும் 7ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், தகுதியுள்ளவர்கள் நாளை மறுநாள் மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பஞ்சாபில் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகையை 15 நாட்களுக்குள் விடுவிக்க வேண்டும் என்று அம்மாநில அரசுக்கு பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த பொறுப்பு தலைமை நீதிபதி அஸ்வினிகுமார் மிஸ்ரா, நீதிபதி ரோஹித் கபூர் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. நிதிச்சுமையை காரணம் காட்டி அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகையை வழங்காமல் இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்து அம்மாநில அரசின் தலைமைச் செயலாளர் திரு ஸ்ரீனிவாசன் தலைமையில் இன்று உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முதற்கட்டமாக வீடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக அந்த கூட்டத்தில் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்க உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான பணிகளுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேற்கு வங்கத்தில் பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான வருவாயை அதிகரிக்க வகை செய்யும் வழிகாட்டு நெறிமுறைகளை அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. பஞ்சாயத்து அமைப்புகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் இந்த நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக மேற்கு வங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான வருவாயை 5 மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் எவ்வித பேச்சுக்களும் நடைபெறவில்லை என்று ஈரான் கூறியுள்ளது. ஈரானுடன் மத்தியஸ்தர்கள் வாயிலாக பேச்சுக்கள் நடைபெறுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்த நிலையில் ஈரான் இதனை தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் நேரிட்டது. ரோல்பா மாவட்டத்தில் நேரிட்ட இந்த நிலநடுக்கம் 4.4 பதிவானது. இதன் காரணமாக பியூச்சான் மாவட்டத்தின் சில பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் டி பாலாஜி சேராலே தங்கப்பதக்கத்தையும் ருத்ரகுமார் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் காதா கட்டாக்கே வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுதூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற சத்தீஸ்கரை சேர்ந்த ஞானேஸ்வரி யாதவிற்கு அம்மாநில அரசு 30 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவித்ததோடு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பதவி உயர்வையும் வழங்கியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் வெற்றி பெற்றார். இந்தியா சிங்கப்பூர் இடையேயான 20 வயதுக்குட்பட்டோருக்கான 1வது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சத்யேந்திர மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். அசர்பைசானின் பாக்குவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் அவர்

0: பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 92 கிலோ எடைப்பிரிவில் சாக்ஷம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. கர்நாடக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8.
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த இரு தினங்களுக்கு லேசானது முதல் கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 20 முதல் 21 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 13 முதல் 14 டிகிரி செல்சியா ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 95 முதல் 100% காணப்படும். மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% இருக்கும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 2 முதல் 4 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும். வானிலை சார்ந்த வேளாண் குறிப்புகள். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். முட்டையோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் இலைவழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பூண்டு பயிரில் ஃபுசேரியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்பன்டேசம் 1 கிராம் அல்லது காப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். கேரட்டில் நூற்புழுவை தடுக்க நடவு செய்யும் போது ஹெக்டருக்கு 1 டன் வேப்பம்புண்ணாக்கு மண்ணில் இடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம்புண்ணாக்கு 1 ஹெக்டருக்கு 250 கிலோ இடுதல். பர்பியோரோ லிலாசினம் 5 கிலோ ஹெக்டர் என்ற அளவில் இட வேண்டும். நேர்கள் இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: நேரம் 7:30.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
2: செம்ம டேஸ்ட்.
3: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்.

0: இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் மலை காய்கறி சாகுபடி குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக மலை காய்கறிகள் சாகுபடி குறித்து விவசாயி பரத் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் எம் திவாகர்.
1: இப்ப மலை காய்கறிகள் விவசாயத்துல நீங்க 7 ஆண்டு காலமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க. உங்களுடைய விவசாய அனுபவத்துல என்னென்ன மாதிரியான காய்கறிகளை நீங்க பயிரிட்டு வளர்த்துருக்கீங்க?
2: நாங்க பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா கேரட்டு, கேபேஜ், காலிஃபிளவருங்க, அதுக்கப்புறம் பீன்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து எல்லா சீசன்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கேரட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா சீசன்லயும் நம்ம வந்து விளையறவங்க. கேரட்டு எடுத்தாலும் சரி, உங்களுக்கு பொட்டேட்டோ எடுத்தாலும் சரி, எல்லா சீசன்லயுமே நம்ம விளையறோம். நம்ம இதுக்கு இந்த சீசன் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலரா எந்த இது இல்லைங்க. ஏன்னா நம்ம மலையில இருக்கிறதுனால நம்மளுக்கு நம்ம கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா எப்போ எப்படி சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு தெரியாது நம்மளுக்கு. அதனால நம்ம எல்லா சீசன்லயும் எல்லாமே விளையறோம்.
1: இப்ப முதல்ல கிழங்கு விவசாயம் அதை எடுத்துக்கலாம். கிழங்கு விவசாயத்துக்கு நிலத்தை எப்படி தயார்படுத்தலாம், விதை விதிப்பு முறை எப்படி இருக்கலாம்?
2: நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிழங்கு பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு சீடிங்ஸ்ங்க. சீடிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வெளியிருந்து வாங்குவோம். அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஏற்ற மாதிரி ப்ராசஸிங் எல்லாம் இருக்கு. அந்த ப்ராசஸிங் எல்லாமே வந்துட்டு பண்ணிட்டு அந்த சீடிங் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா லைட்டா வந்து முளைக்கட்டும். முளைக்கட்டின பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா வந்துட்டு ஒரு பாத்தி மாதிரி வெட்டி அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நட்டி வைப்போம். நமக்கு வந்து கேரட்டு அதுக்கப்புறம் பீட்ரூட் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சீடிங்ஸ் வந்து நம்ம வெளியே தாங்க வாங்கி ஆகணும்.
1: ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு கால சாகுபடி இருக்கு. அந்த பயிர் வந்து அறுவடைக்கு எவ்வளவு நாட்கள்ல ஒவ்வொரு பயிரும் தயாராகுது? கிழங்கு, கேரட், பீன்ஸ், இந்த ப்ரோக்கோலி இதெல்லாமே.
2: அது போக வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்கோலி, கலகோஸ் அதுவும் பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் பெஸ்டிசைட்ஸ் வந்து யூஸ் பண்றதுல ஒரே ஒரு பெஸ்டிசைட் மட்டும் பாத்தீங்கன்னா பென்வால் அப்படின்ற பெஸ்டிசைட் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம கேரட்டோ இல்ல பீட்ரூட்டோ எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு போதிய அளவுக்கு இடைவெளி இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஆனா வந்துட்டு இப்போ நீங்க வந்துட்டு மத்த நாத்துங்க நான் சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரோக்கோலியோ இல்ல கேபேஜோ காலிஃபிளவரோ அந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு அரை அடியாச்சும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு கண்டிப்பா வந்து இடைவெளி வேணும். என்ன ரீசன் அப்படின்னா அதுங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அபவ் த சாயில் இருக்கிற ஒரு பிளான்ட் வெளியே வளர்றதுனால ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு இடம் இருந்த மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஷியஸா இருக்கும். அதே மாதிரி அவங்க வளர்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஒரு 3 மந்த்ஸ்ல இருந்து 3.5 மந்த்ஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹார்வெஸ்டிங்க்கு நம்ம கிராப் வந்து ரெடி ஆயிருங்க. நீங்க எது எடுத்தாலும் சரி, கேரட் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அந்த டைம்குள்ள நம்மளுக்கு வந்துட்டு ரெடி ஆயிருங்க. நம்மளுக்கு
1: இப்போ ஒவ்வொரு நாற்றுகள் விதைக்கும் போதும் வந்து ஒவ்வொரு இடைவெளிகள் தேவைப்படும் இல்லையா? அப்ப ஒவ்வொரு பயிருக்கும் நாற்று விதைக்கும் போது என்னென்ன மாதிரியான இடைவெளிகளை பின்பற்றலாம், இல்ல வேற என்னென்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டியிருக்கும்?
2: இயற்கை விவசாயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து பண்றதுல என்ன ரீசன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மண்ணு வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு ஆப்டா இருக்காதுங்க. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து இந்த வெள்ளப்பூச்சி பிரச்சனை மட்டும் தான் இருக்குதுங்க. அந்த வெள்ளப்பூச்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த சொன்ன பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பென் வாலு அந்த மாதிரி வந்துட்டு மருந்து அடிச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு நாங்க வந்துட்டு கிளியர் பண்ணிட்டு இருக்கோம்.
1: கேரட், முட்டைகோஸ் இதுக்கான விதைப்பு முறையை பத்தி சொல்லுங்க.
2: நம்மளோட முன்னோர்கள் இருந்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து பெஸ்டிசைட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மண் வளம் வந்துட்டு கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டிசைடோட யூசேஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரவிட கொஞ்சம் ஜாஸ்தியாயிருச்சு. அது வேணா சொல்லிக்கலாம். நம்ம இயற்கை முறையான விவசாயம் நம்ம பண்ணலாம் நம்ம. பட் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னா நம்ம பக்கத்துல இருக்க காடு இருக்கவங்க எல்லாருமே வந்து இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சா மட்டும் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால வந்துட்டு இயற்கை விவசாயம் வந்து மாற முடியும். அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன்.
1: இப்ப மண் வளம் வந்து சரியில்லாதனால இயற்கை விவசாயம் நீங்க செய்யறது இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப அந்த மண் வளம் சரியில்லாத போனதுக்கு காரணம் வந்து இந்த பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தாதான் அப்படின்றது சொல்லி நம்புறீங்களா?
2: நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் எல்லா காய்கறிகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சீசனுக்கு ஏத்த டிபெண்ட் பண்ணி வந்துட்டு நம்மளுக்கு நல்லா ஹீல்ட் இருக்குங்க, நல்லா இதா இருக்கும். பட் என்ன வந்து பாத்தீங்கன்னா கேரட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்கோலி அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஹீல்டு வந்துட்டு நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆபியஸா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு அட் லாஸ்ட் வந்துட்டு இந்த காசுக்காக தான் வந்து எல்லாம் இது பண்றது சரிங்களா. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்கமும் நம்மளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அது பர்டிகுலரா இந்த கேரட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்கோலி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா இருக்கும். நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் எல்லா வெஜிடபிள்ஸ்க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து நிறைய தேவைப்படும். ஆனா பர்டிகுலரா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேரட்டுக்கு கிழங்குக்கு அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்க்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பினிஷிங் ஸ்டேஜஸ்ல வந்துட்டு நல்ல தண்ணி அடிக்கும். அப்பதான் நம்மளுக்கு நல்ல ஹீல்டு கிடைக்குங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்துட்டு நம்மளுக்கு இந்த கிராப் வந்துட்டு ஃபினிஷிங் ஸ்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா, ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மருந்தெல்லாம் வந்துட்டு அடிக்கிற மாதிரி இருக்குங்க. என்ன இந்த பெண் வாழை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான். என்ன ரீசன் அப்படின்னா நம்மளோட அந்த செடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில தினம் அப்படி டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் வந்து இந்த பூச்சிக்கடினால தான் வந்துட்டு ஆகிறது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவெண்ட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெண்வாள் அந்த மாதிரி அடிச்சுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்துட்டு இந்த பூச்சிக்கடியிலேருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பாதுகாத்துக்கிறோம். நம்மளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடு எல்லாம் வச்சுருக்கோங்க. அந்த ஆடுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எரு அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம போய் உணர்த்தங்கிட்ட வாங்கணும்னு அவசியம் இல்லை. முட்டைக்கோஸோட செடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 இன்ச் சைஸ் வந்த பிறகு அதை எடுத்துகிட்டு போய் நம்ம தோட்டத்தில் வந்துட்டு அது அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1.5 அடி 1.5 அடி கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நட்டிடுவோம்.
1: இப்போ ஒவ்வொரு காயும் வந்து ஒவ்வொரு விதமான மகசூல் கொடுக்கும். லாபகரமான பயிர்னு உங்களோட அனுபவத்தில் எந்த பயிரை சொல்லுவீங்க? இந்த பயிர் வந்து குறைஞ்ச முதலீட்டில் எனக்கு நல்லா லாபம் கொடுத்துருக்கு அப்படின்ற காய்கறி வகை எது?
2: கேரட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சீடிங்க. நம்ம இந்த ஆட்டு எருவு போடுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஹீல்டு இதெல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ முட்டைகோஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உங்களுக்கு அது வந்து அது சீடிங்ஸ் தாங்க. அதை வாங்கிட்டு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டு அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிளிங் அதை எடுத்து விதைப்போங்க.
1: இப்போ வந்து நீங்கள் படித்த ஒரு பட்டதாரியாக இருக்கீங்க, விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த விவசாயம் எந்த அளவுக்கு ஒரு கை கொடுக்குது உங்களுக்கு வாழ்நாளில், டெய்லி அதாவது சராசரியாக டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு விவசாயம் எந்த அளவுக்கு கை கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க?
2: ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் வந்து ஒரு வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேங்க. வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்காக வந்துட்டு ஒரு இடத்துல வேலை செய்கிறதுக்கும் இன்னொருத்தவங்களுக்காக வேலை செய்கிறது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரியோட பேக் போனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் தான். அது இல்லாமல் நானும் அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்டில் தான் வந்ததுனால எனக்கு அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா எங்கள் அப்பா எங்கள் தாத்தா அதுக்கு முன்னாடி தான் எல்லாருமே வந்து அக்ரிகல்ச்சர் தான் பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு வந்து அக்ரிகல்ச்சர் மேலே வந்துட்டு ரொம்ப ஈடுபாடு, ரொம்ப வந்துட்டு நல்ல இன்வால்மெண்ட்டோடு தான் வந்துட்டு நான் வந்துட்டு உள்ளே வந்துட்டு வந்தது. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நல்ல இன்கமே இருக்குங்க. ஒரு இடத்துல போய் வெளியே வேலை செய்கிறதுக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்கிறப்ப எனக்கு இன்னும் நல்லாவே இருக்கு எனக்கு.
1: உங்கள் தோட்டத்தில் நீங்கள் என்னென்ன மாதிரியான கீரை வகைகளெல்லாம் சாகுபடி செஞ்சுருக்கீங்க?
2: நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கீரை வந்துட்டு நாங்கள் வந்து சாகுபடி செய்கிறோம். நாங்கள் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பருப்பிக்கீரை, புதினா, பாலக்கு, மணத்தக்காளி கீரை, வெந்தயக்கீரை, கொத்துமல்லி, தண்டிக்கீரை, பீட்ரூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இலையும் வந்து நம்ம கீரை யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு முள்ளங்கிக்கீரை, கடுகுக்கீரை, பசலைக்கீரை, சிறுக்கீரை, தாடிக்கீரை.
1: இத்தனை வகையான கீரைகளை நீங்கள் சாகுபடி செய்கிறீங்க. முதல் முதல்ல வந்து இந்த பருப்பிக்கீரை, அதை எப்படி விதைப்பீங்க, அதோடைய சாகுபடி முறை எப்படி?
2: பருப்பிக்கீரைன்றது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சீடிங்ஸ் தாங்க. அந்த சீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு பேடு மாதிரி எடுத்துருவோம். அந்த பேடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீரை இது அந்த விதைங்களை போட்டுட்டு அதுலேருந்து வர்றது தான். ஆனால் பட் என்னென்னா நம்ம இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருந்து வந்துட்டு அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த டைப் இது பண்ணிகிட்ருக்கோம்.
1: இந்த பருப்பிக்கீரை வந்து எத்தனை நாட்களில் அறுவடைக்கு தயாராகும்? நல்ல செழிச்சு வளர்றதுக்கு என்னென்ன உரங்கள் பயன்படுத்தலாம்?
2: உரங்கள் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா நார்மலாக எருவு போடுறது தாங்க. எருவு போடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு வந்துட்டு வேணும் அப்படின்னா இந்த M45 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது சரிங்களா, அந்த மருந்து அடிச்சுட்டு வருவோம். 45 நாள்லேருந்து ஒரு 60 நாளுக்குள்ள வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ரெடி ஆயிடுவோங்க நம்மளுக்கு.
1: அடுத்தது அந்த புதினா, இது வந்து ஒரு நறுமண பயிர்னு சொல்லாங்க.
2: ஆமாங்க.
1: இந்த நறுமண பயிர் இந்த புதினாவை வந்து எப்படி சாகுபடி செய்யலாம், என்னென்ன மாதிரியான?
2: புதினாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீடிங்ஸ் தாங்க. அது சீடில் வந்துட்டு வர ஒரு இது தான். பட் என்னன்னா புதினா வந்துட்டு நம்ம நிறைய வந்துட்டு நம்ம நார்மல் தெரிய சட்னி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு டீ கடையில் போய் டீ கடையிலும் இல்லைங்க, இப்போ வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் காஃபியோ ஒரு பிளாக் டீயோ வந்து போடுறப்போ ஒரு புதினா வந்துட்டு ஒரு லீஃப் போட்டு குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் நரிஷ்மெண்ட்டாக இருக்குங்க, நல்லாயிருக்கும்.
1: இப்போ இந்த புதினா வந்து இந்த வேரை வந்து பிச்சு ஊனி வச்சா கூட அந்த வேர்லேயே கூட இந்த புதினா வளர்ந்துடும். அடுத்தது வந்து இந்த பாலக், அந்த வகையான கீரை, இந்த பாலக் கீரை வந்து சாகுபடி முறை எப்படி இருக்கு?
2: பாலக்கீரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்துட்டு நம்ம இருக்கிற ஏரியாவில் வந்துட்டு அந்தளவுக்கு சாகுபடி ஆகிறது இல்லை. கொஞ்சம் ஹீட் கிளைமேட்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வளருதுங்க. பட் ஊட்டி மட்டும் தான், மற்றபடி வேறு எங்கேயும் வளராதது. பட் பாலக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சூப்பு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலக்கீரை நம்ம ஊட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் கேட்டகரி ஹோட்டல்ஸ்லாம் வந்து அதை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஆஸ் வெல் ஆஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதர் கண்ட்ரீஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதெல்லாம் வந்து பாலக் பண்ணிகிட்டு இருக்காங்க. பர்டிகுலராக வந்து சூப்புக்கு யூஸ் பண்ணுற ஒரு கீரை.
1: இந்த பாலக்கீரை எப்படி நடவு செய்கிறது, இந்த விதைகள் பயன்படுத்துகிறீங்களா?
2: அதுவும் விதைகள் தான் பயன்படுத்துகிறோம், பயன்படுத்தி நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம். நாங்கள்
1: இப்போ பாலக்கீரையும் சரி புதினாவும் சரி இந்த பருப்பிக்கீரையும் சரி சராசரியாக எவ்வளோ வரைக்கும் விலை கிடைக்குது உங்களுக்கு?
2: பாலக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து சீசனல் தாங்க. நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லோன்னு சொல்ல முடியாது.
3: நம்மளுக்கு வந்துட்டு ஆவரேஜாக வந்துட்டு ஒரு கட்டு, இப்போ வந்து பருப்பு கீரை எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆவரேஜாக வந்துட்டு ஒரு கட்டு வந்துட்டு ஒரு 15 ஒரு 20 ருபீஸ் வரைக்கும் நம்மளுக்கு போதும் நம்மளுக்கு, சரிங்களா. இப்போ புதினா எடுத்துட்டீங்க அப்படின்னா புதினாவும் அதே மாத்தாங்க, 15-20 வரைக்கும் போதும் நம்மளுக்கு. இது நம்மளுக்கு என்னென்னா பாலக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பெரிய ஒரு லீஃபு, அதெல்லாம் எடுக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் ரேட், ஒரு டைம் 30 கிடைக்கலாம், ஒரு டைம் 40 கிடைக்கலாம், ஒரு டைம் வந்துட்டு 20 கிடைக்கலாம்.
4: புதினா வந்து எல்லா நாட்கள்லையும் வளரக்கூடியது, எல்லா சீசன்லையும் வளரக்கூடியது. இந்த பருப்பு கீரையும் பொதுவாக எல்லா சீசன்லையுமே வளரும். இந்த பாலக்கீரை எப்படி, எந்த மாதிரியான காலநிலை தேவைப்படும்?
3: இல்லை பாலக்கீரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லா சீசன்லேயும் நம்மளுக்கு வந்து வருவாங்க, நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும். அது என்னென்னா நம்ம ஊட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பாலக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளரும், பட் என்னென்னா கொஞ்சம் கோல்டு அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஹீல்டு கொடுக்காதுங்க நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஹீட் பிளேசஸில் வந்து யூஸ் பண்ணிக்கணும்.
4: அப்புறம் மணத்தக்காளி கீரை, இந்த வெந்தயக்கீரை சொல்கிறோம், இந்த கீரைகள் எப்படி சாகுபடி செய்யலாம்?
3: மணத்தக்காளி கீரையும் அதே மாதிரி தாங்க, எல்லாமே சீடிங்ஸ் தான். பட் என்னன்னா மணத்தக்காளி கீரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மெடிசனல் வேல்யூஸ் வந்துட்டு அதில் இருக்குது. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயிற்றில் வந்து புண்ணு இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கெலாம் வந்து மணத்தக்காளி கீரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாயிலே பண்ணாமல் சும்மா அதை பிச்சு நீங்கள் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வெந்தயக்கீரை வந்துட்டு அதே மாதிரி தாங்க, வெந்தயக்கீரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்துட்டு ஒரு 45-60 வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஹார்வெஸ்டிங் டைம் நம்மளுக்கு, பட் அதுவும் வந்து சீடிங்ஸ் தாங்க, சீடிங்ஸில் தான் வந்து வளருது.
4: கொத்தமல்லி, தண்டு கீரை, இந்த ரகங்கள்.
3: கொத்துமல்லி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அது ஒரு ஃப்ளேவரிங்க்காக யூஸ் பண்ணுறது தாங்க. தண்டு கீரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு நம்ம வந்து பொரியலை பண்ணுறது யூஸ் பண்ணுறோம், பட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு.
4: இப்போ பீட்ரூட் பயிரும் விளைவிக்கும் போதும் சரி, இல்லை இந்த முள்ளங்கி விளைவிக்கும் போதும் சரி, அந்த கீரைகள் அதாவது அது மேலே வரக்கூடிய அந்த இலைகளை வந்து கீரைகளை பயன்படுத்துகிறோம். அந்த கீரைகள் எப்படி, எத்தனை நாட்களுக்குள்ளே எடுத்தால் அந்த கீரைகள் வந்து கீரைகளாக பயன்படுத்தலாம், இல்லை சில கீரைகள் வந்து அதில் செடியோடையே விட்டுட்டோம்னா முத்தி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எத்தனை நாட்களுக்குள்ளே இந்த முள்ளங்கி கீரை அல்லது பீட்ரூட் கீரையை எடுத்தால் கீரைகளாக பயன்படுத்த முடியும்?
3: ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீட்ரூட் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இது தனியாக அந்த மாதிரிலாம் இல்லைங்க, நாங்கள் பீட்ரூட் எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீரை வகை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான். ஆனால் என்னென்னா வந்து அதோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு யாருக்கும் தெரியாதுங்க, நம்ம யாரும் யூஸ் பண்ணுறதில்ல நம்ம. பட் நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அவங்க, சப்ஜி மாதிரி பண்ணி அவங்க யூஸ் பண்ணுறாங்க அவங்க. பட் என்னென்னா ஹார்வெஸ்டிங் டைம் தான், பட் என்னென்னா நம்ம பிளான்ட் வந்துட்டு நல்லா பார்த்துக்கிற விதத்தில் தான் இருக்குங்க. ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா முத்தி போகும், ஆனால் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்தி போகாதுங்க, முத்தி போகாததை மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம்.
4: கடுகு கீரைன்னு சொல்கிறோம், அது எப்படி, கடுகு விதை வச்சு கீரையாக வளருதா இல்லை அதுக்குன்னு தனி கீரையா?
3: அந்த பிளான்ட் பேர் வந்துட்டு அந்த மாதிரி கடுகு கீரை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க, பட் என்னென்னா அது நார்மலாக நம்மளுக்கு இருக்கிற அந்த கீரை வகைகள் தாங்க. அது
4: இப்போ அந்த பசலக்கீரை வகையும் சொல்கிறோம், இந்த சிறுகீரை, தண்டு கீரை, இதனுடைய சாகுபடி முறைகள்
3: அதுவும் சேம் தாங்க. இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீடிங்ஸ் போட்டு சீட்லேருந்து வர்றது தான் அது எல்லாமே, சரிங்களா. அண்ட் என்னென்னா ஒன்னனுக்கும் ஒரு ஒரு மெடிசனல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆனால் என்னென்னா கீரைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாடி வந்து கூலிங் ஆகும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு நம்ம வயிற்றில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து நிறைய விட்டமின்ஸு ப்ரோட்டீன்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கீரையில் இருக்குது. ஸோ நம்ம வந்து கீரை வந்து எல்லாமே வந்து காமனாக எல்லா கீரைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குணங்கள்லாம் இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம்.
4: கீரைகள் வந்து ஒரு கஷ்டப்பட்டு விவசாயம் செய்யக்கூடிய முறையில் கீரைகள் வளர்க்கறதில்ல, ஏன்னா கீரைகளுடைய விவசாய முறை வந்து ரொம்ப சுலபமாக இருக்குது. சுலபம்

0: வேலையை பயன்படுத்தி நல்ல வருமானமும் கீரைகள்ல கிடைக்கிறது. இப்ப சராசரியா கீரைகள் இந்த விதைவிக்கிறதுக்கு எவ்வளவு வரைக்கும் ஒரு நிலப்பரப்பு தேவைப்படுது?
1: நம்மளுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டுல எதுவுமே இல்லைங்க, சரிங்களா? ஒரு லிமிட்டடாக வந்துட்டு ஒரு சென்ட் இருந்தால் கூட நம்ம வந்து கீரை வந்து நம்ம அதில் உற்பத்தி பண்ணிக்கலாம். நம்ம அது எப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு போடுற மாதிரி தான் நம்ம போடலாம் நம்ம. பட் என்னன்னா, நம்மளுக்கு வந்துட்டு விலை ஒரு சில டைமில் கிடைக்க போயிடும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மட்டும் தான் கீரையை மட்டும் போட்டுக்குவாங்க. ஒரு 10 சென்ட்டோ 20 சென்ட்டோ 30 சென்ட்டோக்கோ மட்டும் தான் வந்து கீரை போட்டுக்குவாங்க, தவிர ஒரு லார்ஜ் ஸ்கேலில் வந்து எப்பவுமே பண்ண மாட்டாங்க.
0: கீரைகளுக்கு தண்ணீர் தேவை எப்படி இருக்கு? நிறைய தண்ணீர் பயன்படுத்த வேண்டியிருக்கா, இல்லை எல்லா கீரைக்கும் கொஞ்சமா போதுமான அளவு மழை நீரே போதுமானதா?
1: ஒரு லிமிட்டட் லெவலான ஒரு தண்ணி இருந்தாலே போதுங்க. நம்ம வந்துட்டு அதுக்குன்னு ரொம்ப வந்துட்டு எஃபர்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. ஒரு லிமிட்டடா வந்துட்டு தண்ணி அடிச்சாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட குரோத் நல்லா இருக்கும். ஏன்னா கீரை எடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ரொம்ப பெருசு பெருசாலாம் இருக்காது இல்லைங்க, எல்லாமே சின்ன சின்ன ரூட்ஸ். அந்த ரூட்ஸுக்கு வந்து எவ்வளவு தேவைப்படுத தண்ணி அந்த அளவுக்கு அடிச்சாலே போதும்.
0: இப்போ கீரைகளை தாக்கக்கூடிய இந்த நோய்களோ இல்லை பூச்சிகளோ நிறைய இருக்கும். இந்த கீரைகளுக்கு வந்து இந்த இலை நோய், இலை பூச்சிகள்லாம் அரிப்பு கீரைகளை அரிச்சிரும். ஸோ அந்த மாதிரியான பூச்சிகளும் நோய்களும் என்னவா இருக்கு?
1: அது நார்மலாக வந்துட்டு எல்லா பூச்சிக்கடி அதாமே இருக்குங்க. பட் என்னன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து கீரைகளில் இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா, கீரைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு அதோட கசப்புத்தன்மையாக இருக்கிறதுனால பூச்சிக்கடி அந்த அளவுக்கு இருக்காதுங்க அதில். அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறது வந்து அந்த M45 மருந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எருவெல்லாம் வந்து போட்டு நாங்கள் நல்லா வந்துட்டு கொத்தி விடுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இல்லை.
0: அப்புறம் இந்த சலாத் அப்படின்னு சொல்கிறாங்க, அது அந்த கீரை வகையுடைய சாகுபடி முறை என்ன, அந்த என்ன மாதிரியான கீரை?
1: அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனீஸ் வெஜிடபிள் அப்படின்வாங்க, சைனீஸோட இலை. அது வந்துட்டு நம்ம ப்ராப்பர் ஊட்டி டவுனுக்குள்ளே வந்துட்டு அது வந்துட்டு விளையிறது இல்லைங்க. அது வந்து கொஞ்சம் வந்து ஹீட்டான இருக்கிற இடத்துல தான் வந்துட்டு அதை யூஸ் பண்ணுறாங்க அது. பட் என்னன்னா, அது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் கேட்டகரி ஹோட்டல்ஸில் வந்துட்டு சூப்புக்காக மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணுற ஒரு இலை, சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட பெனிஃபிட்ஸ் வந்துட்டு நம்ம இருக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டு யாருக்குமே வந்து தெரியாது. மேக்ஸிமம் யாரும் வந்துட்டு யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அந்த ட்ரெடிஷ்னல் முறையில் இருக்கிறதுனால அதோட பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு தெரியுதில்லைங்க.
0: இந்த சலாத் கீரை வந்து அதுவும் நடவு செய்யறதுக்கு எப்படி, விதைகள் தான் பயன்படுத்தணுமா?
1: இல்லைங்க, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விதைகளில் தான் வந்துட்டு எல்லாமே வந்து இது பண்ணணும். ஏன்னா விதைகள் வச்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளான்ட்லாம் நல்ல ஃபார்மில் வரும்.
0: அதுக்கப்புறம் அந்த பார்ட்லி அந்த சிலரி அதுவும் கீரை வகையை சேர்ந்தது தான், அதனுடைய சாகுபடி முறை, அது அறுவடைக்கு எத்தனை நாட்களில் தயாராகும்?
1: அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 45 வந்து 60 வந்துட்டு எல்லாமே தயாராகிடும். அதுவும் சேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீடிங்ஸ் முறையில் தான் வந்துட்டு பண்ணுறோங்க, சீடிங்ஸ் முறையில் தான் பண்ணுறது. என்னென்னா அதுவும் நம்ம வந்துட்டு நம்மளோட நம்ம இருக்கிற ஆளுங்களுக்கு தெரியாதுங்க. அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5-star கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுற ஒரு மெடிசன்.
0: இது எத்தனை நாட்கள் இந்த காலகட்டத்தில் வளரக்கூடியதாக இருக்குது, இல்லை எல்லா சீசனுமே வளரும்?
1: அது எல்லா சீசனில் வந்து வளருங்க. ஆனால் என்னென்னா ஒரு 45-60 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா
0: கண்டிப்பாக ஆகும். இந்த கீரைகள் விதைக்கும் போது மாடுகளோ இல்லை வேறு விலங்குகளோ வந்து கீரைகளை உட்கொண்டுறோம், சாப்பிட்றோம். ஸோ அதை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகள் என்னெல்லாம் பண்ணிக்கலாம்?
1: நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏரியாவில் எடுத்தீங்க அப்படின்னா நிறைய வந்துட்டு இந்த காட்டு மாடு தொல்லை நிறைய இருக்குங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபென்ஸ் போட்டுக்குவோங்க. ஃபென்ஸ் போட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்துட்டு பேரி பண்ணிக்குவோம், சரிங்களா? பாதுகாப்பாக வைக்கிறது ஃபென்ஸ் போட்டு தான். இன்னும் என்னென்னா நம்மளுக்கு ஒரு சில வெரைட்டிஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்லைட் வந்து அதிகமாக தேவைப்படாதுங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு க்ரீன் ஷீட் மாதிரி போட்டு அந்த சன்லைட்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து இது பண்ணிக்குவோம்.
2: நிகழ்ச்சியில் இதுவரை மலை காய்கறிகள் சாகுபடி குறித்து விவசாயி பரத் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் எம். திவாகர்.
3: இனி கிராமிய பாடல்.
4: உத்தமிக்கு கல்யாணம், ஊரெல்லாம் கொண்டாட்டம், அத்தை மகன் அன்புதான். ஆனாலும் அசலூராச்சே, பெண்ணுக்கு பெற்றோரை பெறுகின்ற பேதலிப்பு
5: இல்லை வேண்டி முன்ன போகுது, மனசு அடகாத்த உரிய

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். இனி தகவல் களஞ்சியம்.
1: இன்றைய தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் மலைத்தோட்ட பயிர்கள் பனங்கிழங்கு மற்றும் சீம்பு மற்றும் குருத்தோலைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். பனங்கிழங்கு. பொங்கல் விழாவிற்கு பனங்கிழங்கு பயன்படுத்துவது தமிழர் வழக்கமாகும். முதிர்ச்சியடைந்த விதைகள் எந்தவித பயனை தராத போதிலும் அவற்றை முழக்க வைத்து மாவுச்சத்து மிகுந்த முதல் இலையுடன் மூடிய தரைக்கீழ் தண்டான பனங்கிழங்குகளை பெறலாம். பனங்கிழங்கை நல்கு கழுவி இரண்டு விதமாய் வேக வைத்து சாப்பிடுவார்கள். தோளுடன் பானைக்குள் வைத்து சிறிது நீரூற்றி வேக வைத்து தோலை உரித்து எடுத்துவிட்டு கிழங்கை இரண்டாக வகிர்ந்து முறிந்த நாரை பிரித்துவிட்டு சாப்பிடுவார்கள். சில இடங்களில் தோலை உரித்துவிட்டு சிறிது மஞ்சளை அரைத்து கிழங்கின் மீது தடவி உப்பு போட்டு பானைக்குள் வைத்து அவிக்கிறார்கள். பிறகு வெந்த கிழங்கை இரண்டாக பிரித்து வெயிலில் உலர்த்தி சிறு சிறு துண்டுகளாக சேகரித்து வைத்து சிறு குழந்தைகளுக்கு தின்பண்டமாக கொடுக்கிறார்கள். பனங்கிழங்கு மாவு சத்துள்ள உணவு. உலர்ந்த கிழங்கு மாவாக அரைக்கப்பட்டு உணவுப் பொருளாக உட்கொள்ளப்படுகிறது. டின்களில் அடைத்தும் விற்கின்றனர். இவற்றிலிருந்து பெறப்படும் மாவுச்சத்து துணிகளை மிருதுவாக்கவும் எரிசாயம் உற்பத்தி செய்யவும் பயன்படுகிறது. வெயிலில் உலர்த்தி சேகரித்து வைக்கப்படும் கொட்டைகள் நவம்பர் மாதம் மழை பெய்தவுடன் கிழங்குக்காக மணலில் பதிக்கப்படுகின்றன. சுமார் 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் முதல் 1.5 மீட்டர் உயரம் கொண்ட மேட்டுப்பாத்திகளை அமைத்து அவற்றில் பனங்கொட்டைகளை விதைத்தால் அவற்றிலிருந்து பனங்கிழங்குகள் தோன்றும். பனங்கொட்டைகளை பரப்பி அதன் மேல் மண்ணை போட்டு மூடிவிட வேண்டும். 4 வகைப்பட்ட வேர் வளர்ச்சி ஊடகங்களை ஆராய்ந்ததில் மணல், களிமண் மற்றும் தொழு எரு போன்றவற்றை 1:1:1 என்ற விகிதத்தில் கலந்து நாற்றங்கால் அமைக்கும் பொழுது கிழங்குகளின் வீரியம் அதிகரித்து காணப்படுகிறது. உண்பதற்கு ஏற்ற கிழங்குகளை பெற ஏதுவாக செம்மண் மற்றும் மணல் ஆகியவற்றில் 3:1 என்ற விகிதத்தில் கலந்து கிட வேண்டும். பொதுவாக பனங்கொட்டைகள் முளைக்க நிழல் தேவையில்லை. பனங்கொட்டைகளை விதைத்த பிறகு நாள்தோறும் நீர் பாய்ச்ச வேண்டும். இவ்வாறு நீர் பாய்ச்சினால் 45 முதல் 60 நாட்களில் அவை முளைத்துவிடும். கரு அச்சு மண்ணில் கீழ் நோக்கி நீளமாக வளர்ந்து வேர்களை தோற்றுவிக்கும். வேரிலிருந்து மேல் நோக்கி வளரும் பகுதி முழுமையடையா இலையாக மாறும். இலை உரைக்கு உட்பட்ட பகுதிகளில் ஊட்டச்சத்து சேமிக்கப்பட்டு கிழங்காக உருமாறுகிறது. இத்தகைய கிழங்கு சுமார் 15 சென்டிமீட்டர் நீளமும் 2.5 சென்டிமீட்டர் தடுமனும் கொண்டிருக்கும். தரைக்கு மேல் பீலி தோன்ற ஆரம்பித்துவிட்டால் கிழங்கு நன்று விளைந்துவிட்டன என்று அறியலாம். அப்பொழுது கிழங்கின் மேலுள்ள தோல் வெடித்திருக்கும். இதுதான் சரியான நிலை என்று அறியலாம். கிழங்கை தோண்டி எடுத்து கொட்டையை தனியாக நறுக்கி எடுத்து விடுவார்கள். பொதுவாக மேலும் இலைகள் உற்பத்தியாவதற்கு முன்பே கிழங்குகள் தோண்டி எடுக்கப்பட்டுவிடும். நன்கு முதிர்ச்சியடைந்த பனம் கிழங்குகள் எளிதில் நொறுங்கும் தன்மை கொண்டவையாகவும் முதிரா கிழங்குகள் நார்த்தன்மை கொண்டவையாகவும் காணப்படும். பனங்கொட்டைகளை விதைத்ததிலிருந்து 135 நாட்கள் கழித்து அறுவடை மேற்கொண்டால் கிழங்கொன்றின் எடை 90 முதல் 110 கிராம் விதை இருக்கும். விதைகளில் சேமித்து வைக்கப்பட்ட மாவுச்சத்தை கொண்டு பழங்கிழங்கில் ஆரம்பகட்ட வளர்ச்சி அமையும். இதில் 50 விழுக்காடு எடை மாவுச்சத்தாகும். 3 விதைகள் கொண்ட சுமார் 300 பழங்களை தரவல்ல பனை ஒன்றிலிருந்து ஆண்டொன்றுக்கு 18.2 கிலோ மாவுச்சத்து பெறலாம். பனங்கிழங்குகளை தோளின்றி சேமித்து வைக்கும் பொழுது 24 மணி நேரம் கழித்து அதன் அடிப்பகுதியில் அழுகல் ஏற்படத் தொடங்கும். தோளுடன் அறை வெப்பநிலையில் 3 நாட்கள் வரை சேமித்து வைக்கலாம். அறுவடை செய்த கிழங்குகளை உலர்த்தி பல மாதங்களுக்கு சேமித்து வைக்கலாம். பனங்கிழங்கு ஆண்டின் 1 குறிப்பிட்ட பருவத்தில் மட்டுமே கிடைப்பதால் இதனை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி ஆண்டு முழுவதும் பயன்படுத்தலாம். பனங்கிழங்கு மாவிலிருந்து அல்வா, லட்டு, கேசரி, உப்புமா, பாயாசம், இட்லி போன்றவற்றை தயாரிக்கலாம். நீர் இறக்கப்பட்ட பனங்கிழங்கு. நன்றாக முதிர்ந்த பனங்கிழங்கை மண்ணிலிருந்து பிடுங்கி மேல்தோலை நீக்கிக் கொள்ள வேண்டும். இக்கிழங்கை நன்றாக வேக வைத்து நாரை நீக்கிவிட்டு சிறிய துண்டுகளாக நறுக்கி வெயிலில் காய வைக்க வேண்டும். காய வைத்த கிழங்கை பாலித்தீன் பைகளில் அடைத்து மூட வேண்டும். இக்கிழங்கை மாவு வடிவிலோ அல்லது நீருடன் சேர்த்து மறுசீராக்கப்பட்ட நிலையிலோ உண்ணலாம். நல்ல பனங்கிழங்கு தேர்வு செய்து புறத்தோலை நீக்க வேண்டும். தோல் உரிக்கப்பட்ட கிழங்கை ஆவியில் நன்றாக வேக வைத்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிக் கொள்ள வேண்டும். இத்துண்டுகளை நன்றாக காய வைத்து அரவை ஆலையிலிட்டு அரைத்து மாவாக்கிக் கொள்ள வேண்டும் அல்லது துகள்களாக்கி ரவை வடிவத்தில் பெற்றுக் கொள்ள வேண்டும். கிழங்கிலிருந்து 21 விழுக்காடு மாவு கிடைக்கும். வேக வைக்கப்பட்ட பனங்கிழங்கில் இருந்து பெறப்படும் மாவை அரை வெப்பநிலையில் 90 நாட்கள் வரை நிறம் மற்றும் மனம் குன்றாமல் சேமித்து வைக்கலாம். இந்த பனங்கிழங்கு மாவை கொண்டு பல்வேறு உணவுப் பண்டங்களையும் தயாரிக்கலாம். பனங்கிழங்கு மாவையும் சோயா மாவையும் நெய் விட்டு நன்றாக வறுத்துக் கொள்ளவும் சர்க்கரை பாகு தயாரித்து பாகு நன்றாக கம்பி பதத்திற்கு வந்தவுடன் இதர பொருட்களை இப்பாகுடன் சேர்த்து வறுத்து ஏற்கனவே வைத்துள்ள மாவையும் இத்துடன் கலந்து நன்றாக லட்டு பதத்திற்கு வரும் வரை பிசைந்து லட்டு உருண்டைகளை தயாரிக்கலாம். பனங்கிழங்கு கேசரி. பனங்கிழங்கு மாவை முதலில் வானொலியில் தனியாக வறுத்து எடுத்து வைக்க வேண்டும். வானொலியை அடுப்பில் வைத்து அதில் நெய்விட்டு முந்திரி மற்றும் உலர்திராட்சையை நன்றாக வறுத்து அதனுடன் வறுத்து வைத்துள்ள பனங்கிழங்கு மாவை சேர்த்து அடுப்பை குறைத்த தண்ணலில் வைத்து மெதுவாகவும் தொடர்ச்சியாகவும் கருகிவிடாமல் கிளற வேண்டும். மேற்கூறிய கலவை நன்றாக வெந்தவுடன் ஆரஞ்சு நிறமையையும் சர்க்கரையையும் சேர்த்து மேலும் சிறிது நேரம் கிளறி கேசரி பதத்திற்கு வந்தவுடன் இறக்க வேண்டும். பனங்கிழங்கு பாயாசம். முதலில் பனங்கிழங்கு மாவை வானொலியில் இட்டு பொன்னிறமாகும் வரை வறுத்து இதனுடன் சுடுநீர் சேர்த்து மெதுவாக வேக வைத்துக் கொள்ள வேண்டும். சர்க்கரை மற்றும் பாலை இதனுடன் சேர்த்து மேலும் 5 நிமிடம் வேக வைக்க வேண்டும். மற்ற பொருட்களை இக்கலவையுடன் சேர்த்து நன்றாக கலந்து பரிமாற வேண்டும். சீம்பு, கொட்டையிலிருந்து கிழங்கு முளைத்து வருவதற்கு கொண்டையில் உள்ள வெள்ளைப்பகுதி உதவுகிறது. கிழங்கு நன்கு விளைந்துவிட்டால் கொட்டைகளில் ஒன்றும் இருக்காது. ஆனால் முதலில் முளைக்க உதவிய கருவெள்ளை கலந்த மஞ்சள் நிறத்துடன் காணப்படும். இதில் மாவுச்சத்து பெருமளவு காணப்படுகிறது. பனங்கொட்டைகள் முளைக்கும் பொழுது பனங்கொட்டையின் உட்பகுதி பஞ்சு போன்று இனிப்பாக மாற்றமடையும். இது உண்பதற்கு மிகவும் சுவையாக இருக்கும். இதற்கு சீம்பு என்ற பெயர். பனங்கொட்டை முளைத்த 30 நாட்களுக்கு பிறகு சீம்பின் எடை குறைய தொடங்கும். சீம்புவின் எடை 25 முதல் 30 கிராம் வரை இருக்கும். சீம்பினை அறுவடை செய்து 4 மணி நேரம் வைத்திருக்க முடியும். சீம்பு சுவை மற்றும் மனம் ஆகியவற்றை 8 மணி நேரத்தில் இழந்து விடுவதால் அதன் பிறகு நுகர்வுக்கு உகந்ததற்றதாகி விடுகிறது. இருந்த போதிலும் 300 முதல் 400 சென்டி வெப்பநிலையில் சேமித்து வைத்து பிறகு நீரேற்றம் செய்து உண்ணலாம். குருத்தோலைகள், பனையின் இளம் குருத்து உணவாக பயன்படுகிறது. குருத்தோலைகளை பெற பனைகளை வேரோடு வெட்ட வேண்டியுள்ளது. வேறு காரணங்களுக்காக பனைகளை வெட்டும் பொழுது கிடைக்கும் குருத்தோலைகளை உணவாக பயன்படுத்தலாம். சேலம், தருமபுரி மாவட்டங்களில் குருத்தோலைகள் பனஞ்சோறு என்று கிராம மக்கள் வழங்கி வருகின்றனர். பச்சை ஓலைகள், பனம்பழச்சாறு, குருத்தோலைகள் போன்றவற்றை கால்நடை தீவிரமாக பயன்படுத்தப்படுகிறது.
2: இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி எம் தர்மராஜ், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

நேயர்களே, நாளை இரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, முயல்கள், எலிகள் மற்றும் பிற செல்ல பிராணிகள் வளர்ப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சத்ய பவானி அவர்கள் வழங்கும் உரை. தொடர்ந்து வீட்டுத் தோட்டம் அமைத்தல் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவர்களின் உரை இடம்பெற கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மாதத்தில் 29,88,000 கோடி ரூபாய் அளவிற்கு டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால், உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த சட்டத்திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீதித்துறையின் சேவைகளை மேம்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் மக்களுக்கு குறித்த காலத்திற்குள் நீதி கிடைக்கும் என்றும் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி, சிறு குறு தொழில்துறையினருக்கான கடனுதவி வெகுவாக அதிகரித்துள்ளதாக கூறினார். இதன் காரணமாக இந்த தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2014 சிறு குறு தொழில்துறையினருக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு மட்டுமே கடனுதவி வழங்கப்பட்டதாகவும் தற்போது இது 38 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கான திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார். சிறு குறு தொழில்துறையினருக்கு உதவும் வகையில் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் குறித்தும் திரு ஜிதன் ராம் மாஞ்சி எடுத்துரைத்தார். ரயில்வே கடந்த மாதம் 14 கோடியே 10 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 9% அதிகமாகும் என்று ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரயில்வே மூலம் மின் உற்பத்தி நிலையங்களுக்கான நிலக்கரி விநியோகம் கடந்த மாதம் 20% அதிகரித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை விடுவிக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தலின்படி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உடல் உறுப்பு தானத்தில் சிறந்த மாநிலத்திற்கான விருது தமிழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச உடல் உறுப்பு தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் மத்திய இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் இந்த விருதினை வழங்கினார். தமிழகத்தின் சார்பில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் இந்த விருதினை பெற்றுக் கொண்டார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு இதுவரை அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டாதது ஏன் என்று வினவியுள்ளார். கர்நாடகாவில் இது தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். குறுவை நிவாரண சிறப்பு தொகுப்பை தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் ஓடா நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கும் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று குறை கூறினார். தாவேக நிர்வாகிகளே பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவதாகவும் அவர் தெரிவித்தார். காவிரி பிரச்சினையை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இல்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். டாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் டி பாலாஜி செராலே தங்கப்பதக்கத்தையும் ருத்ராகுமார் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் கதா கடாகே வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 2வது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் வெற்றி பெற்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 92 கிலோ இடைப்பிரிவில் சாக்ஷம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரேசில் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. விக்டோரியன் ஒப்பன் ஸ்குவாஷ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சானியா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞா நந்தா 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஞ்சித் குமார், ஆஷிஷ் யாதவ், தரணிதரன் தியாகராஜன், பூஜா, தனு சௌத்ரி உட்பட 36 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி அமெரிக்காவின் யூஜினில் நாளை மறுநாள் தொடங்கி வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி அடுத்த ஆண்டு சீனாவின் செங்டுவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05.

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைதாளங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம்
3: பாடுங்களேன்.
4: ஆகாஷ்வாணி ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்கலாம் நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியில. நேயர்களே, 70s 80s பாடல்கள் உங்களுக்காக நீங்க கேட்கலாம். இந்த நேரத்தில் 9344901018 என்ற அலைபேசி எண்ணிலும், 0423 என்ற இணைப்பு எண்ணோடு, 2966781 என்ற தொலைபேசி எண்ணிலும் நேயர்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நேயர்கள் வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். 8300 1910018 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கும் உங்களுடைய இந்த விருப்ப பாடலை கேட்கலாம். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் 70s 80s காலகட்டங்களில் வந்த பாடல்கள் மட்டுமே நேயர்களின் விருப்பமாக இருக்க வேண்டும் என்கின்ற கனிவான வேண்டுதலோட முதல் பாடலுக்கான நேயரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
5: உதிக்கின்ற சூரியனும் உறங்குகின்ற வேளை, நிலா மகளும் விழித்திருக்கும் நிசப்தமான இரவில், உங்களோடு கோவை திருவாணிச்சாரல் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
4: வணக்கங்க, வணக்கங்க. வாங்க, நினைத்தால இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். என்ன பாடல் கேட்கிறீங்க முதல் நேயராக?
5: சார், இன்னைக்கு 18 வாழ்த்துக்கள் சார். அன்னக்கிளி படுத்துங்க. அன்னக்கிளி உன்னை தேடு ஜானையம்மாவானோடு இந்த பாட்டு சார் எனக்கு சூப்பரா பிடிக்குங்க.
4: கண்டிப்பாக அந்த சூப்பரான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குங்க. நன்றி, வணக்கங்க.

0: நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கங்க. வணக்கம். யார் பேசுறீங்க, என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
1: சென்னையில இருந்து ராஜேஷ் பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கங்க. சொல்லுங்க, என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
1: கண்டிப்பா சார், எனக்கு திரைப்படம் பாத்தீங்கன்னா முள்ளு மலரும், பாடல் பாத்தீங்கன்னா ஆடி பெண்ணே அந்த பாடல். அது இல்லாம இப்ப சென்ற வாரம் வெள்ளி அந்த டி ராஜேந்தர் அவருக்கு ஸ்பெஷல் கொடுத்திருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது பாடல் தொகுப்பு எல்லாமே.
0: நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம். உங்களுடைய விருப்ப பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு.

நேயர்களே, இந்த பாடலை தொடர்ந்து 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து 8:30 நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம் நேயர்களே. 9 மணி வரை இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
3: நேர்களும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். 70-80 காலகட்டங்களில் வந்த பாடல்களை நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக அனுப்பலாம். 8300-1918 என்ற வாட்ஸ்அப் எண் இருக்கு. உங்களுடைய பேர், ஊர், நீங்கள் விரும்பக்கூடிய அந்த பாடல் என்ன படத்தில் இருந்து அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க. இதோ நேர்களே, நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் பாடல் ஒலிக்கின்றது. குழமங்கொண்டான் ராமகிருஷ்ணன் அவர்களின் விருப்பமாக தூரல் நின்று போச்சு படத்திலிருந்து இந்த பாடல்.

நேர்கள் இணைந்திருப்பது நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் இதோ நேர்களே காத்துக்கிட்டே இருக்கு. மைசூர்ல இருந்து சுரேஷ்குமார் வந்து வாட்ஸ்அப் வழியில வந்து கேட்டிருக்கிறார். அவருக்கான பாடல் இதோ விக்ரம் படத்திற்காக.

0: கேஜே யேசுதாஸ் மற்றும் எஸ்பி சைலஜா அவர்களின் குரலில் ஒரு சூப்பரான பாடலை கேட்டும் விக்ரம் படத்திற்காக நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி. அடுத்த பாடலுக்கான நேயர் யார்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம். வந்த அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?
0: நலமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன் அன்பு அறிவிப்பாளரே. இந்த இரவு நேரத்தில் உங்களின் காணக்குரலை கேட்டுக்கொண்டு இசையோடு ரசித்துக் கொண்டிருக்கிறேன் ஊட்டி எம்பி ரவிச்சந்திரன்.
0: கண்டிப்பாக ஒரு சூப்பரான பாடலோட தான் வந்திருப்பீங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். என்ன பாடல் கேட்கறீங்க?
1: அன்பு அறிவிப்பாளரே, ஒரு கதையோடு ஒரு பாடல் வேண்டும் அன்பு அறிவிப்பாளரே. தருவீர்களா? கதை சொல்லுவீர்களா?
0: பாடலில் இருக்கும்போது கண்டிப்பாக கொடுப்போம்.
1: அப்படி என்றால் மூன்றாம் பிறை என்கிற படத்திலிருந்து முந்தைய காலத்திலே என்கிற ஒரு அருமையான கதையுடன் ஒரு பாடலை ஒளிபரப்புங்கள் ஊட்டி எம்பி ரவிச்சந்திரன்.
0: கண்டிப்பாக இந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
2: என்னமோ கதை சொல்றேன்னு சொன்னிய, என்ன கதை?
3: நரி கதை.
2: ஐயா அத சொல்ல,
3: இறங்கு முதல்ல கீழே உட்கார்.
2: சரி சொல்லு.
3: நரி கதை தானே?

0: கால் தவறி விழுந்ததடி. ஓடி வந்த குள்ளநரி கால் தவறி விழுந்ததடி. நீல நிற சாயம் வச்ச தொட்டி ஒன்றிலே அது நிறம் மாறி போனதடி. சின்ன பொம்பளே நரி கலர் மாறி போச்சு, பிறகு காடு தேடி போச்சு. நரி
1: காடு மாறி போச்சு,
0: ஐயோ அப்புறம்
1: கலர் தேடி போச்சு.
0: கெட்டது போ, கதையே மாத்திவிட்ட. நரி கலர் மாறி காட்டுக்குள்ள போச்சா? மத்த மிருகங்கள்லாம் என்னடா இது, புதுசா ஒரு மிருகம் வந்திருக்குதே அப்படின்னு பார்த்து பயந்து போச்சு.
1: ஐயோ
2: நான் ஆண்டவன் அனுப்பிய புருஷன், உங்களை ஆள வந்திருக்கும் அரசன்.
0: மிருகங்கள் எல்லாம் பயந்தது, அங்கு நரியின் ராஜ்யம் நடந்தது. ஒரு நாள் மேகம் இடித்தது, மின்னல் வெடித்தது, காற்று அடித்தது, காடு துடித்தது, நிலம் அசைந்தது, மழை பொழிந்தது. காட்டு விலங்குகள் கலங்கின, கொஞ்சம் பயந்தன, உடல் நடுங்கின, ஆவி ஒடுங்கின. நீல நரியின் வாசல் வந்து ஓலமிட்டு அழுதன. நீ அழுகிற? நான் புலி, சிங்கம், மயில் குட்டி அது மாதிரி அழுத, நீ எதுக்கு அழுகிற? இங்க வா.
1: சொல்லு.
0: நரியும் வழியில் வந்தது. மழையில் கொஞ்சம் நனைந்தது. நீல சாயம் கரைஞ்சது, நரியின் வேஷம் கலைஞ்சது. நீல சாயம் வெளுத்து போச்சு, ராசா வேஷம் கலைஞ்சு போச்சு. நீல சாயம் என்னாச்சு? நீல சாயம் வெளுத்து போச்சு, ரசாவேசம் கலைஞ்சு போச்சு. நீல சாயம் வெளுத்து போச்சு, ரசாவேசம் கலைஞ்சு போச்சு. காட்ட விட்டே ஓடி போச்சு.
3: நேர்கள் இணைந்திருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் ஒரு சுபரான பாடல், நினைவுகளை தந்த ஒரு கதையோடு பாடலை கேட்டோம் நேர்களே. அடுத்த பாடலுக்கும் தயாராக காத்துக்கிட்டே இருக்கு. பில்லா படத்திற்காக விருப்பம் தெரிவித்த நேயர் சென்னையிலிருந்து அந்தோனி ராஜ் அவர்களின் விருப்பமாக

0: நினைவுகளை மீட்டெடுக்கும், நெஞ்சங்களை இணைத்திடும் காலத்தால் அழியாத திரை இசை கானங்களின் ஓர் இனிய பயணமாய் இது நினைத்தாலே இனிக்கும். இணைந்திருங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.
1: நேரம் 8:50. அடுத்த பாடலுக்கான நேயர் யார்னு கேட்டலாம். வணக்கம்.
2: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் இன்பமாக இணைவது கோவை செல்கோவரம் சையத்தினத்தில்.
1: வணக்கங்க, சொல்லுங்க, என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
2: எனக்கு வந்துங்க, எனக்குள் ஒருவன் படத்துல இருந்து மேகம் பட்டுக்கும்போது ஒரு சுழலான பாடல்.
1: கண்டிப்பாக இந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

0: நேயர்கள் இணைந்திருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் சுபரான பாடலாம் கேட்டுட்டே இருக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பாடலுக்காக யார் அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கங்க, திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் ரவிச்சந்திரன்.
0: வணக்கங்க. வணக்கம். என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
1: தர்மயுத்தம் படத்துல இருந்துங்க, ஒரு தங்க ரதத்தில் ஒரு மஞ்சள் நிலவு.
0: கண்டிப்பாக இந்த பாடல் இதோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. நன்றி. வணக்கம்.
1: நன்றி.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடலோடு இன்றைய நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் இதுவரை நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ். நேர்களே, ஊட்டி எஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லி நிலையங்களிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: Gun Suraj leader Prashant Kishore wins Bankipur seat in Bihar. BJP retains Manjalpur in Vadodara, Gujarat. Congress keeps Dathia in Madhya Pradesh. Karnataka Chief Minister DK Shivkumar expands cabinet, inducting 19 new ministers. Red alert issued for very heavy rainfall in Assam, Meghalaya, sub-Himalayan West Bengal and Sikkim till tomorrow. In POJK, situation worsens overnight as security forces open fire on protesters refusing to disperse. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்று மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த வாரம் ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை உலகம் முழுவதும் தாய்ப்பால் விழிப்புணர்வு குறித்த செய்திகள் எங்கும் ஒளிபரப்பப்படுகின்றன, பதிவு செய்யப்படுகின்றன, ஒரு விழிப்புணர்வு வழங்கப்படுகிறது. இது குறித்து நம்முடையே பேசுவதற்காக டாக்டர் ஐஸ்வர்யா பார்த்தசாரதி வந்திருக்கிறாங்க. அவங்க 10 மகப்பேறு மருத்துவத்தில் சிறப்பு மிக்க வல்லுநராக திகழ்ந்து வருகிறாங்க. ஸோ அவங்கள நம்மளோட நிகழ்ச்சியில் வரவேற்போம். வணக்கம் மேம்.
4: வணக்கம்ங்க, ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் நிகழ்ச்சிக்கு வந்தது.
3: தாய்ப்பால் வாரம் அப்படின்றது வந்து நம்ம ஆண்டாண்டுகாலமாக நம்ம கொண்டாடிட்டு வரோம். அந்த காலத்தில் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற காலப்போக்கில் ஒரு நவீன காலமாக இருக்கிறதுனால வேகமாக போகிற வாழ்க்கையில் நம்முடைய இயற்கை சார்ந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்மளால் செய்ய முடிவதில்லை. ஸோ இன்றைக்கு இருக்கிற சவால்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரியும் தான் இருக்கிறது. ஏன்னா காலம் நேரம் அப்படின்றது வந்து நம்மக்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு உலகம் போய்கிட்டிருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது உலகத்தில் தாய்ப்பால் வாரம் ஒன்று கொண்டாட வேண்டிய ஒரு கட்டாயத்தினால தான் வந்து இந்த விழிப்புணர்வு அதிகமாக நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னு வேணால் சொல்லிக்கலாம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில். இப்போ முதல்ல நான் என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு தாய்ப்பால் அவசியம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு முக்கியமானது? ஏன்னா இப்போ இருக்கிற காலத்தில் கர்ப்பந்தரிச்சு ஆரம்பித்த உடனே மக்கள் எல்லாருமே வந்து ஸ்கேன் எடுக்கிறாங்க. ஸ்கேன் எடுக்கிறதுல தப்பு கிடையாது, பட் ஆனால் அந்த ஸ்கேனில் என்ன ரிசல்ட் வருதோ அதை வந்து கூகுளில் போட்டு பார்க்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் தான் இன்னைக்கு இருக்கு. அதனால வந்து நேரடியாக மருத்துவர் இடத்துல வந்து உங்களுக்கு ஆலோசனை கேட்கறதுக்கு பதிலாக இப்போ வந்து இன்டர்நெட் மூலமாக நிறைய விஷயங்களை மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன நம்ம ஒழுங்காக செய்யணும்? ஒரு குழந்தை பிறந்ததும் என்ன மாதிரியான விஷயங்களை ஒரு தாய் செய்ய வேண்டிய நிலைமைக்கு இருக்கிறாங்க?
4: ஒரு நல்ல கேள்வி மேடம். முதல்ல இந்த வேர்ல்ட் பிரஸ்ட் ஃபீடிங் வீக், உலக தாய்ப்பால் ஊட்டும் இந்த வாரம் எதனால கொண்டாடப்படுதுன்றத நான் ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 7 வரைக்கும் 120 கண்ட்ரீஸில் வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1990 இன்னசென்டி டிக்ளரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய ஆர்கனைசேஷனுக்கு இதை வந்து தாய்ப்பால் ஊட்டுறத ப்ரமோஷன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. இது எந்த ஒரு ரீசன்னாலனா, நம்ம நல்ல வசதியானவங்களில் ஓகே, ரொம்ப கொஞ்சம் ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கு சத்துணவு இல்லாட்டியும் வந்து ஊட்டம் அப்படிங்கிறது ரொம்ப வெளியிலேருந்து எடுக்க முடியாது. அந்த குழந்தைகள்லாம் ரொம்ப ஒல்லியாகவோ இல்லை அந்த குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப அடிக்கடி வந்து உடம்பு சரியாமல் போகிறத பார்த்துட்டு இந்த தாய்ப்பால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது ஆப்பிரிக்கா, இந்தியா இப்படிங்கிற மாதிரி சில அந்த காலத்தில் கண்ட்ரீஸில் வந்து இதெல்லாம் வந்து விடக்கூடாது இந்த கல்ச்சுரல் ஹேபிட்ஸை அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்த ஒரு நல்ல ஒரு பழக்கம். அது இன்னும் வந்து பிரபலமாக போயிட்டே இருக்குது. நம்ம வளர்ந்துட்டோம், ஆனால் வந்து நம்ம இன்னும் மனுஷங்க தான். நம்ம வந்து பயாலஜிக்கு எதிர்க்க வந்து எதுவும் ரொம்ப பண்ண முடியாது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறது எதுக்குன்னா, பிறந்து 1 வந்து தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு விஷயமும், அண்ட் முதல் 6 தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும். அதை தவிர வந்து இந்த பவுடர் பால் கொடுக்கறதோ இல்லாட்டியும் முக்கால்வாசி பேர் கிராமங்கள் சைட்லலாம் அந்த காலத்தில் எப்போ ரொம்ப விழிப்புணர்வு அதிகமாக இல்லையோ தாய்ப்பால் தவிர்த்து மாட்டுப்பாலும் கொடுத்துருவாங்க. ஏன்னா குழந்தை குண்டாவே இல்லை அப்படின்றதுனால. அதை வந்து தவிர்க்கிறதுக்காகவும், அதனால் ஏற்பட்ட ப்ராப்ளம்களை, ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்களை தவிர்க்கிறதுக்காகவும், அண்ட் இந்த குழந்தைக்கு கொடுக்குற தாய்ப்பால் 6 நிப்பாட்டாமல் 2 வரைக்கும் மேக்ஸிமம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு மூவ் தான் இந்த வேர்ல்டு பிரெஸ்ட் ஃபீடிங் டே. என்ன நம்ம

0: காலம் இருந்தாலும் நம்மளோட இயற்கை அண்ட் பயாலஜி மாறாதுங்க. ஸோ நம்ம இன்னும் மனுஷங்க தான். நம்ம வந்து அந்த தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், என்ன கூகுள் சாட் ஜிபிடி வந்தாலும் சில விஷயங்கள்லாம் மாறப்போகாது. பெண்களுக்கு தான் ப்ரெக்னென்சி ஆவாங்க, பெண்கள் தான் குழந்தைய பேர் வந்து இருக்கும், பெண்கள் தான் தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த பேசிக் விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு சில விஷயங்களுக்கு நம்ம அதுக்கு எப்படி அடாப்ட் பண்ணிக்கலான்றது மாத்திரம்
1: நீங்கள் அழகாக சொன்னீங்க. அதாவது சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து 2 வயசு வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்றது வந்து பொதுவாக ஏற்கப்பட்ட ஒரு கருத்து. எல்லார் வீட்லேயும் அது நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் வந்து உங்களுக்கு 2 வருஷம் உங்களுக்கு லீவ் கிடைக்கிது. பெரும்பாலான பெண்கள் வந்து வேலைக்கு போகிற பெண்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தகவல் தொழில்நுட்பம், ஐடியில் நிறைய பிள்ளைங்க வேலை பார்க்குறாங்க. அது இல்லாமல் பொதுவாகவே வந்து அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் ரொம்ப மாறி இருக்கு. இப்போ காலையில் வந்து முந்தி காலத்தில் வந்து 10 மணிலேருந்து 5 மணி இல்லை 9லேருந்து 4 மணி அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. ஆனால் இப்போது உங்களுக்கு வந்து அடாப்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. நைட் ஷிஃப்ட்ஸ் இருக்குது, ஏர்லி மார்னிங் ஷிஃப்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு குறைந்தது ஒரு 11 மணி நேரம் அவங்க வந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன மாதிரியாக வந்து அவங்க குழந்தைகளை கவனிக்க முடியும்?
0: அந்த காலத்தில் வந்து தாய்மார்கள் வேலை வந்து வீட்டை சார்ந்து தான் நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ காலத்தின் கட்டாயமாக இது போய் தான் ஆகணும். நான் நீங்கள் எல்லாருமே வேலைக்கு வந்தால் தான் வந்து நம்மளோட ஃபேமிலி லெவல் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஸோ அந்த ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலி ஸ்ட்ரக்சருன்றது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வர்றதுனால தான் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஆரம்பிக்குது. இப்போது மகளும் வேலைக்கு போகிறாங்க, அவங்களோட தாய்மார்களும் வேலைக்கு போகிறாங்க. ஸோ அவங்களோட நிறைய பேர் வீட்டில் அவங்க பாட்டி இன்னும் சப்போர்ட்டுக்கு இருக்காங்க. சில பேர் வீட்லலாம் வந்து ஊரில் கிராமங்களில் தாய்மார்கள் அவங்களோட தாய் அண்ட் அவங்களோட ஃபேமிலி இருக்குது. இங்கே வந்து வேலைக்காக வரும்போது ரொம்ப அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் கட் ஆகும்போது தான் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. ஒரு ஹெல்ப் கட்டாயமாக எடுத்துக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட இன்வால்மெண்ட் ரொம்ப முக்கியம். தாய்ப்பால் டைரெக்டாக தான் கொடுக்கணும்னு கிடையாது. நம்ம வந்து பம்ப் பண்ணி அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரோசன் மில்காகவும் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நியூ விஷயத்துக்கு இவங்க அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். அதை நம்ம பண்ண முடியாது, பண்ணால் அது விஷமாயிடும் அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப அக்செப்டட் மெத்தட்ஸ். இதை 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், ஃப்ரீசரில் போட்டால் 6 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ எப்பெல்லாம் கிடைக்குதோ பம்ப் பண்ணி அந்த மாதிரி நம்ம போட்டோம்னா, நீங்கள் இல்லைன்னாலும் அந்த ஊட்டச்சத்தை வேறு யாராவது தாயோ இல்லாட்டியும் அவங்க அப்பாவோ இல்லாட்டியும் வந்து அவங்க தாத்தாவோ யார் வேணால் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட்ஸ் அடாப்ட் பண்ணுறது.
1: இப்போ இந்த 3-3-3 ரூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 3 மணி நேரம் வெளியே வச்சா பால் கெட்டு போயிடும். அந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசப்படுது. அதாவது ஒரு தாய்ப்பாலை வந்து ஃப்ரீஸ் பண்ணால் கூட அதை கரெக்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறமா தான் ஃபீடிங்க்கு வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் குழந்தை அழுகும்போது உடனே வந்து அதை எடுத்து கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அங்கே ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதை எப்படி நம்ம டீல் பண்ணுறது?
0: இது நான் சொல்லிடுறேங்க. ஸோ முதல்ல ஃப்ரோசன் மில்க்கு அண்ட் வந்து ஃப்ரெஷ் அந்த ரெஃப்ரிஜரேட்டட் அதாவது மில்க்குன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு வந்து எப்போவுமே ஃப்ரெஷ் தான், இல்லை டவுட்டே கிடையாது. அடுத்தது வந்து ரெஃப்ரிஜரேட்டர், எடுத்து ஒரு 2 நாளில் நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிற மில்க், அதாவது ஒரு 2வது இல்லை 3வது தட்டில் வச்சிருக்கிற மில்க், அதுக்கப்புறம் தான் ஃப்ரோசன் மில்க். ஃப்ரோசன்கிறது நம்ம ஃப்ரீசர் உள்ள போட்டு யூஸ் பண்ணுற மில்க். இதில் ஏன் வந்து அதோட பெனிஃபிட்ஸ் கம்மினா, சில இந்த லிவிங் செல்ஸ்ன்னு சொல்லுவோம், தாய்ப்பாலுங்கிறது வெறும் பால் கிடையாது, அதில் செல்கள் லிவிங் செல்ஸ் எல்லாம் இருக்குது, ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடியது, அதெல்லாம் கொஞ்சம் அழிஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. பட் வேற வழியே இல்லைன்ற போது எதுவுமே இல்லாததுக்கு பவுடர் பால் கொடுக்கறதுக்கு இது பெட்டர் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இதை சஜஸ்ட் பண்ணுறோம். எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் மில்க்கு நீங்கள் எடுத்து 4 மணி நேரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரூல் ஆஃப் 3, ரூல் ஆஃப் 4 எப்படி வேணால் சொல்லலாம். அண்ட் ரெஃப்ரிஜரேட்டட் மில்க் வந்து 4 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஃப்ரீசரில் இருக்கிற மில்க் வந்து 4லேருந்து 6 மாதம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து 12 மந்த்ஸ்ன்னு கூட சொல்கிறாங்க, பட் ஜென்ரலாக நான் 6 மாதம் மட்டும்தான் நான் வந்து சொல்லுவேன். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டர்லேருந்து எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து 1 நாளைக்குள்ளே யூஸ் பண்ணிடணும். இதுதான்
1: 1 நாள் பூரா அது கெட்டு போகாது இல்லையா? உள்ளே இருந்து நீங்கள் வெளியே எடுத்து வச்சா எப்படியும் ஒரு சின்ன இதில் தான் கொடுப்பாங்க. அப்போ வந்து அது எவ்வளோ அளவுக்கு குடிக்க முடியுமோ குழந்தை வந்த அளவுக்கு
0: அந்த அளவுக்கு எடுத்துட்டு. நான் சொல்றது என்னன்னா, ஒன்ஸ் அதை எடுத்து வெளியில வச்சிட்டிங்கன்னா 4 மணி நேரம் தான் இருக்கும். சப்போஸ் நீங்க ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து அதை பாலை சுட பண்ணி வச்சிட்டீங்கன்னா திருப்பி நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கலாம், ஃப்ரீசர்ல வைக்காம. பட் அத அந்த ஒரே நாள்லயே நீங்க
1: எடுத்து முடிச்சிடணும்.
0: அதுக்கப்புறம் நீங்க தூர தூக்கி போட்டுருணும்.
1: ஸோ இப்போ இன்னொரு ஒரு விஷயம், மதர் ஃபீடிங் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி வேலைக்கு போற பெண்கள் எப்படி அதை வந்து அவங்க ஹேண்டில் பண்றது? இப்போ காலையிலேயே வந்து அவங்க பம்ப் பண்ணி வச்சிடணுமா, இல்லை வந்து இப்போ நீங்க வந்து 4 மணி நேரம் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அது வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு ஆஃபீஸ் போயிட்டு வரக்கூடிய நிலைமையில இப்போதைக்கு இல்லை. ஸோ ஆனா நாம என்ன கேள்விப்படுறோம் அப்படின்னா, நிறைய கிரஷஸ்ல 9 மாச குழந்தைகள் 7 மாச குழந்தைகள் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த 4 மணி நேரம் அப்படின்னா அவங்க கரெக்டா அந்த 4 மணி நேரம் பார்க்கணும் இல்லையா?
0: கட்டாயமா. ஒன்ஸ் அந்த பிரஸ்ட் மில்க் வந்து ரெஃப்ரிஜிரேட்டருக்கு போகாம 4 மணி நேரம் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எடுத்து நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். கிரிஷஸ் அந்த மாதிரி இடத்துல இப்போ ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்கு, லேபிள் பண்ணி இது இந்த இவங்களோட பால் தான், இந்த குழந்தையோடது தான் எடுத்து லேபிள் பண்ணி கொடுத்துடுறாங்க. ப்ராக்டிக்கலா என்ன பண்ணலாம்னா, முந்தானி நாள் நைட்டே வந்து எடுத்து நீங்க ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சிடுங்க. அன்னைக்கு மார்னிங்கான சப்ளையை வந்து நீங்க பேபிக்கு டைரக்டா கொடுத்துட்டு நீங்க கிரஷ்ல கொண்டு போய் விட்டுட்டு அண்ட் முன்னாடி நாள் நைட்டோட அந்த மில்கை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். அதை தவிர இல்லாம ஒன்ஸ் வந்து அவங்க வெளியில போகும்போது, அதாவது 6 மாசம் தாண்டின குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் தவிர மற்ற ஃபீடிங்கும் நமக்கு யூஸ் பண்ணும்போது, ஸோ ஒரு ஃபீடு மார்னிங் ஃபீடு வந்து நார்மலான ஒரு கஞ்சியோ இல்லாட்டியும் ஃப்ரூட்டோ வெஜிடபிளோ கொடுத்துட்டு அப்புறமா வந்து தாய்ப்பால் கொடுத்தா வர்றதுக்குள்ள பை த டைம் ஒரு 8 ஹவர்ஸ்க்குள்ள சரியா இருக்கும்.
1: அதுக்கப்புறமா வந்து இப்போ தாயை பத்தி பார்க்கணும். இப்போ நிறைய பேருக்கு வந்து தாய்ப்பால் வரமாட்டேங்குது அப்படியெல்லாம் சொல்றாங்க. ஸோ அதுக்கு வந்து முதல்ல தாய் வந்து தேவையான ஊட்டச்சத்துக்களை அவங்க எடுத்துக்கணும். ஸோ என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்களை அவங்க எடுத்துக்கணும், எப்படி வந்து அவங்க தங்களை கவனிச்சுக்கிட்டா இந்த மாதிரி பிரச்சனை வராது?
0: மெயின் திங் வந்து இதில் தேவை வாட்டர், ஹைட்ரேஷன் நல்லா இருக்கணும் தாய்மார்களுக்கு. ஏன்னா நம்ம கொடுக்குற பாலில் 98% வாட்டர் தான். ஸோ நல்ல தண்ணி குடிக்கணும். தண்ணிக்கு பதிலாக இளநீர் ஜூஸு எது உங்களுக்கு ஓகேவா இருக்கோ அதை வந்து எடுத்துக்கணும். ஒவ்வொரு வாட்டி ஃபீடிங் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு 2.5 to 3 liters தண்ணி நீங்கள் அவசியமாக குடிக்கிறது நல்லது. அதுக்கப்புறமா புரதச்சத்து, அதில் உங்களுக்கு வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சோர்சஸ், பெஸ்ட்டு நான் வெஜிடேரியன் சோர்சஸ் தான். எக்கு, ஃபிஷ்ஷு, சிக்கன் அந்த மாதிரி சில ஃபிஷ்ஷிலேயே அந்த பால் சுரான்லாம் சொல்லுவாங்க, அதில் வந்து ஜென்ரலாகவே பால் சுரக்கக்கூடிய தன்மைகள் உள்ள பொருட்கள்லாம் இருக்குது. பட் ஜென்ரலி ஃபிஷ் இஸ் அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். வெஜிடேரியன்னா சுண்டல், பருப்பு வகைகள். அடுத்தது வந்து உங்களுக்கு ஃபைபர், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சீஸ்னல், இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த நட்ஸு தான் எடுத்துக்கணும், இந்த சீட்ஸ் தான் எடுத்துக்கணும், இந்த ஹனி கலந்துருக்கணும், அந்த மாதிரி எந்த விஷயங்களுமே கிடையாது. இதை தவிர இல்லாமல் சில ஸ்பெஷல் ஃபுட்டில் உங்களுக்கு பால் சுரக்கக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பூண்டு, வெந்தயம், ஓட்ஸு, பால் சுறா, இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு நார்மலை விட அதிகமாக வந்து பால் சுரக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம இயற்கையாகவே நம்ம ஊரில் வந்து தொன்று தொட்டு இதெல்லாம் வந்து பண்ணிட்டு வர்றாங்க. அது ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து எடுத்துக்கலாம். சில மெடிசன்ஸ், சதாவரின்னு ஒரு மெடிசன் நாங்கள் வந்து கொடுப்போம், அதை கலந்த வந்து டேப்லெட்ஸ் எல்லாம், அது வந்து ஆயுர்வேதிக் தான், பட் வந்து ஜென்ரலாகவே எல்லாருமே ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது. அந்த ரூட்டில் வந்து பால் சுரக்கிறதுக்கான தன்மைகள் அதிகமாக இருக்கு.
1: ஸோ இப்போ வந்து பொதுவாகவே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த குழந்தைங்களை பார்க்குற பெரியவங்களா இருந்தாலும் சரி, இல்லை அடுத்த வீட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி, சொல்லுவாங்களா குழந்தை வந்து வெயிட்டாகவே இல்லை, ரொம்ப அப்படி மெல்லீஸாக இருக்கு, என்னத்தை கொடுக்குறீங்க அப்படியெல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ தாய்ப்பாலுக்கும் குழந்தையுடைய எடைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா?
0: தாய்ப்பாலுக்கும் குழந்தையோட எடைக்கும் கட்டாயமாக சம்மந்தம் இருக்குது. அந்தந்த டைமில் அது வெயிட் போட்டே வரணும். குறிப்பாக தாய்ப்பால் மட்டுமே எடுத்திருக்கிற குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன்றதுனால குழந்தையோட எடை சரியாக ஏறலைன்னா ஓவர் அண்ட் அபவ் தட் வந்து ஃபார்டிஃபிகேஷன் ஃபார்முலா வந்து போடுவாங்க. சப்போஸ் வந்து வசதிகள் இருந்தது அப்படின்னா மில்க் பேங்க், டோனர் மில்க் பேங்க்லேருந்து வேற இன்னொரு ஒருத்தங்க நன்கொடையாக கொடுத்த மில்கையும் வந்து கொடுக்கலாம். ஸோ இது தவறு கிடையாது. சில பெண்களுக்கு வந்து தாய்ப்பால் இயற்கையாகவே கம்மியாக இருக்கும், இல்லை சில கண்டிஷன் அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப சிக்காக இல்லை ஏதாவது மதர் இருந்தாங்கன்னா தாய்ப்பால் சுரக்கிறது கம்மியாக இருக்கும். ஏஜ் அதிகமான தாய்மார்கள், 35 வயசுக்கு மேலே குழந்தை பிறக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் தாய்ப்பால் வருது, இல்லை ட்வின்ஸில் வந்து தாய்ப்பால் வந்து ஒருத்தருக்கு போதுமானதாக இருக்கும் இன்னொருத்தருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம 45 ஹியூமன் ஃபார்முலா எடுத்துக்கிறது தவறு கிடையாது.
1: நேயர்களே, உலக தாய்ப்பால் வார தினத்தையொட்டி சிறப்பு நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகம் புதன்கிழமை அன்று இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும்.

0: நேரம் 9:30. ஆகாஷ்வாணி ஸ்ரீ ராகவேந்திர சரித்திரம் இசை பேருரை நிகழ்த்துபவர் கல்யாணபுரம் ஆர். வீரராகவன் அவர்கள், விவி சீனிவாசராவ் அவர்கள் வயலின், எம். குருராஜ் அவர்கள் மிருதங்கம்.
1: ஸ்ரீமான் வேங்கடநாதாரியகம் கவிதா.

यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् என்கின்றார் கீதையிலே கண்ணன். மேலே சொல்லிச்சே சொல்கிறார், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துர்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகேயே என்கின்றார். இத்தேர்த்தட்டிலே அமர்ந்து நம்மை காப்பதற்கு ஸ்ரீகிருஷ்ணன் தந்த உத்தரவாதம் சாதாரண உத்தரவாதம் இல்லை. பகவான் மகான்களை அவதரிக்கச் செய்கின்றால் தான் அவதாரம் செய்யாத பொழுது அவ்வகையிலே கலியின் கொடுமை அகன்று மாநிலர்கள் நல்வழி கடைபிடித்து துயரங்களை கடந்து வாழ உலகிலே மகான்கள் அவதரிக்கின்றார்கள். ஆதிசங்கர பகவத்பாதர், மத்வர், ராமானுஜர், வேதாந்த தேசிகர் என்று வடக்கே பெரிய சங்கீத வித்வான்களாக நிறையா வருகிறார்கள். அப்படி தோன்றியவர்களின் மத்வ சம்பிரதாயத்தை உலகத்திலே கடைபிடித்து நம்மையெல்லாம் ஆட்கொள்ள வந்தவர் யாருனாக்க ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. துவைத மதத்தை ஸ்தாபனம் செய்த மத்வாச்சாரியார் இந்த தத்துவத்தை உலகிலே பரப்பி சிறந்தவராக எல்லாரையும் ஆக்குகின்றார் யாருனாக ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. இந்த ராகவேந்திர சுவாமி யாருனாக்க சதுர்முக பிரம்மா உலகத்திலே அவருக்கு பூஜை செய்தவர்களில் சிறந்தவர் சங்ககர்ணர். பூலோக சுபிக்ஷத்துக்கு வேண்டி சங்ககர்ணர் மூணு அவதாரம் செய்கின்றார். கிருதயுகத்திலே பிரகலாதன், அடுத்து வியாசராகவும், கலியுகத்திலே ஸ்ரீ ராகவேந்திரன் அவதாரம் செய்கின்றார். இவருடைய அவதாரம் திம்மண்ணப்பட்டர் கொய்கிலாம்பாள் தம்பதியருக்கு வெங்கடரமண திருப்பதியிலே இருக்கிற பெருமாளுடைய அனுகிரகத்தினால கிபி 1595 அவதாரம் செய்கின்றார். குழந்தை வளர்ந்து பெரியவனாகின்றான். உடனே திம்மண்ணப்பட்டர் என்ன பண்ணுறார், தன்னுடைய தமக்கை கணவரிடம் கொண்ட அந்த குழந்தையை விட்டுறார். தமக்கை கணவர் என்னன்னாக்கா பெரிய சங்கீத வித்வான், மாமேதர், ஒரு கிருஷ்ணதேவராயருடைய சமஸ்தானத்திலே பெரிய வைணிகர். அதனால் வேதங்களை சொல்லிக் கொடுக்கறதோட வைணிகத்தையும் சொல்லிக் கொடுக்குறார். அதனால் சிறந்து விளங்குகிறார். குழந்தைக்கு வந்து வளர்ந்த உடனே 16 வயசாகிறது. அந்த காலத்தில் வந்து 16 வயசாச்சுன்னா அவரை கல்யாணத்தை பண்ணிவிடுவான். அதனால் புவனகிரியில் உள்ள சரஸ்வதி என்னும் கன்னிகை திருமணம் செய்து கொள்கிறார். ஞான மார்க்கத்தில் சிறந்து விளங்கிய ராகவேந்தர் வெங்கடநாதன், அதாவது அவருக்கு வெங்கடநாதன் என்ற பெயர். ஏன்னாக்க திருப்பதி வெங்கடாச்சலபதியினுடைய அனுகிரகத்தினால் அவர் பிறந்ததினால அவருக்கு வெங்கடநாதன் பின்னால் தான் அவருக்கு ராகவேந்தராக மாறுகிறார். கும்பகோணம் சுதீந்த தீர்த்தருடைய ஆசிரமத்துக்கு போய் அவரிடம் சரணாகதி அடைகின்றார். ஏன்னாக்க புவனகிரியில் அவருக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றும் வசதி கிடையாது. ஏன்னாக்க அவர் வந்து சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி பல கலிகளை கற்றுக்கொள்ளவில்லை. அதனால் வந்து அவர் என்ன பண்ணுறார், நேர சுதீந்திர தீர்த்தருக்காக அவரிடம் வரத்துக்காக நேர கும்பகோணம் வருகிறார். சிறிது காலம் கும்பகோணத்தில் இருக்கின்றார். அப்பொழுது குருவினுடைய அனுகிரகம் அவருக்கு கிடைக்கின்றது. உயர்ந்த குருவினுடைய ஒரு விசேஷம் என்னன்னாக்க அவர் நமக்கு நல்ல ஞானத்தை அளிக்கின்றார். எப்படின்னாக்க கு அப்படின்னாக்க அஞ்ஞானம், அது போக்குகிற குரு. இதை வந்து கபீர்தாசர் எப்படி சொல்கிறார், சத்குரு தியாகராஜ சுவாமி எப்படி சொல்கிறார்னாக்க

குருசுதீந்திரத்தீர்த்தனிடம் வேத இதிகாச மத்வ கொள்கைகள் கோட்பாடுகள் நன்று கற்று ஸ்ரீமனத்தின் சார்பில் மதுரை செல்கிறார். மதுரை சென்று பெரிய சதஸில் கலந்து கொண்டு எல்லாரையும் வாதத்தில் வருகிறார். தனது சங்கீத திறமையால் தஞ்சையில் பெரிய சபையில் மன்னர் மகான்கள் இவர்கள் முன்பு தன்னுடைய சங்கீத புலமை மற்றவற்றில் எல்லாரையும் வென்று பரிசுகள் வாங்கி வருகிறார். அதனால் குரு சுதீந்திர தீர்த்தருக்கு இவர்கிட்ட ஒரு தனியான ஒரு அன்பு பாசம். சிறிது காலம் கும்பகோணத்தில் மறுபடியும் வந்து இதுக்கு போகிற புவனகிரி போகிற புவனகிரி போனாக்க மறுபடியும் அங்கே அவருக்கு வந்து வாழ்வதற்கு தினப்படி வறுமைன்னா வறுமை, அப்போ ஏற்பட்ட வறுமை தரையிலே போட்டு சாப்பிடுவார் அப்படி ஏற்பட்ட ஒரு வறுமை. அதனால் திரும்பி வர முறையும் சுதீந்திர தீர்த்தத்தில் வருகிறார். சுதீந்திர தீர்த்தத்தை வணங்கின உடனே அவருக்கு குருவினிடம் வந்து தனியான பரிவு, குருவுக்கு இவரிடம் தனியான பரிவு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே பாக்கி சிஸ்டர்கள்லாம் அங்கேருந்து வர, குருவே நாங்கள் ஒரு சமாச்சாரம் சொல்கிறோம், நீங்கள் தப்பாக நினச்சிக்கப்படாதுன்னு சொல்கிறார். என்னன்னாக்க நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து ராகவேந்திரத்தை பணத்தை சொல்லி கொடுக்குற வேங்கடநாதன்ட்ட அவன் என்ன பண்ணுறான், நேர பாடங்களை படிக்காமல் நேர காவேரி கரையில் போய் படுத்து தூங்குறான் அப்படின்னு சொன்னவுடனே சிஸ்டர்கள் திருப்பி திருப்பி சொன்ன உடனே குருவுக்கு சந்தேகம் வந்துடுது. உடனே குரு என்ன பண்ணுறார், ஒரு நாளைக்கு இரவு ஒரு கையில் பந்தத்தை எடுத்துக்கொண்டு நேர வேங்கடநாதா வேங்கடநாதா அப்படின்னு சொல்லிட்டே போகிற போயின்ட்டுருக்குச்சே வழியில் இருட்டில் வந்து காலில் ஒரு ஓலைச்சுவடு தட்டுப்படுறது, அதை திறந்து பார்க்குறார். அதில் வந்து ஞானசுதாவுக்கு அபூர்வமான ஒரு வியாக்கியானத்தை எழுதிக்கிறார். அதுக்கு போய் சுதா பரிமளம் என்று பேர். அப்புறம் வந்து குரு ஆச்சரியமடைகிறார். அப்புறம் அங்கேருந்து போச்சே காவேரி கரையில் வந்து குளிர் நடுங்கின்னு வேங்கடநாதன் படுத்துட்டுருக்கான். உடனே என்ன பண்ணுறார், ஆஹா இப்போ ஏற்பட்ட ஒரு வியாக்கியானத்தை எழுதிவிட்டு குரு குளிரில் படுத்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காஷாயத்தை எடுத்து அவன் மேலே போத்திடுறார். போத்தி விட்டு நேரம் மடத்துக்கு வந்துடுறார். காலம்பரம் எழுந்த உடனே பார்த்தாக்க வெங்கடநாதன் மேலே காஷாயம் போத்தி இருக்கிறது. உடனே என்ன பண்ணுறார், அழுது கொண்டே நேர குருவிட்ட வந்து, குருவே எனக்கு கெட்ட பேர் ஏற்பாடு பண்ணுறதுக்காக வேண்டி யாரோ தங்களுடைய புனிதமான ஒரு காஷாயத்தை என் மேலே போத்திட்டு போயிருக்காரு. உடனே சிரிக்கிறார் குரு. பாக்கி சிஷ்டர்கள்லாம் கூப்பிட்றான், இங்கே வாங்கும் இந்த இப்பேற்பட்ட வியாக்கியானத்தை யார் எழுதியிருக்காருனாக்க வெங்கடநாதன் எழுதியிருக்கான். அதுக்கு பரிசாகத்தான் என்னுடைய காஷாயத்தை அவன் மேலே நான் தான் போத்தினேன், ஆனால் அவன் மேலே பொறாமப்படாதீங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் ஓடிப்படுறான். குரு சிறிது காலத்திலே அவருக்கு உடல்நலை குறை வந்துகிறது. உடனே யோசனை பண்ணுறேன், தனக்கு பின்னால் வந்து இந்த மடத்தை கட்டி காப்பதற்கு யார் இருக்கா, ஆனால் வந்து சகல கலையிலும் வெல்லவராக இருக்கக்கூடிய வேங்கடநாதன் வந்து அவருடைய பார்வை போகிறது. உடனே கேட்குறார், இந்த மடத்தை பின்னால் அலங்கரிப்பதற்கு யார் ஏற்றவன் என்று யோசனை பண்ணி உடனே நேர வெங்கடநாதா இங்கே வா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட உன் பேசணும், சொல்லுங்கள் குருவே. என்னன்னாக்க எனக்கு நாளுக்கு நாள் வயசாயின்றிருக்கு, உடம்பு சரியாயின்றிருக்கு சரியாக மாட்டேங்கிறது, அதனால் எனக்கு பின்னால் வந்து ஸ்ரீமடத்தை காப்பாற்றுறதுக்காக உனக்கு தான் அந்த பட்டத்தை கொடுக்கணும் ஆசைப்படுறேன்னு சொன்னோடனே கிருஷ்ண கிருஷ்ணா ராமராமா எனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகியிருக்கு, எனக்கு ஒரு குழந்தை வர பிறந்திருக்கு, அதனால் என்னால் வந்து இந்த மடத்தை இவ்வளோ பெரிய மடத்தை வந்து சம்ரட்சணை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறேன். உடனே குரு சிரிச்சுட்டு இவனுக்கு இவன் வந்து என்னுடைய ஆணைக்கு கட்டுப்போட்டு உருவான்னு சந்தோஷத்தில் உட்காந்துருக்கேன். அந்த நேரத்தில் வெங்கடநாதன் வீட்டுக்கு போகிறார். ஒரே மனசில் ஒரே குழப்பம் குழப்பத்தில் இருந்துக்கிச்சே உடனே மனைவி பார்க்குறார், குழந்தைய பார்க்குறார். இவளை விட்டுட்டு நம்ம போகணுமே போகணும்னு சொல்லியிருக்கே குழப்பத்தில் இருந்துச்சே அந்த தினத்தில் ஒரு சொப்பனம் வருகிறது. அந்த கனவுலே சாட்சாத் கலைவாணி நேரே வருகிறாள். கலைவாணி வந்து சொப்பனத்தை வந்தது தவிர நேரே வந்து அவன் முன்னே நின்று கொண்டு, வெங்கடநாதா கவலைப்படாதே, இந்த ஸ்ரீமடத்தின் தலைமையை ஏற்று பெரிய மகானாகப் போகின்றாய் அப்படின்னு சொன்னோடனே பக்கத்திலிருந்து மூலராமர் வந்து மடத்தினுடைய மூலராமர் வந்து பக்கத்தில் நின்று சொல்கிறார், வெங்கடநாதா சரஸ்வதி சொன்னபடி நீ நேர மடத்துக்கு போ, சுதீந்திர தீர்த்தருடைய காலில் விழு, அவர் கட்டளைப்படி அந்த ஸ்ரீமடத்தின் தலைமை பொதிப்பை நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு சொன்னோடனே மனைவிகிட்ட கூட சொல்லிக்கலை. நேரம் கெடுக்கெடுக்கிட்டு ஓடுறார். ஓடி ராத்திரி 12 மணி இருக்கும், நேர மடத்தினுடைய கதவை போய் தட்டுறார். குருதேவா குருதேவா குருதேவா தட்டினோடனே யார் யார் இந்த நேரத்தில் யார் வந்து கதவு தட்டான்னு கதந்து பார்த்தாக்க, குருதேவா
என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாப்பா என்னாச்சு? ஒன்றுமில்லை, என்னுடைய கனவிலே கலைவாணி வந்தால், கலைவாணி வந்து எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். தங்களுக்கு பின்னால் இந்த மனத்தினுடைய பொறுப்பை என்னை ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லியிருக்கிறார், மூலராமன் சொல்லியிருக்கிறார். அதனாலே நான் வந்து தங்களுடைய ஆணைக்கு கட்டுப்படுகிறேன். ஆனால் எனக்கு வந்து இந்த மனத்தினுடைய பொறுப்பை எனக்கு கொடுத்தாங்க, நான் சந்தோஷம் வாங்கிக்கொள்கிறேன்னு சொன்ன உடனே சந்தோஷப்படுறார் குருதேவர் சுதீந்திர தீர்த்தர். உடனே பெரிய வேதசரஸ் கூட்டுகிறார், மகான்கள் மகனியர்கள் பெரிய யாகங்கள் யக்கியங்கள்லாம் பண்ணுறார். மன்னர் ரகுநாத் பூபால் அவர்கள் அழைத்து அவருடைய முன்னிலையில் சாலிவாகன சகாப்தம் 1545 கிபி 1623-24 தஞ்சாவூர் அரண்மனையில் சன்னியாசம் பெறுகிறார். அன்று முதல் அவருக்கு வந்து பட்டா வாங்கின உடனே அவருக்கு வந்து வேறு வெங்கடநாதனுங்கிற பேர் மாறிடுமோ இல்லையோ, ஆனால் ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் அப்படின்னு பட்டம் கொடுக்குறார். அவருடைய கணவனை வந்து கணவனை தேடி தேடி பார்க்குறா சரஸ்வதி, கணவனை காணும். அந்த ஊரில் இருக்கிறவெல்லாம் ஏண்டி இப்படி பண்ணிட்டியே, உங்களை கணவனை இப்படி விட்டுட்டியே அப்படின்னு சொன்னோடனே, என்ன ஒன்று பொடியிலையே, அவரை தான் நான் தேடின்னு இருக்கேன், என்னாச்சு உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாமல் அவர் சன்னியாசம் வாங்கிட்டாரா? சன்னியாசம் வாங்கிட்டாரா? பிரபு பிரபு பிரபுன்னு ஓடுறா, ஓடுறா, ஓடி என்ன பண்ணுறா, தடுக்கி ஒரு பாழுங்கணத்தில் போய் விழுந்துடுறான். எல்லாரும் சொல்லுவா பாழுங்கணத்தில் போய் அவர் தற்கொலை பண்ணிட்டான், தற்கொலை பண்ணிக்கல. ராகவேந்திரருக்கு வெங்கடநாதனுக்கு மனைவியாக இருக்கும், தற்கொலை பண்ணி பண்ணிக்கல. உடனே அவருடைய ஆவி என்ன பண்ணுறது, மடத்துக்கு போகிறது, மடத்து வாசலில் போய் நிற்கிறது. மடம் வந்து வேதவியாசரார் செய்யப்பட்ட மடம் இல்லையா, அது உள்ளே போக முடியல, வெளியில் நின்று பிரலாபிக்கிறது. சுவாமி இப்படி பண்ணி விட்டீர்களே, என்னை தவிக்க விட்டீர்களே, குழந்தை என்னை தவிக்க விட்டீர்களே என்று பிரலாபிக்கிறது. உடனே ராகவேந்திரருக்கு பழைய ஞாபகங்கள்லாம் அவருந்து இருந்தாலும் சன்னியாசாசனம் ஆயினதுக்கு அப்புறம் பழைய ஞாபகம் வரப்படாதோ இல்லையோ, அதனால் வந்து என்ன பண்ணுறார், கையில் தீர்த்தத்தை எடுத்துக்கிறார். தீர்த்தத்தை அக்ஷத்தையோடு எடுத்து அந்த ஆவி மேலே ஓங்கி அடிக்கிறார். அடித்த உடனே, இதை மாதிரி நீ நல்ல பதவிக்கு அடைவார், கௌதம கோத்திரத்தில் நீ பிறந்ததுனால நீ நல்ல பதவி அடைவார் என்று சொல்லிவிட்டு அன்றைக்கு சொல்கிறார், கௌதம கோத்திரத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இவளுக்காக ஒரு சுமங்கரி பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறான். சிறிது காலம் கழித்து கிளம்பி தஞ்சையை விட்டு நேராக கும்பகோணத்துக்கு வரார். கும்பகோணத்தில் வந்த உடனே ஒரு நாளைக்கு வந்து சாரங்கபாணி கோயிலுக்கு போகிறார். சாரங்கபாணி கோயிலில் போன உடனே அங்கே இருக்கிற பண்டிதர்கள்லாம் ஆண்டாளு திருப்பாவை சொல்லிகிட்டே இருக்கா, மாரிமலை முழங்கின் மன்னி கிடந்துறங்கும்

இதை கேட்ட உடனே நரசிம்மர் பத்தி பாடுற பாட்டோ இல்லையோ, இவர் யாருடைய அவதாரம்? பிரகலாதனுடைய அவதாரம் இவர், ராகவேந்திர சுவாமிகள். அதனால உடனே அவருக்கு வந்து ஆவேசமாக வந்து

நரசிம்மா நரசிம்மா நரசிம்மா நடர்றார். உடனே அங்கே இருக்கிறவெல்லாம் பயந்து போய், ஓஹோ இவர் மேலே வந்து சுவாமி வந்துருத்தோ அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஒரு கற்பூரார்த்தி பண்ணுறார். அவரை சமணப்படுத்துகிறார். உடனே சமணம் ஆகிறார். உடனே கிளம்பி மறுபடியும் மடத்துக்கு வந்துடுறார். சோழ மண்டலத்தில் பஞ்சம் வந்துடுத்து. அதனால் ராஜா என்ன பண்ணுறார், கும்பகோணத்தை மடத்தில் இருக்கிற ராகவேந்திரன் வந்து அழைக்கிறார். அழைச்சி வந்து சோழ மண்டலத்தில் இந்த மாதிரி பெரிய பஞ்சம் வந்துடுத்து, அதனால் இன்னைக்கு பெரிய யாகங்கள் யஜ்ஞங்கள் பண்ண வேணும் அப்படின்னு சொன்ன உடனே பெரிய யாகங்கள் யஜ்ஞங்கள் பண்ணுறான். பிரமாதமாக பண்ணுறான் யஜ்ஞங்கள்லாம். யஜ்ஞம் பண்ணால் உடனே மூணு நாட்கள் யஜ்ஞம் யஜ்ஞம்லாம் பண்ண உடனே மட மட மட மடன்னு மழை கொட்டுறது, உடம்பு உலகெல்லாம் சுபிட்சமாகிடுது. அதுக்கப்புறம் ராகவேந்திரன் என்ன பண்ணுறார், தன்னுடைய மடத்தினுடைய சொத்தெல்லாம் எடுத்து ஏழைகளுக்கு தானம் பண்ணுறான். இந்த காலத்தில் யாரெல்லாம் பண்ணுவாளா, அப்படி பண்ண மாட்டான், ஏழைகளுக்கு தானம் பண்ணுறார். இது பார்த்த மன்னருக்கு ஒரே சந்தோஷம். உடனே ஒரு வைர அட்டிகை எடுத்து ராகவேந்தர் கையில் கொடுக்குறார். ராகவேந்தரை பார்த்துட்டு சிரிக்கிறார். பார்த்துட்டு உடனே கண்ணை மூடிட்டு ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு அக்னிக்குள்ளே போட்டுறார். அக்னிக்குள்ளே போட்ட உடனே மன்னனுக்கு ஒரே கோபம் வந்துருத்து. தன்னை அவமானப்படுத்தியதாக எண்ணிக்கொண்டு, சுவாமி நான் தங்களை கௌரவப்படுத்துறதுக்காக வந்து அக்னி வைரட்டியை கொடுத்தா நீ அக்னியில் போட்டுவிட்டுருக்களே அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படுறான். உடனே சிரிச்சுட்டே ராகவேந்திரன் அக்னிக்குள்ளே கையை விடுறார். கையை விட்டு உள்ளுக்குள்ளேருந்து எடுத்த உடனே பல பல பலன்னு முன்னே விட ஜாச்சி பல பல போட அந்த அட்டிகை வருகிறது. ராஜாட்ட கொடுக்குறான். ராஜா வந்து உடனே பயந்துட்டு அவர் காலையில் விழுந்து, இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன், உங்களுடைய மகிமையை தெரியாமல் பேசிவிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அட்டிகை வந்து திரும்பி உங்கள்கிட்டயே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே இந்த அட்டிகை வாங்கி மறுபடியும் வந்து தன்னுடைய ஸ்ரீராமருக்கு சாத்தி விட்டுறான். அப்புறம் மகான்கள் பாததூளி பெருமை பற்றி சொல்ல வேண்டியது. ராகவேந்தர் சிரித்து கொண்டே விஷயம் பல விஷயங்களை சொல்கிறார். மகான்களின் பாததூளியை பற்றி எப்படி சொல்ல வேண்டும், அதை பற்றி சொல்ல வேணும் இல்லையோ. சத்குரு தியாகராஜர்கிட்ட இந்த இந்த சமாச்சாரத்தை கொண்டு போனால் அவர் ஒரு கீர்த்தனை சொல்கிறார், ராமா உன் பாதம் புனிதா, உன் பாதுகை புனிதா, உன் பாததூளி புனிதா. ஏன்னா பாதுகை பரதனுக்கு ராஜ்யம் அளித்தது, ஆனால் பிரதிநிதித்துவம் தந்து விட்டது, ஆனால் உன் பாததூளி ஒரு கல்லையும் பெண்ணாக மாற்றியதே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ராகத்தை பாடுறார ராமப்பிரியா

இந்த ஒரு கீர்த்தனை சொல்லுச்சு, அகலியே வந்து உன்னுடைய பாத தூளிப்பட்டு ஒரு கல்லாக இருந்த பெண்ணாக மாறியதே அப்படின்னு சொல்லிட்டு

வேதாந்த தேசிகர் பாதுகா சகஸ்திரத்தை விசேஷமாக கொண்டாடுறார். சந்த ஸ்ரீரங்க பிரத்யீசரணத்ராண சேகராக ஜயந்தி புவனத்ராண பத பங்கஜரே நவகம் பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய பக்திபாஜாம் எது பஜ்யமசேஷத பிருத்திவ்யாம்.

0: பாதுகோனுடைய பெருமையை பாதுகாத்து துவழி இருக்க இல்லையா? அந்த சந்த ஸ்ரீரங்க பிரத்யேச சரணத்தான சேகராக ஜெயந்தி புவனத்தான பதபங்கஜ ரேடவாக என்று அந்த பாததூளியின் பெருமை வந்து தன்னுடைய சிஷ்யனுக்கு அவர் மூலமாக தெரிவிக்கிறார். ஒரு சமயம் அவருடைய சிஷ்யன் வந்து என்ன பண்ணுறான், அங்கேருந்து வரான், குருவே நமஸ்காரம் பண்ணுறேன், என்னடா என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து கிரகஸ்தாசிரமத்தில் ஈடுபடணும்னு ஆசையாக இருக்குது, அதனால் என்ன பண்ணணுங்கிறேன்? ஒன்றும் இல்லை, எனக்கு கையில் பொன் பொருள் எதுவுமே இல்லை, அதனால் தாங்கள் வந்து எனக்கு பொன் பொருள் எல்லாம் கொடுத்தாக்க நான் எடுத்துன்னு போய் ஒரு கல்யாணத்தை பண்ணி சௌக்கியமாக இருப்பேன் அப்படின்னு சொன்னோடனே சிரிக்கிறேன், பொன் பொருள் வேண்டுமா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் ராகேந்திர சுவாமி தன்னுடைய காலிலும் வெண்டை மண்ணை போட்டு தேய்ச்சின்னுருக்கேன். இந்த மண்ணை எடுத்து கொண்டு வந்து நேராக சிஷ்யனுடைய கை நீட்டு அப்படின்னு சிஷ்யன் கை நீட்டுறான், ஒரு துணியில் வந்து அப்படியே அள்ளி போடுறேன், எடுத்துட்டு போட்டுவான். உடனே சிஷ்யன் என்ன பண்ணுறான், சேவிக்கிறான். சேவிச்சுட்டு ராகவேந்திர சுவாமி கொடுத்தா அது மணலும் பொன்னாக மாறாதா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் வச்சுக்கிட்டு நேராக போயின்ட்டுருக்கான். போயின்ட்டுருக்கச்சே பல ஊர்களுக்கு கடந்து போயின்ட்டுருக்கச்சே இருட்டாகிடுது. ஒரு நாளைக்கு போச்சே ஒரு வீட்டு திண்ணையில் போய் படுத்துட்டுருக்கான். படுத்துட்டுருக்கச்சே திடீர்னு ராத்திரி 12 மணிக்கு ஹா ஹா ஹா ஹானு ஒரே பேய் அலறல் கேட்குறது. கண்மூழிச்சு பார்க்குறான், ஒரு பேய் நின்றுருக்கு. பேய் சொல்கிறது, என்னை இந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு வந்து அனுமதி கொடு அப்படின்னு சொன்னோடனே, எதுக்காக வீட்டுக்குள்ளே நீ போகணுங்க? இல்லை, என்னுடைய குழந்தைகளெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிற கொன்னுட்டார், அதனால் அவருக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது, அந்த குழந்தையை நான் கொல்ல போகிறேன். மகாபாவி ஏற்கனவே வந்து இந்த மாதிரி கொன்னுட்டு தான் இந்த மாதிரி ஒரு வடிவத்தை எடுத்துட்டு இருக்க, ஆனால் அப்படிலாம் செய்யப்படாது, உள்ளுக்குள்ளே நேராக போயேன் அப்படின்னா போக மாட்டேங்கிறது பேய். ஏன் போக மாட்டேங்கிறேன்னு கேட்குறார். உடனே அது சொல்கிறது, உங்களுடைய தலைமாட்டில் வந்து ஒரு மூட்டை வச்சுட்டு இருக்க, அதுலேருந்து ஒரு அக்னி வந்து என் மேலே வந்து படுறது, என்னால் உள்ளே போக முடியல அப்படின்னு சொன்னோடனே, அப்படியா, எனக்கு வந்து பொண்ணும் பொருளும் கொடுத்தாக வந்து இந்த மூட்டையை நான் தூக்கி போட்டுருவேன், கொடுக்குறியா அப்படின்னு சொன்னோடனே பூதம் வந்து பெரிய பொன் மூட்டை கொண்டு தொப்புன்னு போடுறது. போட்டுற உடனே இந்த சிஷ்யன் என்ன பண்ணுறான், இந்த மண் மூட்டை எடுத்து இந்த பூதத்து மேலே ஓங்கி அடிக்கிறான். அடித்த உடனே இந்த பூதம் வந்து அப்படியே மறைஞ்சு போயிடுது. உடனே படுத்துக்கிறான். ராத்திரி வீட்டுக்குள்ளே இருக்கிற காலம்பரம் வெளியில் வந்து, ஆமாம், வாசலில் வந்து ஏதோ கராட்டம் நடந்தது, என்ன நடந்தது, ஒரே கச்சமுச்சா சத்தம் கேட்டது, என்னென்ன? உடனே இந்த சிஷ்யன் சொல்கிறான், ஒன்றும் இல்லை, ஒரு பூதம் வந்தது, நான் இந்த மாதிரி போயின்ட்டே இருக்குச்சு என்ன ஆச்சுன்னாக்க, ஒரு பூதம் வந்து என்னை வந்து தடுத்தது. இந்த பூதம் வந்து என்ன சொல்லித்து, ஒன்றும் இல்லை, உள்ளுக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு குழந்தைய கொல்ல போகிறதுன்னு சொல்லித்து, அதுக்காக நீ என்ன பண்ணேன், நீ எங்கே போயின்ட்டுருக்கேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் போயின்ட்டுருக்கேன், இந்த மாதிரி இடைஞ்செல்லாம் வருதுன்னா. உடனே அவர் என்ன பண்ணுறா, நேரம் உள்ளுக்குள்ளே போகிறேன்.
1: ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே சக்தி சிங். लोकसभा में सर्वोच्च न्यायालय के न्यायाधीशों की संख्या 33 से बढ़ाकर 37 करने वाले विधेयक पारित हो गया है। विधि और न्याय मंत्री अर्जुन राम मेघवाल ने विधेयक पेश किया। उन्होंने कहा कि इस विधेयक से न्याय क्षेत्र में चल रही सुधार प्रक्रिया से एक महत्वपूर्ण बदलाव आएगा।
2: आज प्रस्तुत यह विधेयक भी न्याय क्षेत्र में उसी सुधार
0: श्रृंखला की एक पार्थ अंग अद्भुत सेवे पार्क न्याय मुक्तावली नूले समर्पित

இப்படி பல க்ஷேத்திரங்களுக்கு போகின்றார். போச்சே கிரீட்டகிரி என்ற ஊரிலே வெங்கடதேசா என்றவருடைய வீட்டுக்கு அவர் அந்த அந்த வீட்டில் என்னென்னா விசேஷமான ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு, அதை பார்க்கறதுக்காக வந்து போகிற மாதிரி அவர் போகிறார். போன உடனே இவரை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த வெங்கடதேசாய்க்கு வந்து மகா சந்தோஷம், ஆகா நான் அழைக்காமலே குருநாதர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு விசேஷமாக இது பண்ணுறார். உட்காந்து வச்சு அனுகிரக பாஷம் நடந்துட்டுருக்கு. மகான்கள் காலை வச்சாக்க அந்த இடத்துல இருந்து புஷ்பங்களும் பழங்களும் அப்படியே நிறையா காய்ச்சி தொங்கும் போலியோ. அவர் கிருஷ்ணன் வந்து தன்னுடைய திருவடியை காமிச்ச உடனே பிருந்தாவனத்தில் பழங்களும் புஷ்பங்களும் அப்படியே நிறையா பொங்கான பொங்கமாக வந்ததும். அது மாதிரி மகான்களுடைய திருவடி பட்ட உடனே அந்த இடத்துல நிறையா புஷ்பங்களும் பழங்களும் வந்த உடனே அந்த ஊரில் வந்து நிறையா மாமரங்கள் நிறையா இருக்குது, மாமரத்தில் நிறையா மாம்பழங்கள் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறார் இந்த வெங்கடதேசா, என்ன பண்ணுறார் அந்த மாம்பழத்தெல்லாம் எடுத்து ரசமாக பண்ணி அன்றைய தினத்தில் ஒரு ஸ்பெஷல் டின்னர் போட்டு எல்லோரும் கொடுக்கறதுக்காக பண்ணுறார். உட்காந்துட்டு மகான்கிட்ட வந்து அனுகிரக பாஷம் கேட்ட உடனே உடனே உனக்கு ஒரு குழந்தை இருக்குமே அந்த குழந்தைய அழிச்சிடுவா அப்படின்னு சொல்லி ராகவேந்திர சொல்கிற உடனே குழந்தைய தேடின்னு போகிற தேடின்னு போனாக்க சமயக்கட்டில் பார்த்தாக்க ஒரு பெரிய அண்டாளு குழு குழு குழுக்கும் சத்தம் கேட்குறது. பார்த்தா அவருடைய குழந்தை அவர் குழந்தை செத்து போயிருக்கணும். உடனே திக்கிச்சு போகிறான், ஓடி வந்து சுவாமி இந்த மாதிரி அழித்து என்ன பண்ணுறது தவிக்கிறான். உடனே பகவானை பிரார்த்தனை பண்ணுறார். பிரார்த்தனை பண்ணிட்டு உடனே ரங்கப்பிரபோ இது மாதிரி இந்த குழந்தைக்கு வந்து ஆயுஷ கொடு அப்படின்னு சொல்லிட்டு

தூது அப்படின்னு சொல்லிட்டு கையில அஷதையை எடுத்துக்கிறார், ஜலத்தை எடுத்துக்கிறார். அந்த கீழே படுக்க வைத்த குழந்தை மேல இப்படி தெளித்த உடனே அப்படியே அந்த குழந்தை உயிரோடு எழுந்துன்றது. உடனே சந்தோஷப்படுறார். உடனே அவர் வந்து அந்த அவருக்கு சந்தோஷத்தை தாங்க முடியாமல் உடனே ரெண்டு பேரும் ஆடுகளை குதிக்கிறார்கள். உடனே தேசாய் வீட்டில் வந்து அந்த பூஜை இருக்கக்கூடிய ராமரை எல்லாரும் பாடுகிறார்கள். ஆசைத்து இமாச்சலம் செய்த ராகவேந்திர சுவாமி, நம் குருராஜர் ராகவேந்திர சுவாமி, பூமாலை பொன்மாலை பாமாலை என்று சூட்டி மழுகிறார். பூமாலை வாடிவிடும்.

மனத்தோடு இருக்கும். பொன்மாலை அழகாக ஒளி வீசும், ஆனால் அழிந்துவிடும். பாமாலை என்றும் விடாது. எம்பெருமான் பெருமையை பேசும் அப்பேற்பட்ட பாமாலைகள் பல செய்கின்றார். அவருடைய பாடல்களிலே தீர வேணுகோபால என்ற ஒரு முத்திரை இருக்கும். திருமலை போகின்றார். திருமலை போய் திரும்பி வரும்போது ஒரு கல்லறை மேலே உட்காந்துக்கிறார். கல்லறை மேலே உட்காந்த உடனே அங்கேருந்து ஒருத்தன் ஓடி வரான். சாமி சாமி, இது கல்லறை சாமி, இது மேலே உட்காராதீங்க, இது மேடு இல்லை, உட்காராதீங்க, என்னடா போடா கல்லறை இல்லைடா. இல்லை சாமி, இது உள்ளுக்குள்ளே வந்து நவாபோட குழந்தைக்கு பாம்பு குடிச்சு விட்டு செத்த முன்னாடி தான் அடக்கம் பண்ணிட்டு போனாங்க, அது மேலே உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு சிரிச்சுட்டு, போடா இந்த கல்லறையை தோண்டுடா அப்படின்னு தோண்டின உடனே கல்லறைக்குள்ளேருந்து குழந்தை எடுத்து போடுறா. குழந்தை எடுத்து போன உடனே அந்த குழந்தை மேலே ஒரு தீர்த்தத்தை தெளித்த உடனே அந்த குழந்தை உசுரோடு வந்துடுது. நவாப் ஓடி விரிகிறார். ஜாதி வித்தியாசம் பார்க்காமல் அந்த காலத்திலேருந்து ராகவேந்திர சுவாமிகள் அனுகிரகம் பண்ணியிருக்கிறார் இல்லையா. நவாப் ஓடுகிறார். ஓடி வந்து கிருஷ்ணாபூர் என்ற பிரதேசத்தை குருநாதருக்கு தருகிறார். ஆனால் என்ன பண்ணுறார், எல்லாத்தையும் மடத்துக்கே எல்லாத்தையும் எழுதி வச்சுடுறார் மடத்துக்கு. ஒரு சமயம் குருநாக வந்து கண்ணை மூடிக்கொண்டு அமைதியாக வழக்கத்துக்கு மாறாக அமர்ந்திருக்கச்சே அவருடைய அத்தியந்த இசையர் அப்பண்ணா, தாங்கள் எப்பொழுதும் இப்படி அமர்ந்ததில்லையே, ஏன் இப்படி அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். உடனே அவர் சொல்கிறார், எவன் ஒருவன் நல்ல நிலைமையிலும் மனம் பேதயத்தின் நிலையும் பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணனை நினைப்பாரோ அவரே சிறந்த பக்தர். அப்பண்ணா, இதில் என்ன சந்தேகம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டவன் இல்லை. உடனே வந்து நேரம் என்ன பண்ணுறார், கண்ணை மூடிக்கிறார். திவிவா புவிவா மவாஸ்துவாசோ நரகா நரகேந்தகம் பிரகாமம் அவதீரித சாரதாரவிந்தோ ஸ்மரணே சிந்தயானி. அப்புறம் அப்படி யாத்திரா போயிட்டு இருக்கச்சே ஒரு பெரிய புல்வெளி, புல்வெளியில் ஒரு மாடு, ஏகப்பட்ட 200 மாடுகள் மேய்ச்சின்னு இருக்கா, மேய்ச்சின்னு இருக்கச்சே அங்கேருந்து தூரத்தனுக்கு பார்த்தாக்க ஒரு பிராமண பையன் மாதிரி இருக்கு, தோளில் ஒரு பூனல் இருக்கு. சிஷியர்களை கூட்டு அவனை வந்து கூட்டின, இங்கே கூட்டினுவா, அவனை கூட்டினுவான் அப்படின்னு கூட்டின வந்த உடனே பக்கத்தில் நிற்க வைக்கிறான். ஏன்பா நீ வந்து பிராமணன் தானே? ஆமாம் சாமி, உங்களை பார்த்தா பெரிய மகான் மாதிரி இருக்கே, இவர் யாரு? இவர் தான் குரு ராகவேந்திரர். அப்படியா? எனக்கு வந்து தாய் தந்தையர்கள் இல்லை, இருந்தாலும் ஊரில் இருக்கிறவளாம் என்ன சேர்ந்தாக்க எனக்கு கொண்டு வந்து எங்கள் மாமாட்டை கொண்டு வந்து விட்டுவிட்டான். மாமா எனக்கு கல்வியெல்லாம் அவனுக்கு கற்பிக்காமல் ஒரு 200 மாட்டை கொண்டு கொடுத்து மேய்ங்க சொல்லிட்டான் அப்படின்னு சொன்ன குருநாதர் சிரிக்கிறார். அப்படியா, கவலைப்படாதே, உனக்கு நல்ல நிலைமை ஏற்படும், கவலைப்படாதேன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறார் குருநாதர், என்ன பண்ணுறார், அவரை ஆசீர்வாதம் பண்ணுறார். பண்ண உடனே சிஷ்யர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறா, உனக்கு எப்பொழுதெல்லாம் கஷ்டம் ஏற்படுகிறதோ அப்போ வந்து குருவினுடைய பேரை சொல்லும் அப்படின்னு சொன்னோடனே குருவினுடைய பேர் என்ன அப்படிங்கிறதா, குருவினுடைய பேர் ராகவேந்திர சுவாமி. குரு ராகவேந்திரா, குரு ராகவேந்திரா, குரு ராகவேந்திரா அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இப்படி சொல்லிகிட்டே இருக்கச்சே ஒரு நாளைக்கு மாடு மேய்ச்சின்னு இருக்கச்சே பெரிய புல்வெளியில் ஒரு குதிரையில் வருது. கிடு கிடு கிடு கிடு குதிரை மேலே ஒரு வருகிறார். அவர் தான் நவாப் மசூத் கான். அவர் வரும்பொழுது குறுக்க வந்து ஒருத்தன் ஓடி வந்து ஒரு ஓலையை கொடுக்குறான். இந்த ஓலையை கொடுத்த உடனே அதில் என்ன எழுதியிருக்குன்னு அந்த மசூத் கானுக்கு ஒன்றும் புரியலை. உடனே என்ன பண்ணுறார், தள்ளி பார்க்குற, தள்ளி நின்று ஒரு பிராமணன் தான் நின்றுருக்கா, ஏ பிராமணன் இங்கே வா இங்கே வா இருந்த உடனே அங்கேருந்து ஓடி வரும். இந்த ஓலையில் என்ன இருக்கு எழுதி சொல், படித்து சொல். உடனே சொல்கிறான், எனக்கு படிக்க தெரியாது ஐயா, எனக்கு படிக்க தெரியாது, பிராமணனாக இருந்து படிக்க தெரியவில்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி சாட்டையால் ஓங்கி அடித்து, இப்போ நீ ஒழுங்காக படித்து சொல்லலைனாக்க உன்னை வந்து கொல்லிடுவேன் அப்படின்னு சொல்ல உடனே குரு ராகவேந்திரா, குரு ராகவேந்திரா அப்படின்னு கத்துறான். அலறின உடனே உன்னை ஓலையை வாங்கிக்கிறான், ஓலையை வாங்கி படிக்கிறான். அது என்ன எழுதியிருக்குன்னாக்க, மன்னருக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த நவாப் வந்து நிறையா வரி வசூல் பண்ணி நாட்டை நன்றாக காப்பாற்றுவதனாக அவனுக்கு வந்து பதவி உயர் கொடுக்கிறார். உடனே அந்த சமாச்சாரத்தை கேட்ட உடனே, ஏ பிராமன் நல்ல சமாச்சாரத்தை சொன்னேன், நல்ல சமாச்சாரத்தை சொன்னேன், ஆமாம் உனக்கு வந்து படிக்க தெரியான்னு சொன்னியே, எப்படி படித்தேன், எப்படி படித்தேன்னு கேட்குறேன். ஒன்றுமில்லை, என்னுடைய குருவினுடைய அனுகிரகத்தினால் குருவினுடைய பேரை சொன்னேன், குருவினுடைய பேரை சொன்ன உடனே அவருடைய அனுகிரகத்தினால் எனக்கு உடனே படிக்க வந்தது அப்படின்னு சொன்னோடனே, ஆஹா எல்லாம் குரு ராகவேந்திர மகிமை, எல்லாம் குரு ராகவேந்திர மணி. உடனே ஐயா

எங்கள் குருவின் மகிமை அப்பேற்பட்டது. படிக்க தெரியாத எனக்கு படிக்கும்படியாக சீமித்தார் குருவின் அருள். மசூத்கான் சந்தோஷத்தோடு நம்புகிறார், எனக்கு நல்ல சமாச்சாரத்தை சொன்னேன், அதனால் உன்னை வந்து இந்த என்னுடைய ஆட்சியிலே வந்து உன்னை திவானாக பண்ணுகிறேன் அப்படின்னு திவானாக பண்ணிவிடுகிறார். திவானாக நியமித்த உடனே அடிக்கடி மசூத்கானும் வெங்கண்ணாவும் பேசின்றிருப்பார். மகானுடைய பெருமைகளை ஒருத்தி சொல்வார். ஆனாலும் வந்து மசூத்கானுக்கு ஒரு சந்தேகம், இப்பேற்பட்டவருக்கு ஒரு சாமியார் மாதிரி இருக்கிறார், அவருக்கு போய் இப்பேற்பட்ட மகிமையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு வெங்கண்ணா இங்கே வா, நான் வந்து தங்களுடைய குருவுக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய இது கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே என்னன்னாக்கா ஒரு ஒரு பெரிய தட்டில் வந்து என்ன பண்ணுறார் வெங்கண்ணாவுக்கு தெரியாமல் தட்டில் வந்து பெரிய மாமசங்களையும் முட்டைகளும் அதைகளும் நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு நேரம் பட்டாளம் மூடி வெங்கண்ணாட்ட கொடுக்குறேன், வெங்கண்ணா எடுத்துன்னு வா ராகவேந்தர்கிட்ட போய் கொடுப்போம் அப்படின்னு சொன்னோடனே ராகவேந்தர் வந்து பார்த்து சிரிக்கிறார். உடனே மசூத்கான் ஓரமாக ஒழிஞ்சு நின்று பார்க்குறான் என்ன நடக்கிறதுன்ட்டு. வெங்கண்ணா எங்கே வந்த, மசூத்கான் வந்து தங்களுக்கு வந்து ஒரு வெகுமதி அளித்திருக்கிறார், அதை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அதுங்க கீழே வைங்கிறார். கீழே வச்ச உடனே உடனே அதை பார்க்குறார், பார்த்துட்டு சிரிக்கிறார். சிரிச்சுட்டு மூலராமா இதுவும் உன்னுடைய சோதனையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ராமாய சாஸ்வத சுவித்

உடனே கண்ணை திறந்து பார்த்து உடனே சில மந்திரங்களை சொல்கிறார். மந்திரங்களை சொல்லி கையிலே ஜலத்தை எடுத்துக்கொள்கிறார். தீர்த்தத்தை எடுத்து அட்சதை எடுத்து அது மேலே போடுகிறார். போட்டு ஒரு சிஷ்டினு கூப்பிட்டு இந்த பட்டை மேலே திறந்து காமிப்பா அப்படின்னு. பட்டை திறந்த உடனே உள்ள பழங்களும் புஷ்பங்களுமாக அப்படியே ஜொலிக்கிறது. இதை பார்க்குற மசூத்கார் ஓடி வரான். ஓடி வந்து, சுவாமி சுவாமி சுவாமி, தங்களுக்கு நான் அவசாரம் பண்ணிட்டேன், தங்களுடைய மகிமை தெரியாமல் செய்து விட்டேன். என்னப்பா செஞ்சு? ஒன்றும் இல்லை, மாமசத்தை கொண்டு வச்சு அதுங்களே அதெல்லாம் நீங்கள் பழமாக மாற்றி விட்டீர்களே, பழமாக மாற்றி விட்டீர்களே, விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்கிறான். இதுக்கு தண்டனை எனக்கு நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னோடனே ராகவேந்திர சிரிக்கிறார். உனக்கு தண்டனை கிடையாது. அதனால் எனக்கு வந்து குருநாதா, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உங்களுக்கு வந்து என்னுடைய கிராமமாக இருக்க மந்திராலயத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், மந்திராலயத்தை கொடுக்குறேன்னு. எனக்கு ஆதோனி வேண்டாம், ஆதோனி வேண்டாம், ஆதோனியில் தான் மந்திராலயம் இருக்கிறது. எனக்கு மந்திராலயம் என்ற ஒரு கிராமத்தை கொடுத்தால் போகணும்னு சொன்ன உடனே ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறார், தன்னுடைய சிஷ்யர்களாக இருக்கக்கூடிய வெங்கண்ணாவையும் அப்பண்ணாவையும் அழிச்சுக்கிறார். ஓடி வந்து ஏன்னா ஒரு இடத்த காமிக்கிறார். காமிச்சுட்டு இந்த இடத்த தோண்டு அப்படிங்கிறார். இடத்த தோண்டின உடனே துங்கபத்திரையில் ஒரு இடத்தை தோண்டின உடனே அந்த இடத்த தோண்டின உடனே அங்கே ஒரு பலிபீடம் தெரிகிறது. பலிபீடம் தெரிந்த உடனே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அப்பனே, என்ன ஆச்சரியப்படுகிறாயா? என் பூர்வ ஜென்மத்தில் நான் பிரகலாதனாக இருந்தபொழுது இங்கே யாகம் செய்தேன். அதனால் நீங்கள் எனக்கு என்ன பண்ணணும்னாக்க, எனக்கு பிருந்தாவன பிரவேசம் பண்ண காலத்திலே இந்த மாஞ்சாலா கிராமத்திலே

அது பெரிய வைணிகர்கள் எல்லாம் பெரிய வைணிகராக இருக்கிறதுனால ஒரு வீணையை எடுத்து குடிக்கிறார். வீணையை எடுத்துக்கொண்டு வந்து நேராக உட்காந்துக்கிறார். அது மேலே உட்காந்துட்டு உடனே பாட்டு பாடுறார். அவர் வந்து ஒரே ஒரு பாட்டு தான், அந்த ஒரு பாட்டு தான் கிடைச்சிருக்கு. அதுவும் வந்து பைரவி ராகத்தில் பாடுகிறார்.

சொல்லிக்கொண்டே எண்ணுகின்றார். வீணை கொடுக்கிறார். கொடுத்துவிட்டு சாலிவாகன சாப்தம் 1593 கிபி 1671 விரோதி வருஷம் சிராவண மாதம் கிருஷ்ணபக்ஷம் த்விதியை வியாழக்கிழமை விடியற்காலை புனிதமான பிராம்ம முகூர்த்தத்திலே பிருந்தாவன பிரவேசம் செய்கிறார். உள்ளே செல்லும் பொழுது, பக்தர்களே, எனது பூத உடல்தான் உங்களை விட்டு பிரிகின்றது. நான் எப்பொழுதும் உங்களுடனே இருப்பேன். 700 ஆண்டுகள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு உங்களையெல்லாம் அனுகிரகிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கு அறிகுறியாக 700 இடங்களிலே பிருந்தாவனம் தோன்றும், அங்கே விசேஷமான எல்லாம் நடந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் உள்ளுக்குள்ளே போயிடுறார். அந்த நேரத்தில் என்ன இருந்தாலும் எப்பொழுதும் குருவை விட்டு பிரியாத இவர் அத்தியந்த சீஷர் அப்பண்ணாச்சார் என்ன பண்ணுறார், ஒரு சமயம் துங்கபத்ரா நதி தாண்டி தன் உறவுக்காரர் வீட்டுக்கு போகும்படி நிர்பந்தம் ஏற்படுகிறது. அவர் பிருந்தாவன பிரவேசம் பண்ணச்சு அவர் கூட இல்லை, கிளம்பி போயிடுறார். அப்பொழுது விட்டு பிரிந்து போக முடியாத நிர்பந்தம் ஏற்படுகிறது. அது எந்த சமயம் என்றால் குருநாதர் பிருந்தாவன பிரவேசம் செய்யும் அந்த நாள். அக்கறைக்கு போன உடனே அப்பண்ணாச்சாரியருக்கு என்ன பண்ணுறதுனாக்க, இது விஷயம் தெரிந்த உடனே திரும்பி ஓடோடி வருகிறார். குருநாதா குருநாதா குருநாதா சொல்லிக்கொண்டே ஓடி வருகிறார். ஓடி வந்த உடனே அந்த துங்கபத்திரை ஒரே வெள்ளம் போகின்றது. வெள்ளம் போன உடனே குருநாதா என்னால் இந்த வெள்ளத்தை தாண்டி வர முடியவில்லையே, குருநாதா குருநாதா அலறல். உடனே ஒரு ஆசிரியர் கேட்கறது, அப்பண்ணா கவலைப்படாதே, என்னை நினைத்து என் மீது ஒரு ஸ்தோத்திரத்தை செய்து கொண்டு வா, செய்து கொண்டு வந்தால் துங்கபத்திரை வழிவிடும். சொன்ன உடனே தலைமேல் கை கூப்பிக் கொள்கிறார். கூப்பிக்கொண்டு

ಮಾಕ್ಷ ವಿಷಮಾಕ್ಷ ಚಿರಸ್ಪೃಶಂತಿ ಪೂರ್ವೋತ್ತರಾಭಿಧ ತರಂಗ ಚರಸ್ಸುಹಂಸಾ ದೇವಾಳಿ ಸೇವಿತ ಪರಾಂಗ್ರಿ ಪಯೋಭಿಲಗ್ನ ಪಯೋಭಿಲಗ್ನ சொல்லிக்கொண்டே வருகிறார். எப்பொழுது எப்படி கிருஷ்ணனை தலையை சுமந்து கொண்டு வசுதேவர் வரும்போது யமுனை வழிவிடுகிறதோ அதே மாதிரி உள்ளுக்குள்ள வந்த உடனே துங்கபத்திரி வழிவிடுகிறது. நேரம் வந்து பார்த்தா குருதேவர் பிருந்தாவன பிரதேசம் செய்து கொண்டிருக்கிறார். உள்ளுக்குள்ள பார்த்த உடனே குருதேவா பிருந்தாவன பிரதேசம் செய்து விட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதன் முன்னே வணங்கி விட்டு, சுவாமி தங்கள் மீது ஒரு ஸ்தோத்திரத்தை சொல்லி கொண்டு வந்தேன், அதற்கு வந்து பல சுதியாக ஒரே ஒரு ஸ்லோகத்தை அருள வேண்டும் சொன்ன உடனே, யோ பக்தியா குரு ராகவேந்திர சரணத்வந்தம் ஸ்மரன் எப்படேது ஸ்தோத்திரம் திவ்யமிதம் சதா நகிபவேது.

செய்யறது அழுகலா சொன்ன உடனே தொண்டை கட்டி போயிடுறது. தொண்டை கட்டின உடனே குருநாதா குருநாதா தொண்டை கட்டி போயிடுறது. என்ன பண்ணுறேன் சொன்ன உடனே தோத்தத்தை முடிக்க முடியல. உடனே உள்ளுக்குள்ளேருந்து ஒரு பிருந்தாவனத்துக்குள்ளேருந்து ஒரு குரல் கேட்கறது, சாக்ஷி ஹயா சோத்ரகி, சாக்ஷி ஹயா சோத்ரகின்னு சொன்னேன். சாக்ஷி ஹயா சோத்ரகி, சாக்ஷி ஹயா சோத்ரகி.

இவர் பல பாஷ்யங்கள் செய்கிற பல மிரக்கள் செஞ்சதோட பல பாஷ்யங்கள் செய்கிறார். மத்வர் ஜெயதீர்த்தர் வியாசதீர்த்தர் இவர்களின் நூலை பற்றியினர். ஜெயதீர்த்தர் நியாயசுதாவுக்கு வியாசருடைய தாத்பரிய சந்திரிகை பண்ணுகிறார். நியாயசுதாவுக்கு பாஷ்யம் எழுதியதால் சுதா பரிமளாச்சாரி என்ற இவருக்கு பெயர் வருகிறது. இவர்கள் பாடல்கள் முழுவதும் வேணுகோபால் என்று ஒரு முனியும். இவர் வந்து சேத்தலாலம் செய்யும் போது பரிபூர்ண தேவநகர் போகிறார், கமலாலயம் போகின்றார், சம்புகேஸ்வரர் போகின்றார், ராமேஸ்வரர் போகின்றார், அழகிரி போகின்றார், திருவனந்தபுரம் போகின்றார், ஜனார்தனம் போகின்றார், திருநெல்வேலி போகின்றார், மதுரை போகின்றார், ஸ்ரீரங்கம் போகின்றார், நாமக்கல் போகின்றார், வேலூருக்கு போகின்றார், கர்நாடக தேசத்தில் உடுப்பிக்கு போகின்றார், கோலாப்பூர் போகின்றார், பிஜப்பூர் போகின்றார், குக்கி என்ற இடத்துக்கு போகிறார், சுப்பிரமணியாவுக்கு போகிறார். எல்லா இடத்துலையும் விரும்ப வந்து பாட்டுகள் பாடிக்கொண்டு போகவே இல்லை. மத்துவ சம்பிரதாயத்தை கொடுத்த அந்த சம்பிரதாயத்தை உலகத்தில் சொல்லிக் கொண்டு போகிறார். இவர் எழுதிய நூல்கள் வந்து பாட்டர சங்கிரகா, நியாயசுதா, தந்திர தீபிகா, தாத்பரிய சந்திரிகா, நிறையா உபனிஷத்துக்கு காமெண்ட் நிறையா பண்ணுகிறார். இப்பேற்பட்ட ஒரு ராகவேந்திர சரித்திரத்தை சொல்லக்கூடிய ஒரு பெரிய அனுகிரகம் இந்த இடத்தில் எனக்கு கிடைக்கிறது. அதனால் வந்து பூர்த்தியாக ஒரு கீர்த்தனை பாடி இதை முடிக்கிறேன்.

0: அரண்ய நிவாசாய பலராமானுஜாய ருப்பிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம், பார்த்தசூதாய மங்களம் மங்களம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.
1: இதுவரை ஸ்ரீ ராகவேந்திர சரித்திரம் இசைப்பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தினார் கல்யாணபுரம் ஆர் வீரராகவன் அவர்கள், வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம்.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 10:30. ஆகாஷ்வாணி காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து ஒலிக்கவிருப்பது கே ஜே சுதாஸ் சித்ரா குரல்கள்.

0: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. தொடரும் பாடல் மெல்லத் திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து. எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில்.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராணக் கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குநர் தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301, 2வது தளம்,

0: தட்சிணா பவன் எண் 4-1 சுவாமி சிவானந்தா சாலை சேப்பாக்கம் சென்னை 600005
1: தொலைபேசி எண் 0442915154449
0: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
2: ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி.
3: நிறைவாக SP பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் பூக்களை பறிக்காதீர்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.9°C, இயல்புக்கு 1.7°C கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 25.4°C, இயல்புக்கு 1.2°C குறைவு. பெய்த மழை அளவு 2.7 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 92%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.6°C, இயல்புக்கு 1.4°C கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 26.7°C, 0.6°C கூடுதல். பெய்த மழை அளவு 16 மில்லிமீட்டர். ஈரப்பதம் 95%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலையிலோ இரவிலோ மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 35 முதல் 36°C, குறைந்த அளவு வெப்பநிலை 25 முதல் 26°C ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம். வானிலை 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை நாளும் அறிவோம். டால்பின்கள் கடலில் வாழும் ஒரு புத்திசாலி உயிரினம். எழுதி வழங்கியவர் எஸ் லதா அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 4வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலத்தில் புது பொலிவு பெற்ற பூங்கா ரயில் நிலையம், கே கருணாநிதி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 முதல் 8:30 திரைகானம். காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் பார்த்தசாரதி அவர்களின் வீண இசை, சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கடம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்து சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரல். ஆர் அருணா அவர்களின் பாட்டு, எஸ் ஸ்ரீகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஜே வடிவேல் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சம்ருத் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெய்ஸ்ரீ சர்மா அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் கே பரமேஸ்வரி அவர்கள், 2வது பகுதி. 2:15 திரைகானம். பிற்பகல் 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி. டாக்டர் வி ராகவனின் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சித சரித மகாகாவியம் நிறைவு பகுதி. உரை வழங்குபவர் உதவி பேராசிரியர் டாக்டர் லாவண்யா ஜே ஈஸ்வர் அவர்கள். 2:55 வானிலை, 5:30 திரைகானம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு திரைகானம். 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் சி ராஜா. 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. முயல்கள், எலிகள் மற்றும் பிற செல்ல பிராணிகள் வளர்ப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி அவர்களின் உரை. வீட்டுத் தோட்டம் அமைத்தல் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவர்களின் உரை ஆகியன இடம்பெறும். 8:05, 8:30 திரைகானம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஆங்கில விமர்சனம் டெல்லி அஞ்சல். 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் செயற்கை கோள்கள் குறித்து இயற்பியல் துறை ஆசிரியர் முனைவர் ஆர் கே கலை எழிலி அவர்களுடன் நேர்முகம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒலிப்பதிவு டெல்லி அஞ்சல். 100.1 FM கோல்டு அலைவரிசையில் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 3:10 இனிய ராகம். உஸ்தாத் அலி அக்பர் கான் அவர்களின் சரோட் இசையை தொடர்ந்து ஜுட்டிகா ராய் அவர்கள் பாட்டு, உஸ்தாத் குலாம் முஸ்தபா கான் அவர்களின் பாட்டு. 4:10 பொங்கும் மங்கலம், மயிலை எஸ் மோகன்ராஜ் அவர்களின் நாகசுரை இசை, கொரக்க தண்டலம் எஸ் திருநாவுக்கரசு அவர்கள் தவில். நாளை பிற்பகல் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் வி ஸ்ரீபிரியா அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் ஸ்ருதி எஸ் பட் அவர்கள் பாட்டு, எஸ் கேதார் விக்னேஷ் அவர்கள் வயலின், எம் எஸ் வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by R.S. Raghu. The Lok Sabha today passed the Supreme Court Number of Judges Amendment Bill. The bill aims to increase the number of judges of the apex court from the present 33 to 37, excluding the Chief Justice of India. In May this year, President Draupadi Murmu had promulgated an ordinance in this regard. Union Minister of Law and Justice Arjun Ram Meghwal moved the Supreme Court Number of Judges Amendment Bill. He said the bill is an important step in that ongoing reform process within the judicial sector. The Lok Sabha was adjourned several times today amid protests by opposition parties over several issues. Earlier, when the House began its proceedings at 11 a.m., Speaker Om Birla congratulated the athletes for their outstanding performance at the 23rd Commonwealth Games at Glasgow. After that, Mr. Birla tried to take up the question hour, but the opposition members raised the issue of alleged police action during students' protest. Mr. Birla expressed concern over the deliberate disruptions by some opposition members. Minister of Statistics and Program Implementation Rao Indrajit Singh introduced the Indian Statistical Institute Bill 2026. Finance Minister Nirmala Sitharaman introduced the Bankers' Books Evidence Bill 2026. The Rajya Sabha today passed the Micro, Small and Medium Enterprises Development Amendment Bill amid ruckus. The bill aims to further amend the Micro, Small and Medium Enterprises Development Act 2006. It aims to address payment delays and simplify dispute resolution. In assembly by-elections, Jan Swaraj leader Prashant Kishore has won the Bankipur seat in Bihar, while BJP has retained Manjalpur in Gujarat and Congress has kept Dhatia constituency in Madhya Pradesh. Prashant Kishore defeated BJP candidate Neeraj Kumar by a margin of 19,324 votes, securing 64,151 votes. RJD candidate Rekha Kumari finished third with 14,273 votes and forfeited her security deposit. In Gujarat, BJP candidate Satish Patel defeated his nearest rival Bhikhabhai Rabdi of Congress with a margin of over 30,000 votes. Congress has kept the Dhatia seat in Madhya Pradesh, with the party candidate Ghanshyam Singh defeating his nearest rival Ashutosh Tiwari of the BJP by over 6,000 votes in bipoll. Voting for the bipolls to the three constituencies was held on the 30th of last month. Bharatiya Janata Party National President Nitin Naveen has said that the party accepts the mandate received in today's three assembly by-elections. In a social media post, he expressed gratitude to the people of Manjalpur Assembly constituency in Gujarat for expressing their faith in the BJP. He extended congratulations to all the dedicated workers and office bearers of the BJP for this victory. Karnataka Chief Minister D.K. Shivakumar expanded his cabinet today. Governor Thavarchand Gehlot administered the oath of office to 19 new ministers at a simple ceremony at Lok Bhavan in Bengaluru. D.K. Shivakumar assumed office as Chief Minister on June 3rd along with 13 other ministers. His cabinet size has now reached 33. The only woman legislator announced by All India Congress Committee, Gayatri Shanti Gowda, was not sworn in today, and another legislator, Mankala Vaidya, was replaced by S.S. Mallikarjuna at the last moment. Former Chief Minister Siddaramaiah was conspicuous with his absence at the swearing-in ceremony. The Tamil Nadu government has approached the Supreme Court seeking directions to the Karnataka government for immediate release of the share of Kaveri water to Tamil Nadu. Tamil Nadu government alleges that the quantum allocated to it by the Kaveri Water Regulation Committee as well as that released by its neighbour Karnataka was far less. A committee meeting held on 28th of last month directed Karnataka to release 3,500 cusecs for 15 days starting 29th of July, an order which was upheld by the Kaveri Water Management Authority later. Union Home Minister Amit Shah has said that Indian athletes have scripted joyous history by making India the fourth highest medal winning nation at the Glasgow Commonwealth Games 2026. In a social media post, Mr. Shah said that this meteoric success scales to an even greater height as India now officially takes over the proud host nation of Commonwealth 2030 to be held in Ahmedabad. The minister congratulated every athlete and all citizens on this moment of double delight. And that is the end of this news bulletin. media post, Mr. Shah said

ஊட்டி எஃப்எம் 101.8 இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5:50 சந்திப்போம். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.